0: என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியப் போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் வழியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும். அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே. என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும். நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும். அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து, நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன். இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டானிடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசி ஆனபோது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்தபோது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளை ஆண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளை ஆண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளை ஆண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ?
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உமை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சியோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்துப்போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல் தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறிப்பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்கள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
4: இன்றைய வேத வார்த்தை: இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார்

0: மக்களே, நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதை தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களில் வீண் போகாதபடி இந்த நாட்களில் காட்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள். யோசேப்பு என்று வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனுடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து அந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களில் நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களிலே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமா அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களிலே நம்பிக்கையை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்திலே ஒப்பு வைப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதா புத்தகத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவரிடம் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் தேவ செய்தி கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே உபயோகிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா? ஆமீன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடமும் படிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஆமீன். இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, எங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் பகுதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள் அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்தில் சத்துனுடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம் நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில் ஹலிலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப இருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்கபேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன்னு சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்றால் சொந்த உறவுகள், சகோதரங்கள். ஹலிலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராயிருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஹலிலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் இதை கட்டுகிறோமோ, பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் இதை கட்டவிழ்கிறோமோ, பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அன்படி நான் இன்றைக்கு துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே துரத்தரங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்களுடைய உறவுகளுக்கோ, ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் ஒத்தாசை, இயேசுவின் வழி நடத்தல், இயேசுவின் ஆலோசனைகள், இயேசுவினுடைய அன்பு, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளிலே, எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே என்றும், பயமில்லை வெற்றி எனக்கே, இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயம்

தேவனுடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவழி எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். அனுபடினால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமை கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார். இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் பிளப்பட வேணும் சிறுவீரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும்? பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் அவனை நான் என்ன செய்வேன்? அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரன். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது தீமோத்தேயு எழுதுகின்ற வேளையில அந்த கிழவிகள் பேச்சு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன? ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் கண் இல்லையோ, ஆண்டவர் காது இல்லையோ, ஆண்டவர் மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவது. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா அப்படின்னா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்னை சோதிக்கிறார்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. துரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படி போட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வர விட மாட்டார், ஹல்லேலூயா இந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார், ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் வேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார்? பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சோதனைக்கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிண்டம் வேதமாதான் சொல்லுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா. நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா. அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா. அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினா நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்ததை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிரிய செய்ய கடவுள். ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா. முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. ஹாலேலூயா. தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா. நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவனங்களோடு கூட இருக்கிறார். தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா. மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா. விதைக்கிறவனுக்கு விதியையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவர். ஹாலேலூயா. பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா. கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காது இருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கிருக்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா. அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு உப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹலில் எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை. பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹலிலூயா. பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹலில் ஊழியத்தில நிலை இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் ஹலில் ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபுக்கு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா. தன்னுடைய மகனை
ஒரே ஒரு மகனை ஹலேலூயா பலிபிடத்தில் அங்கேயே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலேலூயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலேலூயா, தேவனே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஹலேலூயா, ஆண்டவரின் விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவர் விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹலேலூயா, ஆண்டவரே அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹலேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு செய்த அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹலேலூயா, தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த

0: பாடலை பாடின ஊழியக்காரர்களுக்காக, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஊழியக்காரர் ஜோன் ஜெபராஜுக்காக, அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக, ஆண்டவரே தேவனே, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் அடங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிளன் கொடும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமையும். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், மிஷன் காரியங்களோ ஒன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமேன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்
1: சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறோம் ஒருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இந்நாளுக்கான வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வாசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார் என்று கூறிக்கொள்ளுவோமா? கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உடைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள், 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் மத்தேயு 8வது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தேயு 9, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மத்தோடு ஜீவமன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த ஜப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜபங்களை கேட்டார். அந்த ஜபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் UKயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜெனட் அவர்கள் ஜெமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணையப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பெரியான காரியங்கள், குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாக பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை. மீதியான இணைவர் மீதியான ஊழியர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேசலோடமா
0: ஆமேன்.
1: இணைந்திருக்கிறோம், வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
3: சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மத்தேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம்தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாது, இருக்க முடியாத ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள் அந்த நகரம் விக்கிரங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளைத்தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படின்ற பாசையில தான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமாய் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்தவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இறுதியம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெரு விதம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகள் எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவர் ஏனென்றால் அவள் ஒரு பணக்காரி, ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தால்தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரியாயா சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்மிடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் மாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு, மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்துல நாங்கள் செய்கிற ஊழியங்களில, ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையானவ ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை ஐந்து கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன், அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திருப்பி சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் அவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை வேலையாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்யாவளிஞ்ச சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒரு மனிதர்கள் ரட்சிக்கப்பட, மதம் ஒரு வழி அல்ல, இன்மைக்கு பின்பு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் நற்குட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இருதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இந்த காலத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. அமேன்,
4: அமேன். God bless you sister, God bless you everybody.
3: அமேன், அமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர்,

0: நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கத்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா தி ராஜா, உண்மை வணங்குகிறோம் ராஜா அப்பா தாகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்து ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா. அப்பா தகப்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா. எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்பன் வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உமை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுற்றி வேலையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புறதுக்கு நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா. அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. நீங்க அந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீர் அப்பா. அப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதர உமை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா அப்பா. எந்த நோயும் வாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்ம வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதென்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய அப்பா உம்ம ஆண்டவரே. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உமை முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உமை இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றோம் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உங்க கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அதி ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து

0: அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்றேன். முழு தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உங்களோட ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்பா நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிறீ, உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா, நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா, நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா, இந்த சோதனையை சைக்கிறங்க தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுற. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா அப்பா, சகலத்தையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா. இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் மாதிரி ஆண்டவரே, ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் மறந்து போகாதபடி அப்பா, அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் வெளனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுகாய் நோயோடியில இருந்து நீங்க பாதுகாக்கிறவராக இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள், ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா, எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்து கொள்ளுங்க, அவட குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே, ஐயா அன்றனையாவ உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாருமப்பா அப்பா. இந்த சங்கமத்துல என்று வராதவர்களையும் கூட கரத்துல தாருமப்பா. வினோவை தாருமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை கூட பாதத்துல தாருமா ஆண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே, எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறனப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா, பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக, ஆமென்.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், டாலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்திய காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்குதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே தாங்கள் நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்றால் ஒரு முக்கிய

0: நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லயே அவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயே வழி நடத்துங்க.
1: ஸ்தோத்ர ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிறோமையா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா அம்மாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, அந்த சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது நான் இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே உண்டிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சு பெக்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள் ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதான் அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். பொறாமை நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வரும் உண்டு. சிலர் ஆண்டவரை தவறான ஆண்டவரை போதனைகளை மக்களை ஆண்டவரை திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரை இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படி ஆயிச்சு பிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரிய செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படி ஆயிச்சு பிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சபிக்கிறோம்.
2: மேலே இறங்கிடுமே
1: ஆண்டவரே, அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே, உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியாக நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ற அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா, அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே, அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரிகாசம் பண்ணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே இவள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒற்றுமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாச்சிருக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர்கள் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராமே, உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு, அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல, இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபிநேசரே, இனிமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக, அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமே இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசு ராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரீர், நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வம் தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடன் இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழிய செய்கிற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறேன், உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதின் காலத்திலேயே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும், கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோர் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்பா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேர பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் ஆய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவனையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்காய் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே.
0: நன்றி சிஸ்டா, கர்த்தரங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படி ஆசீர்வதிப்பார.
0: ஆமேன். நாங்கள்
3: ஊழியக்காரருக்காக
0: நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
3: ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களுடைய சித்தத்தின் படி நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று மின்று மாற விளிம்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருப்பது தான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே, கைவிடா நாதனே, மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்கார இந்த தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி ரீட் அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரே யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பெலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷேக தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். God bless you.
0: ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கேட்ட நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன். நன்றி நன்றி. கத்தர் விட மாட்டார்.
0: நன்றி.
3: God bless you.
0: நன்றி.
4: ஹலோ
0: சிசிலி அம்மா, நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா. தகப்பனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதா அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேலே சுட்டு சாக கொண்டுட்டார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர் குளறியை பார்க்க முடியவில்லை. இயேசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளிலிருந்து மக்கள் ஆறுதல் அடியும் தகப்பன். எப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமா இறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த கொடுமைகளில் இருந்து பாதுகாரன் தகப்பனே.
4: ஆவியானவரே, அப்பா அந்த அரசாங்கத்தை ஆசிர்வதி இந்த கம்பெனி அவர்கள் தலையிலே போடுகிறார்கள். இந்த கம்பெனி அப்பா அத கம்பெனி இந்த அரசாங்கத்தை ஆசிர்வதியும் இந்த கம்பெனியை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கம்பெனி அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். தகப்பனே இந்த நாட்டை ஆசீர்வதியும். அப்பா இலங்க தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர். தகப்பனே அப்பா அம்மை கூவி அழைக்கிறோம். அவர்கள் மேல் இருக்கும் பையன் தகப்பனே, ஆவியானவரே உமது கரங்களை நீட்டும். தகப்பனே அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடும். தகப்பனே அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மேலும் ஒரு கரம் இருப்பதாக. ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே. தகப்பனே அப்பா சுட்டு போட்டார்கள். தகப்பனே அப்பா பிதாவே வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள். தகப்பனே இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தகப்பனே ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும். தகப்பனே உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும். தகப்பனே அப்பா தகப்பனே அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதலை கொடும். தகப்பனே அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். தகப்பனே இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும். தகப்பனே இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன். தகப்பனே அப்பா பிதாவே நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும். தகப்பனே நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம். தகப்பனே அன்பான தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே அப்பா தகப்பனே என்ன நடந்தது தெரியவில்லையே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது. தகப்பனே பதைக்க துடிக்க சாகுறார்களே. தகப்பனே அன்பான தகப்பனே அப்பா தகப்பனே இலங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே வினோத் சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும். தகப்பனே அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவராயிருக்கிறீர். தகப்பனி அவியானவரே அவளோடு கூட இரும் அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்கா அப்பா அவையும் மகளையும் மது கரங்களில் ஒப்படைக்கிறேன். தகப்பனி அன்பான தகப்பனே கனாஸ் லேசிய நான் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். தகப்பனி அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே கனாசீஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதி. அப்பா தகப்பனே அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தகப்பனே அவர்களின் தேடுவைகளை சந்தியும். தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உங்களை எம்பது கரங்களில் வைக்கிறேன். இயேசுக்கு சுன்னாபத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
4: ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனாலே அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்குறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ ஆவியானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூடையிலும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
0: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. கர்த்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நஞ்சவத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலானுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கர்த்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கர்த்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே. அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த அகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கர்த்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்ற தகப்பனே வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்கள்ல அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கர்த்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கர்த்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கர்த்தாவே, பணத்தே தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கர்த்தாவே இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஏமிய நாங்கள் கண்ணனால் காணவில்லை கர்த்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கர்த்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும், என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கர்த்தாவே நீங்க அறிவிங்க கர்த்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
7: ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதே வழியிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே எங்களை எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
8: Recording stopped.
7: நாங்கள் இந்த வேளையிலும் வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்கிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையின் நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாயிருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 வசனத்திலே கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இன்று சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேசப் போகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே அவர் நம்மோடு பேசப் போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும்போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவிக் கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை, அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள், எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவரெல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டிருந்தான். அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும்
பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்து நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீர் என்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம், ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது.

அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதிலுள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழிநடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்

0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார்.
1: கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் சங்கமம் எடுத்து நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயாவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே, சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, அவர் தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லத்தான் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும் நான்.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், ஒருபோதும் நான்

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்ப

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சொ

எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஈஸ்டர் வேளே

போதும் ஆறுகளை நீயும் கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். பள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேளே பயப்படாதே நானே.

0: நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: அதே போல் பிரதர், உங்களையும் உங்களுடைய ஊழியர்களை எல்லா குடும்பங்களும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனுதி நாமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் சிபா அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை ஒரு நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாடலோடு இணைவோம்.
2: ஹை பிரீஸ்ட் ஃபாரெவர், ஐ பிரேஸ் யூ. ஹோலி லார்ட், ஐ வர்ஷிப் யூ. ஹோலி, ஹோலி, ஹோலி லார்ட் காட் ஆல் மைட்டி. We lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. Oh, Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. The justifier of him who believes in you, we adore you. Oh, King, we praise you. King eternal, immortal, and invisible, we worship you. King of heaven, we exalt you. King of Israel, we glorify you. King of kings, we adore you. King of Salem, we bow down before you. King of the saints, we adore you. Lord God, we worship you. Lord God of Abraham and Isaac, we worship your holy name.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தடை கரத்திலே போய்க்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு தாவியானவர் தாமே ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்.
1: எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்குறபடி நாள் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்கட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்ல இம்மட்டுமாய் காத்த, இம்மட்டுமாய் வழி நடத்தின, இம்மட்டுமாய் உதவி செய்த எபினேசரே நன்றி சொல்லும். நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கும் அதிகமானவையா இருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாத ஆண்டவர், எங்களை இரக்கங்கள் முடியாத ஆண்டவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணுமாப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம். அவியானவரே
2: வளரட்டும், சாட்சியாய் வாழட்டும்.
1: இந்த வேளையிலும் சாப்பன எங்களை ஜபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்களோட சித்தமே நிறைவேறுவதா, உங்களோட சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி நன்றி. உங்கள அன்பு அளவு கடந்த அன்பு அன்புக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். காணக்கூடாதோழி, சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல் அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை அப்பனே. இந்த நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமா அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே, இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழவேண்டும் ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமி கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருவர்தான் கெட்டு போவது உங்களை சித்தமல்லாந்தவரே. அப்படியான தேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சித்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா கிருபை கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டு சுவாமி. நான் திரும்பட்டும் நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. ஹெரோடுக்காக வேண்டி கொள்ள யுத்தத்தினா ஆலை ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. வேறோடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுவாமத்தை வெகு பெற வேணும் சுவாமி. கத்தாரே, எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பா. அங்கெல்லாம் இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே, இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுவாமத்தை ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவளை இருதயங்களை நிரப்பட்டு சுவாமி, நிரப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள். வியாதி அப்பா, வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதி வேலைப்படுகிற ஞானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரே சவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவரே இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பால்வடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசம் கொடுத்து வந்த ஆண்டவரே வியாதியத்தை ஒரு தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரே நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரே கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, தங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டு, நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டி கொள்ளுறோம். முதியோர்களை பாவியாரி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாகி அநாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொன்னி ஆண்டவரே. அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளையும் நீங்க கொடுக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். அப்பா எங்களை நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்கப்பா, நீங்கப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவின் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கேள்வையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டு இருக்கோ தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுக மக்கள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள், எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா, தகப்பனே நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டு, இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவர் அப்படியாக ஆளுகிறவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்தவர் சுவாமி. எல்லாம் நன்மையாக ஆசீர்வதிக்கப்படட்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற சுவாமி, வேண்டிக் கொள்ளுற குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே தேவனே, இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தாப்பனே, வேண்டிக் கொள்வோம் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் எத்தப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்களில் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தில் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றலிருந்து சுவாமி வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனேவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே, தகப்பனே பெருகிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களை வெட்டும் சுவாமி. இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாடம் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புள்ள இரகங்களும் உண்டு சுவாமி. உங்களோட பாதபடியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாக்கு எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவர் தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரை பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தட்டும் சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே. மனவாட்சி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகளெல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே, மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் யோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை ஆதரிக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையா மாற்றுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே, நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனே இந்த நாட்களில் நாளுக்கு நாள் பரிசுத்தப்பட உலகத்தோடு ஓடாத பலியாண்டவரே ஐயா, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவரை ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ சத்துருவானவன் கொள்ளாதபடி ஆண்டவரே ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சாமி. சபைகளுக்காக வேண்டிக்கொள்ளும், ஊழியர்களுக்காக வேண்டிக்கொள்றோம், வெலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா, பந்தய காக்கிற நல்ல மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா, அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனே. நன்றி ஆண்டவர், தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும், தங்களுடைய மாமிசத்தின் படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க ஆண்டவரே, செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும் ஆண்டவரே, இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே, இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி, பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்தில கூட வந்தவரே ஆண்டவரே, உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரே போஷித்து அனுப்புகிற தேவன், இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காக ஆறுதல் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாளருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை கூட ஆண்டவரே ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே நிற்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி, அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கணும், அன்பு கால அகல உயரம் இல்லை சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவர், ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவர், தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பும் இரக்கங்களும் நீங்க தான் சுவாமி, மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி, தயவில தயவு பெருத்தவர் நீங்க சுவாமி, தகப்பனே மன்னிங்க சுவாமி ஆண்டவரே. இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் ஆரோக்கியப்படுகிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனா அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரை இவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களாலும் மனிதனால் ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரம். ஐயா இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து வேணா ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். தங்களுக்கு ஆண்டவரே, தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கதா ஒவ்வொரு ஊழியங்களையும் சீர்களாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. இந்த ஊழியங்களுக்கான வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே நாயில்தாய் போகாதபடி தகப்பனவர்களுக்குறதயங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுங்க நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலையிலோ பலசாலைகளிலோ காண்கிற மக்களிலோ உங்களுடைய அன்பை செயல் சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வைத்திருவளாய், உங்களோட நாமத்தை சொல்லுறவளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். உங்கெல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை இவ்வளவு வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமயம் ஆண்டவரே. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி ஆண்டவரே, நீங்க தான பாதவி செய்யவன். இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார்கள் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரு அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவேன் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இருளிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நேரியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி, நீதியின்படி ஆண்டு அதின் அதின் அதின் காலத்தில் ஆண்டவரு ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்து வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை, அப்பா நீங்க மாறாதவர், அப்பா அன்றும் ஒன்றும் இருக்கிறவரா இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களுடைய வசனம் தானப்பா வெளிச்சம். சகபனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள். காலத்து மிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்குமிங்குமா கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விசை, ஒரு விசை உங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்புங்களோட தக அன்புதானப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். எனக்குங்கப்பா ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா அன்பினாவிய ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா அசுத்தாவியானவரு பின்னாரியாவர்கள் மேலும் கூட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா அன்பு வரட்டும் சுவாமி அன்பு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி இவர்களுக்காக வந்து ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி அப்பா ஆலய பிள்ளைகளை நாட்களில் ஆண்டவரு அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரு பெருகிக்கொண்டே போகிறோம் சுவாமி சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரு இந்த ஆலய பிள்ளைகளை எல்லாம் அழிந்து கொண்டு போறாரு சுவாமி மெட்டுக்கொள்ளுங்கப்பா மெட்டுக்கொள்ளுங்கப்பா ஆகும் ஆண்டவரே இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம் அவருடைய கண்ணீர் இவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாம் தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் கிருபை செய்யுங்க கிருபை கனா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும் தேசமும் மொழி சுவாம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் அவங்களே ரத்தினால் கழுவப்படணும் ஒரு விசை கழுவுங்கப்பா ஒரு விசை கழுவுங்கப்பா எல்லா சிசுகளையும் மன்னித்து எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா மருதல்களையும் மன்னித்து ஒரு விசை என் தகப்பனே உங்க இறக்கத்தின் கண்கள் அப்பா

0: சொல்லுவோம். ஆசீர்வதிக்கு இன்னும் இன்னும் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாது அப்படி தகப்பனே. ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களுடைய வழிகள் எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று விக்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சேர்வது இங்கு இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. இருள் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனம் திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், எப்படியாக ஒரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜனங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. சகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலும் இறக்கங்களும் தாய்களும் குளத்திலிருந்து சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கும், நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், நடந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கும். தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான விலையும் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வெளிப்படுத்தி சுவாமி ஐயா உங்களோட சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக்கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்கள சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம் அப்பா. பிதாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரையும் கூட சமாச்சலாம் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்கு தான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெபவேளையிலே நாளை காலவேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ருபிகா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
2: Recording in progress.
1: ஆமீன், ஆமீன்.
3: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார்.

வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதேங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக இருடுக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை போதும் என்று. அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God Values Your Service. The opening scripture is taken from Colossians 3:23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give, or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3:9, for we are God's fellow workers. That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15:58. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen.
God bless you all. See you tomorrow.

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:55. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு புதிய செய்தியோடு வந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியான நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராம். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சிக்காக சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். வாய்ஸ் ஆஃப் கோட் ரேடியோ ஜெர்மனி. ஆமேன். இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போம் வழி நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் ஐயா.
1: ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தரின் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களிலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்தவும் நிறுத்த கிருபைகளுக்காக சோதரம். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்ற விதமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே வேதத்துள்ள அதிசயங்களை இந்த நாட்களிலே காணும்படியாக உங்களுடைய கண்களை திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அதே வழியிலே இந்த வார்த்தைகளூடாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலும் நாங்கள் வோர்ஷிப் என்ற தலைப்பிலே, அதாவது துதித்தல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களிலே நாங்கள் காரியத்தை இந்த நாட்களை பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற ரீதியில இந்த நாட்களில் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாங்கள் நேற்றைக்கு நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அருமை பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் அதனுடைய இரண்டாவது பகுதி, அதாவது நேற்றைய நாள் முதலாவது இரண்டாவது பகுதி இன்றைய நாட்களிலே பார்க்க போகிறோம். அந்த துதித்தலுடைய தன்மைகள், எப்படியாக காரியங்கள் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தரை நாங்கள் முழு இருதயத்தோடும் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாக நேற்று நாட்களில் எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 1:2, கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைய நாட்களிலே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான நண்பர்களே, துதிக்கும் முறைகள் என்று தலைப்பிலே இந்த நாட்களே பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தர், நேற்றைய நாட்களிலே துதித்தலினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். மூன்று காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது, இந்த நாட்களிலே தேவனை துதிப்பது, அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு பாராக், இதை அங்கே அதை சொல்லப்படுகிறது ஆசீர்வாத ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்ப்பாகவும், இரண்டாவதாக ஹாலால் என்ற இந்த வார்த்தை இந்த நாட்களை கர்த்தரை துதியுங்கள் என்று பொருளாகவும், மூன்றாவதாக அல்லேலுயா என்ற வார்த்தை இது அங்கே சொல்லப்படுகிறது யாதா என்று சொல்லு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்று காரியங்களை, அதாவது திருத்துவத்தோடைய காரியங்களை திருத்துவமான வார்த்தைகளினால் நேற்றைய நாட்களில் இந்த நாட்களை நாங்கள் சொல்லியிருந்த மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் துதிக்கிறதுனுடைய முறை எப்படியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும், ஒழுங்கு முறைகள் இருக்க வேண்டும். என்ன காரியத்தை செய்தாலும் நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு முறைகள் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அந்த முதலாளி இந்த நாட்களில் என்ன செய்வார், இந்த நாங்கள் நம்ம வேலை கெடுக்கிற வேலையிலே இந்த இதுதான் இந்த இதனுடைய பிளான், இதனுடைய காரியங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே அந்த காரியத்தை நமக்கு கட்டித்தருவார் என்ற கத்துடைய பிள்ளைகளை. அப்ப நம்முடைய அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இஷ்டத்தின்படி நான் இப்படித்தான் வேலை செய்வேன் என்று சொல்லி சொன்னால் உடனே என்ன நடக்கும், நீ போய் வீட்டில இருந்து வேலை செய்யும் என்று சொல்லி சொல்ற அளவுக்கு இந்த நாட்களை வந்துவிடும். ஆனால் இங்கே பாருங்கள், துதிக்கிறது கூட இந்த நாட்களே அங்கே முதலாவது ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து தான் கத்துடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களை நமக்கு கட்டித்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த முறையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த அந்த முறை எப்படியாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே வேதத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அந்த முறையை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை கற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களிலே ஆராதிக்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை துதிப்பேன் சொல்லி இந்த நாட்களை சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருந்தாலும், ஆனால் இந்த நாட்களிலே அந்த துதிக்கிறதற்கு ஒரு முறையை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே தாவீது ராஜாவுடைய துதி எப்படியாக என்ன முறையில இந்த நாட்களை துதிக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அவருடைய வாசல் அவருடைய சமூகத்துக்கு செல்லுகிற வேளையிலே, அங்கே நம்முடைய உதடுகள் உள்ளான மனுஷன் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், துதித்து கொண்டே இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கும். அந்த அவருடைய, அதாவது அவருடைய வாசல்களில் துதியோடு நாங்கள் செல்ல வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பிரகாரங்கள் என்று சொன்னால், உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லி இந்த நாட்களை ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அவருடைய முதலாவது வாசல்கள் என்று சொல்லப்படுகிறது வெளிப்பிரகாரம் உள்ள. இரண்டாவதாக அந்த உள்பிரகாரத்துக்குள்ளே போகிற வேளையிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்தால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், நீ வல்லவர் ஆண்டவரே, நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக, உங்களுடைய அற்புதங்களுக்காக நன்றி. சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தீர்களே ஆண்டவரே, நன்றி அப்பா. எலியாவை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்தீங்களே, வனாந்திரத்திலே நீருட்டியை உண்டு பண்ணினீங்களே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை அவரை அவருடைய நாமத்தை அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், புகழ்ந்து மகிழ்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. மூன்றாவதாக அங்கே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமம், வேதம் சொல்லுகிறது ஐயா, அநேக நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுறதை பார்க்கும். இருண்டிச்சு நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த நாமங்கள் எப்படியானு சொன்னால், அந்த நாம ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு அர்த்தம் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது. கத்திரிக்கு சித்தமான அந்த காரியத்தை இன்னும் முறை ஒரு முறை இந்த நாட்களை அந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசும்படியா வாங்கிக்கின்றேன். இப்ப பாருங்கள், அந்த நாமம் என்ன என்று பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும், அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாமத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாம் என்ன நாமத்தை வைத்தார்னு சொல்லி பார்க்கிற வழியிலே அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், யெகோவா ஜைர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுவீர். ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் மோரியா மலையிலே இந்த நாட்களிலே பலியிடும்படியாக ஆபிரகாம் புறப்பட்ட வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர் அங்கே ஆண்டவர் சொன்னார் ஈசாக கூட்டிக்கொண்டு வா பலியிடுன்னு சொல்லி. ஆனால் அதை பற்றி வேற ஒரு காரியம் சொல்லவில்லை, அப்படிக்கே இப்படி என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த நாட்களே அங்கே கொண்டு போகிற வேலையிலே பாருங்கள், அதே ஈசாக்கு தான் கேக்கு அப்படி என்று சொல்லி சொன்னால், தவப்ப நாட்டை பார்த்து அப்பா அந்த இடத்துல இங்கே நாங்கள் பலிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறதா, ஆனால் பலிக்குரிய ஆட்டுக்குட்டி இல்லையே என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லி சொன்னால், ஜெகோவா ஜீர் இந்த நாட்களே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த இடத்திலே தன்னுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்க்கிறான்னு சொன்னால், அந்த இடத்திலே பலியிட கொண்டு போன வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்திலே ஒரு புதருக்குள்ளே ஒரு ஆட்டை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அந்த ஆடு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிற வழியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டார். அவரே தான் இந்த நாட்கள் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த முட்புறதுக்குள்ளே சிக்கி இருந்து அந்த ஆட்டை எடுத்து அங்கே என்ன செய்கிறார்கள், பலியிடுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பலிபீடத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் ஆடு என்று சொல்லப்படுகிறது பாருங்கள், இதற்கு நீங்கள் ஆங்கில வேதாமத்தை தெளிவாக எடுத்து பார்க்கலாம். அங்கே பார்க்கிற வழியிலே ஒரு ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆடு அல்ல, ஆடுன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமா ஒன்றில் வயசான ஆடா இருக்கலாம் அல்லது இளம் ஆடா இருக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டுல பலியிடுகிற வழியில அங்க என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இளம் ஆடுகளை இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், சின்ன ஆடுகளை கொண்டு போய் இந்த நாட்களை கொண்டு போய் பலியிடுவார்களாம். அருமையான கத்துடைய, ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க வடிவ வேதத்துல வாசிச்சு பாருங்கள், ஆட்டு கடா, ஆட்டு கடாண்டா ரேம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆங்கில வேதாமத்திலே தெளிவாக இந்த நாட்களை பாருங்கள், என்னவியோ எந்த பைபிள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஆட்டு கடா என்று சொல்லப்படுகிற எப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு வாலிபன், ஒரு வாலிப முறுக்கோடு இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே சொல்லி ரத்தம், அதாவது இரத்த கொதிப்போட இருக்கிற காரியம். அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கிற வழியில பாருங்கள், ஒரு 30 வயசு, அந்த 30-35 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறவங்க சின்ன வயசு நாங்கள் நெசுவோம், எந்த பிரச்சனைனாலும் வந்தாலும் முன்னுக்கு போய் நிற்போம். நம்முடைய தேசத்துல இப்போ என்ன பயம் இல்லை, அடி விழுந்தாலும் அடியை வேண்டது தயாராகத்தான் இந்த நாட்களை நிற்போம். ஆனால் பாருங்கள், ஒரு 40-50 வயசு வந்தா ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வைப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இனி ஃபேமிலியோ குடும்பம் வந்துட்டுன்னு சொல்லி நிற்போம். 60-70 வயசு வந்தா அந்த நாட்கள் பிறகு இன்னும் அதை விட தூரத்துல நிற்போம். 70-80 வயசு வந்தோம்னா அதை விட தூரத்துல வீட்டை விட்டே ஒழிக்கிற பாட்டம் வரைமையான கத்துடைய பிள்ளைகளை. வேறென்று சொல்லி சொன்னால், அந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறது. குழந்தைகளை எடுத்து பாருங்கள், பழமொழி சொல்லுவார்கள், இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லி. குழந்தைய எடுத்து பாருங்கள், அவர் எந்த விதத்திலும் யோசிக்க மாட்டார்கள், ஓடுகிறதும் குறுக்க வாயிறதும் அப்படியான காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அந்த 30-35 வயது வருகிற வேளையிலே ஒரு பொறுப்பு உணர்ச்சியை இந்த நாட்களில் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கணும். அப்ப அந்த இடத்திலே தான் பாருங்கள், அப்படியாக ஆண்டவர் அந்த வாலிப வயதிலே, அதாவது இந்த நடுத்தர வயதுலதான் இந்த நாட்களே அங்கே கல்வாரி மரணத்திலே இந்த நாட்களே ஒப்பு கொடுக்கப்பட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆட்டு கடாவை அந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள், சின்னாடல்ல. அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அங்கே இந்த வேதத்திலே சங்கீதம் 100வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்கடா ஆபிரகாம் கொண்டு வந்து பலியிடுகிற வேளையிலே அவர் சொல்லுகிற எப்படி என்று சொல்லி சொன்னார், கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார் சொல்லின்றங்க நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப இதே வேளையில பாருங்கள், மோசை இடத்திலே ஆண்டவர் கேட்கிற வேளையிலே, மோசை ஆண்டவரோடு பேசுகிற வேளையிலே, உங்களுடைய ஜனங்களுக்கு நான் எப்படியாக அந்த நாட்களை சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னால், அதிலே சொல்லப்பட்ட ஒரு மர்மமான பெயர் என்னவென்று சொன்னால், ஐ ஆம் த ஐ ஆம். யாத்ரா புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே பார்க்கும், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுவான். அதனுடைய அர்த்தம், நான் ஆதி முதல் இருக்கிறேன், அது மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்கள் இருக்கு. நான் நானே என்றதான் அதனுடைய அர்த்தம். என்னை விட தேவர் ஒருவரும் இல்லை என்பதுதான் அதனுடைய கர்த்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப பாருங்கள், மோசைக்கு இன்ன பிரகாரமாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் அதே போலே நீங்க பாருங்கள், யாக்கோவுக்கு எப்படியாக வெளிப்படுத்துகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதே போலே பாருங்கள், இந்த நாட்களே ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பேர்லே ஆண்டவர் வெளிப்படுகிற வேளையிலே அவர்கள் அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், இன்றைக்கு அநேக நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, எல் ஷடாய், ஏலோஹிம், எல் ரோஹி, இப்படியாக இந்த நாட்களை பாருங்கள். ஆகார், இந்த நாட்களை ஆகார் வனாந்திரத்திலே போகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், என்னை கண்டீரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் எல் ரோஹி என்று சொல்லி இந்த நாட்களை பேரை வைக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், எங்கும் நுழைந்த தேவன் இந்த நாட்களிலே அநேக நாமங்களை கொண்ட தேவன், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் சூத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிற வேளையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களே இருக்கும். ஏண்டா என்னுடைய புள்ள என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானே, என்னுடைய அதிசயங்கள் அந்த நாமத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகள் அதிசயம் விளங்கும். நீ கிதியோன் எடுத்து பாருங்கள், கிதியோன் அந்த ஆண்டோடைய தூதர் அந்த இடத்திலே வந்து அங்கே சந்திக்கிற வேளையிலே கிதியோன் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல யார் வந்தது, அந்த இடத்துல தூதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல கத்தர் அந்த இடத்துல கிதியோனோடு இந்த நாட்களே அந்த இடத்துல பேசுகிறார், கிதியோனுக்கு பலன் கொடுக்கிறார். என்னவென்றால், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான், நீ போப்பா, போய் நீ வெண்டு கொண்டு கொண்டு வருவாய் என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே என்ன காரணம் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், கிதியோனுக்கு தேவன் ஒரு அந்த இடத்துல ஒரு நாமத்திலே வெளிப்படுகிறார். என்ன காரணம் என்ன, அதிசயமானவர் என்ற நாமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கணும். எப்படி என்றால், அதிசயங்களை செய்ய போறார். கிதியோனுக்கு பலன் இல்லையே, அவன் கிதியோன் தானே சொல்லுகிறான், நான் இப்படி ஒரு அதாவது பிளவினப்பட்ட மனுஷன், இப்படியாக இந்த வம்சத்திலே வந்த நான் பிளவினா இருக்கிறேன் சொல்லி சொல்லுறவர்களே அவர் சொல்ற, அப்படி அல்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் ஐ ஆம் கோயிங் டு சென்ட் யூ சொல்லி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுற ஓலையிலே கிதியோன் போகிறார் அருமையான கத்துடவர்களே. ஆனால் போய் இந்த நாட்களை வெற்றியோடு இந்த நாட்களை திரும்பி வருவார் எப்படி என்று சொன்னால், அதுதான் அதிசயம். அதனால் அது கேட்ட விதமாக அந்த பெயர்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகள். இன்றைய நாட்களில் நம்முடைய மத்தியிலே நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்ம மரண படுக்கையிலிருந்து விடுவிக்கிறார். அது அற்புதங்களை செய்கிறது அவர், அதிசயம் வேறையா, அற்புதங்கள் வேறு. இப்ப அநேக வித்தியாசமான காரியங்கள் வேதத்திலே தமிழில் இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மிரக்கல்ஸ், அற்புதங்கள். அப்படியானால் மரண படுக்கையிலிருந்து அந்த காரியத்தை மாற்றுகிற வேளையிலே அது அதிசயம் அற்புதமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். தண்ணீரை ரசமாக மாற்றுகிறது பாருங்கள், அந்த காரியத்தில் பார்க்கிறவர்கள். அது என்ன காரியம், ஒரு அற்புதம், ஒரு மிரக்கல் அந்த இடத்துல பாருங்கள். குழந்தைகளுக்கு பார்வையை கொடுப்பது ஒரு அற்புதம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் அதே போலே பாருங்கள், இந்த நாட்கள் ஒரு அஞ்ச பங்கு ரெண்டு மீன் துண்டுகளை இந்த நாட்கள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிற இந்த நாட்களே அது அற்புதமோ அதிசயமோ என்று சொல்ல முடியாத காரியத்தில் இந்த நாட்கள் இருக்கு. அது ஒரு அதிசயமாகத்தான் இந்த நாட்கள் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இப்படியாக அநேக காரியங்களை அநேக நாமங்களை கொண்ட தேவன், அந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை கேட்கிறார். இந்த நாட்களை பாருங்கள், என்னுடைய வாசல் அண்டையிலே வருகிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை துதித்தவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லவர் பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்ப பாருங்கள், நாம் அல்ல, அதைத்தான் பார்க்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சங்கீத புத்தகத்தோடு சொல்லப்படுகிறதை பாருங்க. சங்கீதம் 100வது அதிகாரத்தில் இந்த நாட்களில் இந்த 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கத்தரை கம்பியிடுது. பாருங்க இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, எல்லோரும் சொல்லி சொன்னார், நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, நீ முஸ்லீமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லையென்று சொல்லி நீ இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அங்கே கம்பீரத்தோடு பாடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. கர்த்தர் என்றால் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் என்றால் நம்மை காக்கிறவர், நம்மை காக்கிற தேவன் தான், அந்த காக்கிறவர் என்றவருடைய பொருள் தான் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த காக்கிறவர் என்று சொல்லி சொன்னால் நம்மை மரணத்திலே இருந்து, நோயிலே இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, உபத்திரவங்கள்ல இருந்து, நாட்களிலே விடுதலை தந்து நம்மை காக்கிறவர் யார் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் தான். ஏனென்றால் யோவான் 8வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறது. அதுதான் அந்த விடுதலை. விடுதலை என்று சொன்னா சல்வேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு விடுவிக்கப்பட வேண்டும் என்னத்திலே இருந்து, ஒரு பாவ கட்டிலே இருந்து, மரண கட்டிலே இருந்து, மரண பிடியிலே இருந்து நாட்களே விடுவிக்கப்படுகிறது தான் அந்த நாட்களில் ஒரு விடுதலை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஒரு மனுஷன் விடுதலையோடு இருந்தால்தான் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும், அதுதான் பார்க்கணும். அப்ப தேவன் எதற்காக விடுதலை பண்ணுகிறார் ஒரு மனுஷன் என்று சொல்லி சொன்னால், அவன் தன்னை ஆராதிக்கும்படியாக. இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணவர் சும்மா விடுதலை பண்ணல, அவரே சொல்றார் இந்த நாட்களில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அவர்களை விடுதலை செய், அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இன்னுமாய் அறிய வேண்டும், அவருடைய நாமத்தை நீங்க எவ்வளவுக்கு இன்னுமாய் நீங்கள் உயர்த்துவீர்களோ உங்களோட குடும்பத்தில இருக்கிற கட்டுக்கள் அவளுகிறது நீங்க உணரக்கூடிய கண்ணால காணக்கூடியதா இருக்கும் ஐயா. உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கிற கட்டுக்கள் இந்த நாட்கள், நுகங்கள் இந்த நாட்களில், என்ன காரியம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ எல்லா காரியங்களும் இந்த நாட்களை அங்கே தெரிக்கிற சங்கிரிகள் தெரித்து போவோம். ஆனா குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ள பாருங்கள், உலகத்தை பாருங்க, பக்கத்துல உள்ளவன் சாப்பிடாம இருப்பான். அருமையான கத்திர பிள்ளைகளை, பக்கத்துல வீட்டில் உள்ளவனுக்கு ஆகாரம் இல்லை, வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா கத்திர என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், நான் ஆராதித்தான்னு சொல்லி சொன்னா நல்ல ஒரு வேலையை தருவார், ஆகாரத்தை கையிட்டு செய்யற காரியத்தை ஆசீர்வதிப்பார், ஆகாரத்தை தருவார், உடையை தருவார், காரியத்தை செய்வார், எல்லாம் தந்து இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அங்கே நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான கத்திர, இதுதான் அந்த ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு மிகப்பெரிய மகத்துவமான அதிசயமான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த தேசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், சில ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் சிதறப்பட்டு ஒவ்வொரு வெளிநாடுகளிலும் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அமெரிக்கா என்றாலும் சரி, கனடா என்றாலும் சரி, இங்கிலாந்து என்றாலும் சரி, இந்த நாட்கள் நோர்வே, டென்மார்க், ஜெர்மனி போன்ற தேசங்கள், ஆஸ்திரேலியா இடங்களில் இருந்தாலும் சரி, பாருங்கள், உண்மையாக அவர்கள் தேவனை தேடுவார்களா இருந்தால் அவர்களுடைய வீட்டிலே ஒன்றுக்கும் குறைவடாது. சங்கீதம் 34:10 சொல்லி, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும், கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாது. என்னதான் நீங்க பாருங்க, ஒரு நன்மையும் குறைவடையாது. உங்களுடைய அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். உபாகம் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 16 விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள இருக்கும், உங்களோட வீட்டிலே வந்து தங்கும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்திரப்பிள்ளவே, அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆவியானுடைய அபிஷேகத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், அவரை துதிக்க வேண்டும். அந்த துதிக்கிறது கூட இந்த நாட்களிலே ஒரு முறை இருக்கிறது என்பதை குறித்து சங்கீதம் 100வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி பாருங்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கும் முறை பல வகையிலே இருக்கலாம். 1வது பிள்ளைகளே, கூடி ஆராதனை செய்யும் போது தேவனை அங்கே என்ன செய்ய வேண்டும், தேவனை துதித்து, அதில் ஒரு முக்கியமான பாகமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் துதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்த துதிக்கிற முறை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு நிமிஷம் இந்த நாட்களில் நில்லுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்த நாட்களிலே வழி நடத்துவார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்க, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாட்களை பார்ப்போம், வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள், அதாவது எப்படி ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்ப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, எஸ்ட்ரா சகல ஜனங்களுக்கும் அங்கே உயர நின்று சகல ஜனங்கள் காண புஸ்தகத்தை திறந்து அவன் தினாக்களே அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா, மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள், ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அங்கே கைகளை குவித்து அதற்கு தினாக்களே மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி தினாக்களே குறிந்து முகங்குப்புற விழுந்து என்ன செய்தார்களாம், கத்தரை பணிந்து கொண்டார்களாம் சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான கத்துடைய முகம் குப்பர விழுந்து நாட்கள் என்ன செய்தார்களாம், கத்தரை இந்த நாட்களே அங்கே தொழுது கொண்டார்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது, தொழுது கொள்ளுதல் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வர்ஷிப் அவரை வர்ஷிப் பண்ணுகிறது என்பதை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது அருமையான கத்துடையவர்களே, வர்ஷிப் என்று சொல்லி சொன்னால் அதாவது அதனுடைய அந்த ஆங்கில அதாவது வர்ஷிப் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஆங்கில சொல்லை எப்படி என்று சொன்னால் பழைய ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கிறது பேர்த் ஷிப் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். பேர்த் என்று சொல்லி சொன்னால் பெருமதியான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்ப்போம். அதாவது ஒரு தகுதியான காரியம் பெருமதியான காரியம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஆண்டவராய சர்வ செல்ல சர்வ தேவனை கனப்படுத்தும் மகிமைப்படுத்தவும் கூடிய செயல்களை இந்த நாட்களை மனநிலைகளையும் பயபக்தியையும் இந்த அடிப்படையாக கொண்டுள்ளது. எனவே தொழுது கொள்ளுதல் என்பது அங்கே தேவனை மையமாக கொண்டது மட்டுமல்ல அருமையான கத்துடையவர்களே, இது மனிதனோடு அங்கே பார்க்கிற வழியிலே தொடர்பு கொண்டுள்ளதல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு இந்த நாட்களிலே செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அவருடைய அவருக்கு இந்த நாட்களிலே நன்றி செலுத்தும் வண்ணமாக அவரை கிட்டி சேருவதே கிறிஸ்தவ வழிபாடு ஆகும். இதற்கு அவர் தம்முடைய கத்தராகிய நம்முடைய கத்தராகிய தேவன் என்று இந்த நாட்களை வெளிப்படையாக இந்த நாட்களை அறிக்கையிடுவது நாம் நம்மை அவர்களுக்கு விசுவாசத்துடன் நாட்களை அர்ப்பணிக்கும் நிலையை இங்கே கொண்டு வருவதை பார்க்கிறோம். அப்ப மெய்யான தேவனுக்குரிய வழிபாட்டின் வரலாறை இங்கே பார்ப்போமா இருந்தால், அங்கே வரலாற்றிலே ஆரம்ப காலத்திலே மக்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே கடவுளை வணங்கி வந்தார்களாம். கடவுள் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் கடந்தவர் எல்லாம் கடந்தவர். பாருங்கள் தமிழே அநேக விளக்கங்கள் இருக்கு, கர்த்தர் காப்பவர். அப்ப எல்லா கடவுள் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் பழைய காலத்தில் இந்த நாட்களை பார்க்கல கடவுள் தான் சொல்லிக் கொள்வார். பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது, பாருங்கள் மக்கள் கடவுளை வணங்கி வந்தார்கள். எப்படி என்று சொன்னால் ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுடன் சேர்ந்து நேரடியாக அந்த நாட்களிலே தொடர்ந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யாரோடு, கர்த்தரோடு தொடர்பு கொண்ட கர்த்தரை வணங்கினார்கள். அதிகா 3:8 பார்க்கிறே பார்க்கிற வழியிலே, அப்ப காயினும் ஆவேலும் தவிர இனத்தின் இந்த நாட்களிலே அதாவது இனத்தின் பலரை இங்கு பலரையும் இந்த நாட்களிலே மிருக ஜீவன்களையும் பலனையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே காணிக்கையாக இந்த நாட்களிலே இங்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள். எபிரேய மொழியிலே பார்க்கிற வழியிலே மின் ஹா என்பது இந்த நாட்களிலே நன்றி படைப்பு அல்லது வெகுமதி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மின்ஹா என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு வெகுமதியாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல ஒரு நன்றி படைப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆதிகாமம் 4:3-4 பார்க்கிற வழியிலே சேத்தினுடைய சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். எப்பொழுது ஆரம்பித்தார்கள், 4:26 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. அப்ப பாருங்கள் எலப்பிரளயம் முடிந்த பின்பு அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள் நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு தகன பலியிட்டார். ஆதிகாரம் 8:20 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இந்த நாட்களிலே ஆங்காங்கே ஆபிரகாம் தேவனுக்கு இந்த நாட்களிலே தகன பலியிடுவதற்கு பலிபீடங்களை அமைத்தான் என்று சொல்லி ஆதிகாமம் 12:13-22 இந்த நாட்களே பார்க்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆபிரகாம் தேவனோடு இந்த நாட்களிலே ஒரு நெருக்கமாக ஒரு பழகி இந்த நாட்களிலே நேரடியாக இந்த நாட்களிலே பேசினான் என்பதைத்தான் அந்த இடத்துல இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப பாருங்கள் இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் தேவனை இந்த நாட்களிலே துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இதுல பாருங்கள் இந்த நாட்களை ஆபிரகாமுடைய காரியத்தை எடுத்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18 பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். 23 சொல்லப்படுகிறது இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அங்கே அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானை அளிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ நாட்களை பாருங்கள். அப்ப பாருங்கள் என்ன காரியம் சொன்னால், அங்கே தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுவது 22 வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது அந்த புருஷர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவை நோக்கி போனார்கள், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்க, அப்ப ஆபிரகாம் யாருக்கு முன்னால் நிற்கிறார்? கர்த்தருக்கு முன்பாக. ஏனென்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக இருக்கிறபடினால் தேவனுக்கு முன்பாக சமூகத்தில் நிற்கிறார். நிற்கிற வழியிலே இந்த நாட்கள் ஆண்டவரிடத்திலே ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றுதான் இன்றைக்கு பருந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள ஒரு துதியின் அபிஷேகம் கட்டாயம் வேணும். துதித்து துதித்து அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்தால்தான் அவருடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு போகப்படுவோம். அருமையான கர்த்தர், இன்றைக்கு சில வழியில பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், காலையில் எழுந்து ஆராதிக்கிறோம், ஆராதிச்சு ஜெபம் பண்ணுற வேளையிலே சில வேலைகள் நாங்கள் பார்க்க வேலையில் எங்கேயோ நிக்கிற மாதிரி இந்த நாட்களே நம்முடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு கொண்டு வரும். நாங்க இருக்கிற இடத்துல நிக்கிற மாதிரி இல்லை. அருமையான கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த நாட்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த இடத்துல பார்க்க எங்கேயோ நிக்கிற மாதிரி இருக்கும். அருமையான கத்தோடு சில வேலையில பாருங்கள், அந்த இடத்துல நான் துதித்து கொண்டிருக்கிற சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட திடுக்கிடு வந்து பார்க்கிற வழியில் அங்கே ஒன்றுமே இருக்காது. அருமையான கத்தோடு விழுது ஏதோ ஒரு ஜன கூட்டங்களோட சத்தங்கள் கேட்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அது தேவன் அந்த நம்முடைய, அதாவது நம்முடைய சரீரம் இங்கே இருக்கும், ஆனால் நம்முடைய ஆத்மா அந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அது தேவனுடைய சமூகத்துக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படும். அருமையான கர்த்தர், ஏனென்றால் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தேவ தூதர்கள் அநேகர் வந்த இடத்தை தூங்கி வந்து பார்த்து கொண்டிருப்பார். எப்படியாவது இந்த மனுஷன் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆராதிக்கிறான்னு வைப்பாங்க. அருமையான கர்த்தர், ஏனென்னு சொன்னால் தேவ தூதர்களுக்கு விட மனுஷனுக்கு இந்த நாட்கள் அந்த காரியங்கள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். அவனுக்கு தேவன் இந்த நாட்களை பாருங்கள் ஆராதிக்கிற காரியத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தர், அதனாலே அவர்கள் இந்த நாட்கள் ஆவலோடு இந்த நாட்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அதனால் பாருங்க, துதிக்கிற வேளையிலே என்னத்திற்காக அந்த இடத்துல சில வேளையிலே கட்டுகள் அவளுகிறது பாருங்கள், அசுத்தாவில் அலறுகிறது ஓடுகிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அதே வேளையிலே தேவடைய பிரசன்ன முறை கொண்டிருக்கிற வேளையிலே சும்மா துதிச்சு கொண்டிருக்கவே இந்த நாட்கள் அதுக்குள்ள அங்க வந்திருக்கிற சாதாரணமாலே அலக்கழிச்சு விழுத்து இந்த நாட்கள் என்ன செய்யும், அசுத்தாவை விட்டு ஊடுறதே பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கை வைக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. இதான் அந்த துதியினுடைய அபிஷேகம். அந்த துதியினுடைய அபிஷேகம் இந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இந்த நாட்களே நாங்கள் வர வேண்டும். நாங்கள் என்னதான் செய்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்கள் ஒரு விசுவாசி இந்த நாட்கள் ஆண்டவரை துதிக்கிறது எப்படி என்று சொல்லி முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துதிக்கிறதுக்கு என்ன முறை என்பதையும் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த விடுதலை பயணத்தின் நிமித்தம், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து வந்ததற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரம் கட்டும் வரைக்கும் பாருங்கள், மக்கள் பொது இடங்களிலே கூடி தேவனை தொழுது கொள்ளும் முறையை அங்கே முறையின்படி இந்த நாட்களே அங்கே அமைக்கப்படவில்லை. அதன் பின்பு தினமும் தேவனுக்கு பலிகள் ஒழுங்காக இந்த நாட்களில் செலுத்தப்பட்டன. சிறப்பாக ஓய்வு நாளிலே இந்த பலிகள் வழிபாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஒழுங்காக இந்த நாட்களை நடைபெற்றன. இஸ்ரவேலர் ஒன்றாக கூடி இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், தேவனை ஆராதிக்கும்படி தேவன் அவர்களுக்கு பல வருடாந்தம் இந்த நாட்களிலே வருடாந்த பண்டிகைகளையும் ஆசரிப்பு நாட்களையும் இந்த நாட்களிலே அமைத்து கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களிலே பண்டிகைகளையும் காரியங்களையும் இந்த நாட்களை அனைத்து அமைத்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இங்கே வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யாத்ரா 23 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 23 அதிகாரத்திலே 14 இருந்து வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், வருஷத்தில் 3 எனக்கு நீங்கள் பண்டிகையை ஆசீர்வதிப்பீர்களாக ஆசாரிப்பீர்களாக. அவ தேவன் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற அவர் இரண்டாவது முதலாவது எப்படி சொல்ற, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்காக கட்டளையிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலேயே 7 புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பாய். ஆபிப் மாதம் என்று சொல்லுகிற காரியம் எப்ப வருகிறோம் சொல்லி சொன்னால், அந்த ஏப்ரல் மாதம், ஏப்ரல் அதாவது மேக்ஸ் ஏப்ரல் அந்த டைம்ல இந்த நாட்களில் வருகிற மாதம் அதான் அந்த அவர்களுடைய மாதம் முதலாவது பண்டிகை. அதாவது அருமையான கத்திரிகளே, ஜனவரி மாதம் எல்லாம் இந்த நாட்களே அது இங்கிலீஷ் ஆங்கிலத்திலே இந்த நாட்களே வந்த மாதங்கள், தை மாதம் சொல்லி சொல்ற காரியம் எல்லாம் ஆங்கிலத்திலே வந்தது இல்லையா. ஆனால் உண்மையின்படி எபிரேய மாதங்கள் இந்த நாட்கள் இந்த ஏப்ரல் மே அந்த காரியத்தை தான், ஏப்ரல் மே தான் இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது ஆபி மாதம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், 7 புளிப்பில்லாத அப்பத்தை புசியாயாக, அந்த மாதத்திலே எகிப்திலே இருந்து புறப்பட்டாயே, என் சந்நிதியிலே வருங்க அங்க வருங்கையா நீ வர வேண்டாம். அப்ப அந்த காலம்தான் விடுதலையின், அதாவது எப்படி சொல்லிச்சுனால் விடுதலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாட்கள் சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் கொண்டாடும்படியாக அந்த நாட்கள் அந்த சொல்லப்படுது. அப்ப அந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான ஈஸ்டர் அந்த காலகட்டத்திலாம் வருகிறது பாருங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், அவருடைய இந்த முதலாவது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, இந்த மாசத்தினுடைய அந்த கொண்டாட்டத்தில் புளிப்பில்லா அந்த பண்டிகையில் கொண்டாடுகிற வேளையிலேயே பாருங்கள், அவர்கள் அங்கே எகிப்திலிருந்து விடுதலை பட்டதை இந்த நாட்களில் யாத்ரா 23 அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்தையிலே வெறுங்கையோடு வர வேண்டாம், நீ வயலிலே விதைத்த உன் பயிர்களின் முதல் பலன்களையும் செலுத்துகிற அந்த அறுப்பு கால பண்டிகைகளும் வருஷ முடிவிலேயே நீ வயலிலே உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகைகளையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் நான் மக்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆண்டவருடைய சந்நிதிக்கு வர கடவார்களாக. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம். எனக்கு இடும் பலி கொழுப்பை விடிய காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களையும் முதல் கனிகளையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியையும் அதன் தாயின் பால் நாட்களை சமைக்க வேண்டாம். வழியிலே உன்னை காக்கிறதற்காக நான் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்காகவும் அங்கே இதோ நான் ஒரு தூதனை இந்த நாட்களை அனுப்புகிறேன். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இந்த அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னா, நிலத்தின் கனிகள், நிலத்தின் விளைச்சல், முதல் விளைச்சல் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற வழியிலே இந்த காயினுக்கும் ஆவேலுக்கும் என்னத்துக்காக பிரச்சனை வந்தது? ஆண்டவர் தானையா சொன்னார் நிலத்தினுடைய முதல் விளைச்சலை கொண்டு போய் இந்த நாட்களே அங்கே காணிக்கிறேன் சொல்லி. காயின் அப்படித்தானே செய்த அருமையான கத்தோட பிள்ளைகள். ஆவேல் தான் அந்த நாட்களை ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களை வைத்த அருமையான கத்தோட. ஏன், என்ன காரணத்துக்காக அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி சொன்னார் அருமையான கத்தோட பிள்ளைகளே. அந்த அவருக்குள்ளே அந்த காயினுக்குள்ளே ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவனுடைய இருதயத்திலே பார்க்கிற வேளையிலே ஒரு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை தேவனுக்கு அந்த காணிக்கை செலுத்தவில்லை. அப்படி செலுத்தி காயின் இருப்பாரா இருந்தால் ஆண்டவர் காயினையும் ஆசீர்வதித்திருப்பார். இருவருக்குள்ளே இந்த நாட்கள் அந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் வரவில்லை. ஆனால் அங்கே ஆபேல் அதாவது எப்படி சொன்னால், தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனசோடும் கொண்டு போய் பலியிட்ட வேளையிலே அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அதன் நிமித்தம் தான் அங்கே என்ன நடந்துன்னு சொன்னால், காயின் ஆவேல் மேலே இந்த நாட்களிலே காய்மாறம் கொள்ளுகிறதையும் அங்கே ஆவேலை தனியில் வருகிற வழியிலே அவனை அடித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இரத்த பலிகளை இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிற மனக்கத்தோடு. ஏனென்றால் அங்க காயின் அதாவது பாருங்க ஆவேல் இரத்தத்தை தான் அந்த இடத்திலே பலியிட்டார். அருமையானக்கத்தோடு மிருகத்தை கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்கள், ஆட்டுக்குட்டிகளை வந்துள்ள ஆட்டுக்குட்டிகளை கொண்டு போய் இந்த நாட்களிலே பலி தேவனுக்கு பலியிடுகிறார். ஆனா அதே விதமாகத்தான் இந்த நாட்களிலே இவருடைய காரியம் இந்த நாட்களிலே அவனை அடித்து இந்த நாட்களை கொண்டு அவனுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தும்படியாக அந்த நாட்களை செய்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோட்டு பிள்ளைகளை. இப்போ பாருங்கள் என்ன காரணம்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட்டது. யாருடைய ரத்தம் இந்த நாட்களிலே? ஆவேலுடைய ரத்தம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்படி அதை குறித்தான் எபிரேயர் ஆக்கத்தில் சொல்லப்படும், ஆவேல் ரத்தம் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ரத்தம் சொல்லி அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்படியானால் இங்கே பாருங்கள், இந்த நாட்களே அதே ரத்தத்தை சிந்தினது நிமித்தம்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் அங்கே என்ன செய்கிறார். பலிபூடம் எதை குறிக்கிறது? கல்வாரி மேட்டை குறிக்கிறது, கல்வாரி மலையை குறிக்கிறது, ஆண்டவருடைய சிலுவை அதாவது கொல்கதா மேட்டை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே என்ன காரணம் நடக்கிறது சொல்லி சொன்னால் பாருங்கள், ஏன் அதுக்கு ஆதாரமா சொல்லப்படுதுன்னு சொன்னால், மோரியா மலையில இந்த நாட்கள் ஆபிரகாம் பலியிட்ட அது பலியிட இருந்தோம். அதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் அந்த அந்த அந்த மசூதி இருக்கிற அந்த மலையாக அந்த நாட்கள் இருக்கிற கத்திரப்படுது. அப்ப அந்த பலிபீடம் அந்த மலை இந்த நாட்களை பாருங்க, அந்த இடத்திலே இங்கே காயினும் ஆவேலும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் இந்த நாட்களை அந்த இடத்துங்களே பலியிடுகிறார்கள். அந்த பலி இந்த நாட்களை பாருங்கள் இன்றைக்கு அதற்கு பின்பாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷருடைய அதாவது காயினுடைய ஆவேலுடைய ரத்தம் சிந்தினதற்கு பதிலாக அங்கே என்ன செய்கிறார் சொன்னால், ஆண்டவுடைய ரத்தம் கல்வாரி மேட்டிலே இந்த நாட்களிலே, கொல்கதா மேட்டிலே இந்த நாட்களிலே அருமையான கத்தோடைய பிள்ளைகளே எருசலேமுக்கு புறம்பே இந்த நாட்களிலே சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இரத்த கரையை இந்த நாட்களில் அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப ஆண்டவுடைய ரத்தம் அந்த இடத்திலே சிந்தப்பட்டது நிமித்தம்தான் மனுஷருடைய பாவங்கள் இந்த நாட்களில் அங்கு மன்னிக்கப்படும். ஏனென்றால் ஏதோன் தோட்டத்திலே இருந்தே இரத்த பழி துவங்கி இருக்கிறது. ரொம்ப கவனமாக கேளுங்க, ஏதோன் தோட்டத்திலே இருந்து அருமையான கத்தோட பிள்ளைகளோ, ஏதோன் தோட்டத்திலே இருந்து அருமையான கத்தோட பிள்ளைகளே எங்க இரத்த பலி இந்த நாட்களே அங்கே வந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோட பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள் அருமையான கத்தோட பிள்ளைகள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், இந்த மனுஷர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய அந்த இரத்த பழி பாருங்கள். அங்கே அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி இந்த நாட்களை மீறினது நிமித்தம் அவர்களுக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிறவர்களிலே பிரச்சனைகள் வந்தது இந்த நாட்களே. அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஏதோன் தோட்டத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வேளையிலே, இங்கே வெளியால வருகிற வேளையிலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், காயின் ஆவேல் என்று அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்களிலே பிரச்சனைகள் உருவாகி அந்த இடத்திலே ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துறவுகள் பாவம் சாபம் அருமையான கத்துறவுகளே, அந்த சாபம் முறிக்கப்பட வேண்டும், அந்த பாவம் நீக்கப்பட வேண்டுமா இருந்தால் அந்த பாவத்துக்கு இந்த நாட்களே போய் இன்னொரு ஆதாமோ அல்லது இன்னொரு அதாவது நாட்களே ஆவேலோ இந்த நாட்களே அதாவது நாட்களே வர முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த இடத்திலே பெற வேண்டியது பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். மேலும் சொல்லி சொன்னால் ஒரு பரிசுத்த ரத்தம் தான் அந்த ரத்தத்தினுடைய அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தினுடைய அந்த சாபங்கள் பாவங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நிவாரண பலியாக அந்த நாட்களை அங்கே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துருக்கும். அதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அடிப்படையிலே ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் பழைய ஏற்பாடு காலம் முழுக்க நடந்து கொண்டு வந்தார்கள். மிருகங்களை பலியிட்டார்கள், பறவைகளை பலியிட்டார்கள், அப்படியாகான காரியங்கள் நடந்தது. அதே வேளையிலே பாருங்கள் துணிஞ்சு கொலைகளை ஜனங்களை செய்து இந்த நாட்களை இப்படியான காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டே இந்த நாட்களை வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுகளை வருகிற வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சரித்திரத்தையே இரண்டாக பிரிக்கிற சரித்திர நாயகனாக இந்த நாட்களை மாறுகிறார். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே, அதாவது கிமு கிபி என்ற ரீதியில இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில வருகிற வழியிலே மாற்றப்படுகிறது. அப்ப மாற்றப்பட்டதற்கு பின்பாக என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களிலே வேதம் சொல்கிறது, அவர் அடிக்கப்பட்டு ஒரே ஒரு தரம் இந்த நாட்களிலே ரத்தம் சிந்தப்பட்டு மனுஷனுடைய பாவங்கள் மனுஷனுடைய சாபங்கள் மனுஷனுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் கழுவி நீக்கி சுத்திகரித்து விட்டார் அருமையான கத்துடைய. அப்படியானால் பாருங்கள் அந்த ரத்தம் இன்றைக்கும் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், அந்த கல்வாரி மேட்டிலே அந்த கொல்கதா மலையிலே அந்த ரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது அருமையான கத்துடைய பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். வேதம் சங்கீதம் சொல்லப்படுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அப்படியானால் அங்கே வனாந்தரத்திலே சர்ப்பமாக எழுப்பப்பட்ட அதாவது உயர்த்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த வேளையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வந்தது. கொள்ளிவாள் சர்ப்பம் கடிக்கிற வேளையிலே விடுதலை வந்தது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு கல்வாரியை நானும் நீங்களும் நோக்கி பார்ப்போமாயிருந்தால் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நீக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடன் ஒரு விடுதலையை பெறுகிறதை பார்க்கிறோம். ஒன்றுமே செய்ய தேவையில்லை. முதலாவது நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி என்றால் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தாவே என்னுடைய காரியங்களை நீர் மன்னித்து என்னை இந்த நாட்களிலே ஆண்டவரை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த ஜெபங்களை கேட்டு இந்த நாட்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாவங்களை முதலாவது அறிக்கையிட வேண்டும். வேதம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் வாழ்வடைவான் சொன்ன வார்த்தையின்படி அந்த நாங்கள் செய்த அக்கிரமங்கள் பாவங்களை அவரிடத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இந்த நாட்களிலே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற வழியிலே அந்த ரத்தம் இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு தானே இருக்குது. ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கு காஞ்சி போவதில்லை. ஆண்டவருடைய ரத்தம் இன்றைக்கு கூட இந்த நாட்களில் போய் அதாவது இல்லாமல் போகவில்லை. அந்த ரத்தம் அப்படியே தான் இந்த நாட்களில் இருக்குது அருமையான கத்துடைய பாருங்கள். இந்த ஜெர்மனி தேசத்துக்கு கிட்டத்தட்ட நினைக்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள் ஆண்டவர் போட்டிருந்த அவருடைய உடை. அந்த உடை பாருங்கள் கையால பின்னப்பட்ட தாயார் பின்னி கொடுத்த அந்த துணி அந்த நூலால பின்னப்பட்ட அருமையான கத்துடைய பிள்ளைகள் அந்த உடையே கிட்டத்தட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மறித்து 2500 மேலே ஆச்சு. அந்த உடையே இன்றைக்கு பழுதா போதபடி அப்படியே வச்சிருக்கு. சோகசில ஆக்கள்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. அது எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த உடைக்குரியவருடைய ரத்தம் இன்றைக்கு பழுதா போயிருக்குமா? இதை நாங்கள் பார்க்கணும். சாதாரணமா கையினால் செய்யப்பட்ட உடையே அப்படி இருக்குமா இருந்தால் அந்த உடைக்கே உடையை அணிந்திருந்தவருடைய ரத்தம் இந்த நாட்களிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே பழுதாப்பட்டிருக்குமா? அந்த ரத்தம் அப்படி அல்ல. அந்த அந்த அந்த ரத்தத்திலே எந்த விதமான காரியமும் மாற்றமும் வராது, எந்த பாக்டீரியாவும் எந்த காரியமும் வராது. ஏன்னு சொன்னால் அந்த ரத்தம் உயிருள்ள ரத்தம், ஜீவிக்கிற ரத்தமாக அந்த நாட்களில் இருக்கிற தருமையான கத்திரோட பிள்ளைகளை ஒன்றியோவான் ஒன்றுகளை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள் இங்கே அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் இன்னொரு வார்த்தை அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் இங்கே லேவியரா புத்தகத்துக்கு நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கத்துடைய வார்த்தை நாட்களை எப்படியாக சொல்லுகிறது நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லேவியரா புத்தகத்திலே அங்கே கத்துடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வகையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். லேவியராம புஸ்தகத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது லேவியராம புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறவர்களே, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி இந்த நாட்கள் என்று சொல்லப்படுகிறார். ஏனென்று சொன்னால் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலிகளை அங்கே தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவான். இது பாருங்கள், ஒரு பலியிடுகிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களே பலியிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பலி எப்படியாக இந்த நாட்களே மாற்றப்பட்டதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த பிறகு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் தான் இந்த நாட்களை இந்த பலிகளாக இந்த நாட்களை மாறுகிறதை பார்க்கணும். இன்னைக்கு ஆடு கொண்டே பலியிட முடியாதையா, இன்னைக்கு சேர்ச்சியில் ஆட்டை கொண்டே

தேவனுக்கு பலியிட்டு நாட்களை போய்விடுவார். ஆனால் இந்த பலிகள் எல்லாவற்றையும் நிறுத்தும்படியாகத்தான் பிரதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தின் நாட்களே தன்னையே இந்த நாட்களே பலியாக இந்த நாட்களே எனக்கும் உங்களுக்காகவும் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இந்த நாட்களே தன்னை அர்ப்பணித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலே நானும் நீங்களும் இனி இந்த நாட்களே பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக அந்த சிந்தப்பட்ட இரத்தம் இன்றைக்கும் பருந்து பேசிக் கொண்டு இந்த நாட்களே இருக்கிறது. ஒரு விசை நாங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் கேட்கிற வேளையிலேயே அந்த இரத்தம் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களே கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அதிகாரம் 1:7 இந்த நாட்களை நாங்கள் பார்த்த மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த நாட்களில் உபாகமம் 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். உபாகமம் 12 அதிகாரத்திலே 6:16 என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 12 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் 12 அதிகாரம் ஆமே, 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த 12 அதிகாரத்திலே 16 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை இந்த நாட்களே தண்ணீரை போல தரையிலேயும் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இரத்தத்தை இந்த நாட்களே புசிப்பது இந்த நாட்களே அங்கே தவிர்க்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்தத்தோடு மாம்சத்தை கூட இந்த நாட்களை புசியக்கூடாது. இன்றைக்கு நீங்க இந்த தேசத்துல வந்து வாப்பீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு வகையான மாட்டு இறைச்சி சாப்பிடவங்க ஸ்டெக்னு சொல்லி சொல்றது. அந்த ஸ்டெக்னு சொல்லி சொன்னா அந்த மாட்டினுடைய எலும்பு இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு சதை இந்த நாட்கள். அந்த சதையை அவங்க சொல்லுவாங்க அந்த ரெஸ்டோரண்ட்ல வந்து ரத்தத்தோட தான் கொண்டு வாங்கன்னு சொல்லி, என்ன சொன்னா ஹாஃப் பாயில் மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய காரியம் இந்த நாட்கள். என்ன சொல்லி சொன்னால் அப்படித்தான் அவங்களுடைய சாப்பாடு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் ரத்தத்தோடு இந்த நாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள் ஏன் புசிக்க கூடாதுன்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டிலே வரப்போற காரியத்தின் நிமித்தம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாட்களை சிந்தப்பட போகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்கள் நடக்க போறது என்பதை குறித்து அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ரத்தம் இந்த நாட்களை அங்கே புசிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன் சொன்னால் ரத்தம் இந்த நாட்களே மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவுகிறதற்காகத்தான் இந்த நாட்களை இருக்கொழிய இந்த நாட்களே ரத்தத்தை புசிக்கவோ. ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தேசத்துல நான் பார்க்கிற வகையிலே அவள் ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா வறுத்து சாப்பிடுவாங்க. ஆம ரத்தத்தை என்ன செய்வாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க. அருமையான கத்திரப்படுகளே, ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறவர்களில் உண்மையின்படி இந்த நாட்களே அதற்கு அநேக ஆதாரங்கள் காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்திரப்படுகளே, ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் இங்கே சொல்லப்படுகிறது இந்த பண்டிகை ஆசாரிப்புகள் பின்னர் இந்த நாட்களே எருசலேம் தேவாலயத்திலே இந்த நாட்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. 1 நாளாகவும் இதிலே பார்க்கிற வேளையிலே 22 அதிகாரத்திலிருந்து 23-26 அதிகாரத்தில் மட்டும் பார்க்கிற வேளையிலே தாவீதின் திட்டங்கள் வரைக்கும் உள்ளப்பட்ட இந்த காரியம் கிமு 586 தேவாலயம் இந்த நாட்களிலே இடித்து அழிக்கப்பட்ட போது யூதர்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளவும் மக்கள் கூடி வரும்போது அவர்கள் இந்த நாட்களிலே வேதத்தின் நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் அங்காங்கே ஜெப ஆலயங்களை கட்டி இந்த நாட்களை உபயோகித்து அவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களே சிறையிருப்பில் இருந்து இடத்திற்கு குடியேறிய இடங்களில் தங்களை அங்கே தங்களை தொழுது கொள்ளும்படியாகவும் ஜெப ஆலயங்களை அமைத்து இந்த நாட்களை அமைத்து பயன்படுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்திரவர்களே, செருபாவேலின் தலைமையிலேயே 2ஆம் முறையாக எருசலேம் தேவாலயம் கட்டி முடிந்த பின் குடிக்கப்பட்ட பின்னர் இந்த ஜெப ஆலயம் அங்கே தொழுகையின் கூட்டமாக அந்த நாட்களே கூடாரங்களாக அந்த நாட்களை தொடர்ந்திருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்பிள்ளைகளே, எஸ்ட்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே புதிய ஏற்பாட்டு காலங்களிலேயே பலஸ்தீனாவிலே ரோம ராஜ்யம் முழுவதும் ஜெப ஆலயங்கள் அங்கே இருந்தன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடைப்பிள்ளை, அதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் லூகாவின் புஸ்தகம் இந்த நாட்களிலே 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வீடிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், தாம் வளர்ந்த ஊரிலே நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள் அந்த ஜெபாலயங்கள் இருந்தது. யோவான் 6ஆம் அதிகாரம் 59வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இங்கே 59வது வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது என்னவென்றால்,
வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே

0: இவர் உபதேசிக்கையிலே இவைகளை சொன்னார். அப்ப பாருங்கள், அங்கங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், சின்ன சின்ன ஜபாலயங்கள் ஜனங்கள் கூடி அந்த வீட்டு கூட்டங்கள் மாறி கூடி கூடி நாங்கள் என்ன செய்தார்கள், காரியத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னால், சபைகள் விருத்தியாக வேண்டும், ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்களில் கிரியைகள் நடப்பிக்க வேண்டும் என்பதன் நோக்கத்தில தான் இவர்கள் இப்படியாக அந்த நாட்களை செய்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6 அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 6 அதிகாரத்திலே 9 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது லிபர்டீனர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சீரேன் பட்டணத்தில் உள்ள அலெக்சாந்திரா பட்டணத்திலும் சிசிலியா நாட்டாரும் ஆசியா தேசத்திலும் சிலர் எழும்பி ஸ்தேவானை தர்க்கம் பண்ண பாருங்கள். இந்த இடத்திலே பாருங்கள், இப்படிப்பட்டவர் ஏன்னு சொல்லி சொன்னால், அந்த இடங்கள்ல அந்த ஜப இடங்கள் இருந்தபடினால் அவர்கள் அந்தந்த இடத்திலே பாருங்கள், அங்கே கத்தருடைய சமூகத்திலே இருந்து கத்தரை நோக்கி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணி ஜபங்களை ஏறெடுத்தார்கள். பாருங்கள், லிபர்டீனா என்ற இடத்திலும் பாருங்கள், இந்த நாட்கள் அந்த ஜனங்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சீரேன் பட்டணத்தில் உள்ளவர், அலெக்சாண்டர் பட்டணத்தில் உள்ளவர், சிசிலியான்னு சொல்லி சொன்னால் இத்தாலிய தேசத்துல இருக்கிற பழைமூர் என்று சொல்லி, பழைமூர் கெட்டானியான்னு சொல்லப்படுகிற ஒரு தீவை தான் சிசிலியன்னு சொல்லி சொல்லப்படுகிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த தீவு கிட்ட கிட்ட தான் அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், கடைசி நாட்கள்லே பவுலடிகள் கொண்டு வந்த சிரக்கூசான்னு சொல்லப்படுற இடத்துல மூலமாகத்தான் அந்த நாட்களை ரோம் அப்படிக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் கிட்ட வரும் அந்த இடத்திலே இந்த வருகிற வரையில் பாருங்கள். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம்னு சொன்னா, அவர்கள் அந்தந்த நாட்களிலே சின்ன சின்ன வீட்டு கூட்டங்களை உருவாக்கி அந்த இடத்திலே ஜனங்களை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாகனு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவருடைய அபிஷேகத்திலும் இந்த நாட்களிலே வளர்த்தார்கள் சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 13 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீத்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்திருந்தார். பாருங்கள் எப்படி சொன்னா, அந்த சூழ்நிலையிலே இந்த ரோம ஆட்சி இருந்தது நிமித்தம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள் இந்த யூரோப்பாவுக்குள்ளே பார்க்கிற வழியிலே, இந்தந்த இடங்களை ரோமா சுற்றி இருந்த இடங்களிலே பார்க்கிற வழியிலே அவர்கள் அந்த ஜெப ஆலயங்களை அந்த இடத்திலே நிர்ணயித்து அதை உருவாக்கி இந்த நாட்களை ஜெபம் பண்ணும்படியாக அந்த இடத்துல அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாதபடி இந்த நாட்களை இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எங்கே ஆண்டவரை இந்த நாட்களை தொழுது கொண்டார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஜபாலயங்கள் சொல்லப்படுகிறது வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடம், அது பெருசா வரமாட்டாங்க. ஆனா அதே வழியில பாருங்க, ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் இந்த நாட்களை ஒன்று சேர்ந்த நாட்களை ஆராதிக்கிற காரியம். ஆனா அந்த வீட்டு கூட்டம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வழியில அவர்கள் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இந்த நாட்களில் வருவார்கள். தங்களுடைய அந்த நேரம் கிடைக்கிற நேரத்தில் அதுல வந்து ஒரு சின்ன ஜபத்தை எடுத்துட்டு போவார்கள் அருமையான கத்துடையவர்கள். அப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கப்பட்டதை பார்க்கும். சில வார்த்தைகளை எடுத்து இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவார்கள், அந்த வார்த்தைகளை வாசிப்பார்கள், காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 22 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, 19 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அதற்கு நான், ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலிலே வைத்து ஜெப ஆலயத்திலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படும் போது நானும் அருகே நின்று அவரை இந்த நாட்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவரை இந்த நாட்களை கொலை செய்வரின் வஸ்திரங்களை காத்து கொண்டதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமா இந்த நாட்களை புரஜாவிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரோடு ஆண்டவர் பேசுகிறார். யாரோடு? பவுலடிகளோடு. அருமையான கத்துடையவர்களை பேசுகிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், பவுலடிகளுடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், அதற்கு நான், ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன், நான் காவலிலே வைத்து என்ன செய்தான்னு சொன்னா, பவுலடிகள் காவலிலே வைத்தது மட்டுமல்ல ஜெப ஆலயங்களை அடிச்சிருக்கிறார். அப்படி என்ன சொன்னா, அந்த வீட்டு கூட்டங்கள் நடக்கிற இடங்கள்ல, சின்ன சின்ன ஆலயங்கள்ல நடக்கிற காரியங்கள், ஜனங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்களை வைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களில் என்ன செய்யிருக்கிறார்கள், அடித்து துன்புறுத்தி இருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய வேதத்திலே அநேக இடங்கள்ல இந்த ஜெபாலய தலைவர் ஜெபா பாருங்க, அந்த கூட்டங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒரு ஆக்களை நியமித்து அப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை கொண்டு வருகிறதே இங்கே காணக்கூடியதா இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே. அப்ப ஆதி திருச்சபையிலே எருசலேம் தேவாலயத்திலே இந்த நாட்களிலே தனியார் வீடுகளிலே இந்த நாட்களிலே ஆராதனை நடத்தப்பட்டு, அதைத்தான் இருக்குன்னு சொன்னேன், தனியார் வீடுகள். பாருங்கள். அப்ப பாருங்கள் என்ன காரணங்கள் நடக்கணும்னு சொன்னா தனியார் வீர்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் 46-47 பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தை சொல்லப்படுது. பாருங்கள், எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது அனுமதிக்கப்படாத வேளையிலேயே வேறு எங்கேயாவது தன் அவர்கள் வீடுகளிலே கூடி தேவனை ஆராதித்தார்கள். அப்போ சிலர் 18:7 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்தரை வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. அப்போ சில 18:7 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது. அங்கே அவர்கள் அந்த யுஸ்பு என்ற இடத்தினுடைய இடத்திற்கு வந்து அங்கே ஜெபாலயத்திற்கு அடுத்த காரியங்களை ஜெபாலயத்தை கிட்ட இருக்கிறபடியினால் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரோமர் 16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது. 16 நாங்கள் பார்ப்போம் இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 16:5 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவர்களுடைய வீட்டிலேயே கூடி வருகிற சபையையும் பாருங்கள் வாழ்த்துங்கள். அகாயாவிலேயே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள், இது எங்கே நடக்கிறது? ரோமபுரியிலே இந்த நாட்களை பாருங்க, ரோமருக்கு நிருபத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களை காரியத்தை எழுதுகிற வேளையிலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப இந்த காரியங்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சில வேளைகளிலே இப்படியான வழிபாடுகள் பொது கூட்டங்கள் அங்கே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் ரோமர்கள் நிருபத்திலேயும் அதே வேளையிலே பாருங்கள் இந்த நாட்களை கொலோசியர்களும் இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உள்ள சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டிலே கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். அப்படியானால் பாருங்கள் அந்த நாட்களிலே அந்த வீட்டு கூட்டங்கள் அந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். எப்படியாக சொல்லி சொன்னால் இந்த வீட்டு கூட்டம் என்று சொன்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்றால் அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்தார்கள், வர்ஷிப் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்துல அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது இருவரும் என் நாமத்திலும் இருவர் உருமனப்பட்டிருந்தா அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்துல இருக்கிற. அப்படியானால் அந்த வீட்டு கூட்டங்களிலே ஒன்று சேர்ந்து அவர்கள் ஜொபிக்கிற வேளையிலே ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற வேளையிலே தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே கட்டவிழ்க்கப்படும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொல்லி சொன்னான், அப்படியாக நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே தான் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே வந்து இறங்குவார்கள். அங்கே நம்முடைய அந்த ஜபங்கள் நம்முடைய ஆத்மா அங்கே தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற விதமாக அந்த ஜெபங்கள் அந்த இடத்திலே ஜெப கலசம் இந்த நாட்களை என்ன செய்யும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் சில வேளைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்கேயோ நாங்கள் இந்த ஜெபிக்கிற வேளையிலே ஆகாயத்திலே பறக்கிற மாதிரி சில போகிற மாதிரி இந்த நாட்களில் இருக்கும். அப்படி காரியம் என்ன, அந்த பிரசன்னம் தேவனுடைய சமூகத்துக்கு நம்முடைய ஆத்மாவை இந்த நாட்களை கொண்டு போறதாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அவருடைய அந்த அந்த உள்ளான மனுஷன் எடுத்து அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு போகிற வழியில் அவர்கள் பார்க்குற வழியில் அவருடைய சரீரம் முழங்கால இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் அந்த நாட்களே அந்த ஆத்மா தேவனை அப்படியே வாஞ்சித்து கொண்டு போகும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கத்தருவது போல் அந்த நாட்கள் அந்த இடத்துல போகும். அப்போ அந்த இடத்துல அவருடைய சமூகத்துக்கு முன்னாலே போகிற வழியிலே அவருடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் அந்த நாட்கள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் உடைக்கப்படும், நொறுக்கப்படும், எல்லாம் அந்த நாட்களை அங்கே என்ன செய்ய முடியா தகர்த்தப்படுகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதாவது அந்த ஜெபம் முடிந்ததற்கு பின்பாக சரத்தில் ஒரு பெரிய ஒரு சோர்வாக அந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், உள்ளான மனுஷன் பெலப்பட்ட நிலையில் இருக்கும். தானியலை குறித்து எடுத்து பாருங்கள், தானியல் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜெபம் பண்ணி அவரை பார்க்கிற வழியிலே பாருங்கள் அவர் அப்படியே தன்னால் இயலாதபடி இந்த நாட்களை விழுந்துட்டார். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பாருங்கள் அவர் அந்த இடத்துல பாருங்கள் ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா மனுஷனுடைய பலன் அந்த நாட்களை குன்றி போமையா, அந்த இடத்துல மனுஷனுடைய பலன் ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் தேவன் அந்த தேவனுடைய ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்வார், நம்மை தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் இந்த நாட்களிலே நிறுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இந்த நாட்களில், அதாவது நாங்கள் இந்த பூமியில வாழுகிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும். வேதம் சொல்லுகிறது எங்களுடைய பாவங்கள் காரியங்களை நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவருடைய ஆவியானவர் கண்டித்து இந்த நாட்களை நமக்கு உணர்த்துகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நாட்களை பார்க்கவில்லை, நம்முடைய பிளவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய மீறுதல்கள் அப்படியாக இருக்கிறவர்கள் இல்லை. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து ஆராதித்து சொல்லுகிற வழியிலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். முதலாவதாக அந்த ஆராதனை நிமித்தமாக அந்த சுத்திகரிப்பு வருகிற வழியிலேயே அங்கே நம்முடைய அந்த ஆத்மா அந்த நாட்களே ஒரு அதாவது நாட்களில் பரிசுத்திலே கடந்து செல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கத்தோலிப்பர்களே, அதைத்தான் இந்த வர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற மாதிரி கத்தோலிப்பர்களே. ஆராதிக்கிற இடத்திலே பாருங்கள், சில இடங்களை பாருங்கள், ஆராதிக்கிற மொழியில சபைகளா இருக்கலாம், பெரிய இடங்களா இருக்கலாம், சனங்கள் அப்படியே விழுவார்கள். அருமையான கத்துடல், சில பேருக்கு கேன்சர் கட்டி கரைகிறது அருமையான கத்துடல்களே, டியூமர் எல்லாம் நாட்களே மாறுகிறது அருமையான கத்துடல்களே. சில பேர் பாருங்கள் அங்கே அதாவது தடியலோட போவாங்க, காலில் நடக்கலாம் முறையில், ஆனா வருகிற வழியில பாருங்கள் தடியை எரிஞ்சு விட்டு சும்மா வருவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆராதனையிலே அருமையான கத்துடல்களே ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது, ரொம்ப கவனமா இருக்கும். வர்ஷிப் பண்ணுகிற வேலையில் ஒரு விசேஷத்தை எந்த மனுஷன் ஆண்டவர் ஆராதிக்கிறானோ பாருங்கள், அதுதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒரு ஆராதிக்கிறவன் என்ன செய்வானாம், தேவனை அந்த இடத்துல கொண்டு வருவானா, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும். பாருங்கள் வேதத்துல பாருங்கள் ஏசாயா சொல்லப்படுகிறது, அதாவது கர்த்தருக்கு சித்தமானவன் பாபிலோன்லேயே அவருடைய சித்தத்தை செய்வான். பாபிலோன் எங்கே எப்படிப்பட்டவர்கள், புறஜாதிகள் வாழுகிற ஜனங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அது மட்டுமல்ல அந்த நாட்களே பாருங்கள் பாபிலோன்ல எப்படிப்பட்ட காரியம், சிலையை நிறுத்தி வணங்க என்று சொல்லி சொன்னவர். ஆனா பாருங்கள் அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் கர்த்தருக்கு சித்தமானவர், அருமையான கத்துட பிள்ளைகளை, கர்த்தருடைய திட்டத்தை செய்கிறவர்கள். நீ சிலையைத்தான் போடு, எல்லாத்தையும் என்னத்தையும் போடு, காரியத்தை செய்ய, அதை பற்றி பவலே இல்லை. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், நான் அவரையே ஆராதிப்பேன் என்று சொல்லி தானியேல் பல ஆணைகளை திறந்து ஆராதிக்கிறார். அருமையான கத்துட பிள்ளைகளை, சாத்ராக் மேஷாக் அவர்கள் என்ன செய்தார், நீ என்னதான் சிலையை வச்சாலும் சிலையை நான் வணங்கவே மாட்டேன் இந்த நாட்களே, நான் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கு, அக்னியிலே போடுங்க, போட்டால் நீங்க பரவாயில்லை இந்த நாட்களே, நான்காவது ஆள ஆண்டவள் பாருங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு அவன்களுக்குள்ள இருக்கிற அந்த அதாவது எப்படின்னு சொன்னால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு இந்த நாட்களே அவர்கள் வச்சிருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற இந்த நாட்களே அதாவது முழு இருதயத்தினுடைய அந்த அதாவது இந்த நாட்களை பார்க்கிற இந்த அந்த இணைப்பை பார்க்கிற வழியிலே தேவன் என்ன சூழ்நிலையிலும் அவர்களை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதுதான் நாங்கள் அறிந்திருக்கோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டுமா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆராதனையின் மூலமா இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை மகிமைப்படுத்தலாம். வருமான கத்திரவர்களே, இப்ப வார்த்தை வேண்டாமல் நான் சொல்லவில்லை, வார்த்தை இரண்டாவது பகுதியாக அந்த நாட்களில் அப்ப முதலாவது தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அருமையான கத்திரவர்களே, ஆராதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்த நாட்களிலே அதற்கு பின்பாக அந்த வேதத்துள்ள வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களை பேசும், நமக்குள்ளே இந்த வார்த்தை பேசும் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு உயிர் மூழ்ச்சியை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வரும், நமக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களை வார்த்தை கொண்டு வரும். அது அது மட்டுமல்ல அந்த வார்த்தை நம்மோடு தெளிவாக அந்த நாட்களை பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரவர்களே, ஒரே ஒரு வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் எடுத்து அந்த வசனத்தை இந்த நாட்களை பாருங்க நல்லா ஆராய்ச்சி போட்டு அந்த வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வச்சே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் அது தேவனுடைய மகிமை ஐயா, தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் அந்த வார்த்தையினுடைய த வேர்ட் ஆஃப் லைட் சொல்லி பார்க்கிறோம், அதாவது வார்த்தையினுடைய வெளிச்சம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே நாட்களே வருகிற வேலையிலேயே அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்யும், நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவன் தேவனுடைய அபிஷேகத்திலே ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த அபிஷேகத்துக்குள்ளே நடந்து அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை நடப்பானா இருந்தால் அவனுக்குள்ள இந்த வார்த்தையின் வெளிச்சம் இருக்குமா இருந்தால் சத்ருவான அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப பாருங்க ஆண்டவர் யோமனிட்டு வார 40 நாள் அவன் என்ன செய்யறான், அவனுக்கு பார்க்கிறான் இந்த நாட்களை இவர் என்ன தேடிக்கொண்டிருக்கிற, இவர் பசி எடுக்கும், 40 நாள் நின்றுக்கிறார், தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், அவனுக்கு தெரியும், சொல்லுறான் அந்த நாட்கள் வந்து. அப்படியான அந்த அப்பங்களை கல்லுகளாக மாற்றி இந்த நாட்களே சாப்பிடும்னு சொல்லி, ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய போறாரு. அருமையான கத்துடைய பிள்ளைகளும், அப்ப 5 அப்பங்கள் 2 மீன்துண்டுகள் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்க போறார். அப்ப அந்த காரியங்கள் அவனுக்கு ஏற்கனவே அந்த என்ன செய்யறான்னு சொன்னா அதற்கு முன்பாக இந்த காரியங்களை செய்கிறான், சில சில காரியங்களை பார்க்கிறான். ஆனால் அங்கே என்ன காரியம் நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் ஒன்றுமே இந்த நாட்களை பேசவில்லை. அருமையான கத்துடைய மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அதுக்கு பின்பாக சங்கீதம் தோன்று எடுத்துட்டு வாரான், இந்த உபரேலிருந்து குதியும் இந்த நாட்களை தூதர்கள் வந்து ஏந்தி கொள்வார், எல்லா வார்த்தையோட தான் பெறுகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருந்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற வேளையிலே சத்ருவாரம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய அதைத்தான் சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அப்ப ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வீடுகளிலே ஆராதனைகள் நடத்தப்பட்டது. எருசலேமுக்கு வெளியே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் ஜெப ஆலயங்களிலே கூடி தேவனை தொழுது கொண்டார்கள். அது இந்த நாட்களை அனுமதிக்கப்படாத வேளைகளிலே வெவ்வேறு வேறு எங்காவது இந்த நாட்களை தன்னபர்கள் கூடி வீடுகளிலே ஆராதித்தார்கள் என்பதையும் அப்போது நடவடிக்கைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே இத்தகைய வழிபாடு பொது கூட்டங்களிலே இந்த நாட்களே நடத்தப்பட்டது என்பதையும் அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக நான் ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு, அப்ப தொழுது கொள்ளுகிறதை நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களே பார்க்க வேண்டும். அப்ப தேவனை எப்படியாக இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிற முறை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப தொழுது கொள்ளுகிறதற்கு ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஒரு முறை காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. எப்படியும் துதிக்கலாம் என்றல்ல, எப்படியாக துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அதைத்தான் சங்கீதம் 100வது அதிகாரத்திலே அங்கே 4வது வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம். வேதம் சொல்கிறது பாருங்கள், ஆலயத்துக்கு போகிற வேளையிலே உங்கள் நடைகளை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அதான் பார்க்கலாம் பாருங்கள். அப்போ அவர் வாசல்களில் துதியோடு, அப்போ ஆலயத்தினுடைய வாசல்களுக்கு போகிறோம், அவருடைய சமூகத்தை சந்திக்க போகிறோம். அப்படியானால் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சென்று நாட்களை அவரை ஆராதிக்கும்படியாக வேதம் சொல்லுவது. அப்படியானால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆலயத்துக்கு போகிற வேளையிலே நாங்கள் வீட்டிலே ஆண்டவரை ஆராதித்து துதிச்சு அவருடைய மகிமையில அபிஷேகத்துல போய் நிரம்பிட்டு பாருங்க, அங்க போய் உள்ளுக்க போற வழியில உங்களுக்கு அந்த அபிஷேகம் நிரப்புறதை காணக்கூடியதா இருக்கும். நீங்க மேடல ஆராதிக்கிறோம், நீங்க பார்க்க வேண்டாம், உங்களை தேவன் நிரப்பி கொண்டிருப்ப. என்ன நீ அபிஷேகத்தோட போறாயப்பா, அது நமக்கு என்ன வேற சில பேர் சொல்லுவாங்க சேர்ச்சி பண்ணி அது என்ன ஆண்டை சேர்ச்சில மெசேஜ் சரியில்லை, மெசேஜ்ல மாற்றம் இல்லையா, ஒண்ணுலாம் பிரச்சனை, மெசேஜ்ல எந்த விதமான மாற்றம் இல்லை, வார்த்தை வார்த்தை தானே, வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி வனம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றென்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும் விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவார். இப்ப பிரச்சனை என்ன பிரச்சனைனா உள்ளாம் பிரச்சனை, நீ ஜெபம் இல்லாதபடி ஆலயத்துக்கு போவ, போயிட்டு வந்த நாட்களை சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நாங்கள் இங்க போனோம் இந்த நாட்களே இன்னைக்கு சரியில்லை, மெசேஜ் சரியில்லை, மெசேஜ் கொடுத்தவரும் சரியில்லைன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவோம். அது தவறான காரியம் வருவோம். முதலாவது நாங்கள் ஆலயத்துக்கு போகிற வழியிலே ஆராதித்து அவர் வாசல்களில் துதியோடு போய் பாருங்க, என்ன பிரசனம் எப்படியாக இருக்கும்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களுக்கு நாட்கள் அந்த வார்த்தைகளை அந்த காரியங்களை நாட்களை என்ன செய்வார், தெளிந்த புத்தியை தெளிந்த சிந்தையை தந்து அங்கே விளங்கப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக துதிக்கிற முறை என்பதை குறித்து இன்றைய நாட்களே பார்த்தோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையின் ஆண்டவரே துதிக்கிற முறைகளை குடித்து இந்த நாட்களிலே இந்த பகுதி 2ல இந்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்க தந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தேவரே இந்த இடத்துல தொடர்ந்து பெற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கத்தரண்டை வார்த்தைகள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின்களே எடுத்து வந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கத்தன்களை நிறைவாக இந்த நாங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து இருக்கிறார். துதிப்பதற்கான முறைகள் என்ற தலைப்பின்களே வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை பல்மடங்கு பெருக பண்ணுவாராக, அந்த காரியங்களிலே கவனம் சிறந்து கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவரிடம் வந்து விடை வருவோம். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி.
2: Recording stopped.
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியாக இந்த நாளிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி மிஸ்ஸிஸ் ஆரியராஜா அவர்கள் இணையம்

0: பாட்டு கேக்குறா.
1: ப்ரைஸ் லார்ட் அம்மா.
0: ப்ரைஸ் லார்ட். ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமென். இன்னைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே, பரிசுத்தாவியானவர் தாமே, உங்களுக்கு கூடாக ஜெப வேளையை நடத்த உதவி செய்வாராக. உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அம்மா, வழி நடத்துங்க.
0: அநாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான மகமே உள்ள நாமத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனன்ற கத்தாதி கத்தாமா இருக்கிற சர்வ சிருஷ்டியின் தேவனமே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பான தேவனே, அன்புக்கு மயமானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஐயா. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உங்களை நேசிக்கிற உள்ளங்களை நீங்கள் நினைத்தல்றதுக்காக, எல்லாவற்றுக்கு மேலாக எங்களை உங்களோட உள்ள விரந்து வைத்திருக்கிறதுக்காக, எங்களோட சிரசின் மயில் எல்லாவற்றையும் எண்ணி வைத்திருக்கிற அதிசயமான அற்புதமான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மனுக்குளம் முழுதையும் உங்களோட சாயலாக படுத்தீங்களே ராஜா. ஆனால் அவர்கள் அறியாமையினால் இயேசுவை உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆன விக்கிரகங்களுக்கும் அதற்கும் ஆண்டவரே மகிமையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னியுங்கோ ராஜா, மன்னித்து தொட்டு தொட்டு தூக்கி எடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நீங்க மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன், மாறாத தேவன், மகிமை நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்த தேவன் ஐயா. உங்களை துதிக்கிறோம், உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த மற்ற கிருபையின் விளக்கத்துக்கும் கூட இந்த நாளை காண செய்த தேவனே, இன்றைக்கு நாங்கள் காலூன்றி நிக்கத்தக்க பலனை தந்ததுக்காக, ஆண்டவரே ஜீவனை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கமம் ஒளியலையில் நாங்கள் இணைந்திருந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தம் மட்டும் எல்லாம் கூப்பிடும் பொழுது எல்லாம் எங்களோட சத்தத்துக்கு உங்களோட செவி சுரந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இங்க பேசுற தேவன் ஐயா, எங்களோடு நித்தமும் நீங்க பேசிக்கொண்டு வர்றதுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டு வர்றதுக்காக, பேசி பேசி என்ன மனம் திரும்பி மறவ படுங்கள் என்று நீங்கள் உறுத்தி கொண்டு வர்றது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்கள் அன்பான தேவனே, அன்பான அன்பு மயமானவரே, உங்களோட அன்புக்கீடாக ஒன்றுமே இல்லை ஐயா. ஆளன் நீள மகளும் உயரம் அளக்க முடியாத அன்பை உங்களோட பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊட்டி ராஜா, ஓரபட்சம் இல்லாமல் நல்லார் மேலும் புள்ளாருக்கு மேலும் மழையை பெய்ய பண்றது அவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கறது அவன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அசயங்களையும் செய்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் மனசரி ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு மாத்திரம்தான் தாப்பனே, நம்ம சிந்த வைக்கிறதுக்கு காலதோறும் எங்களை விசாரத்தை நிமிஷந்தோறும் எங்களை எங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நாங்கள் மாத்திரம் என்றாலும் ஒரு அன்பு மாறாத அன்பு கூடாக நீங்கள் எங்களை நினைக்கிறதுக்காக எண்ணி வைத்திருக்கிறதுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக வழி நடத்துறதுக்காக வலப்பக்க நிழலா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஞான கண்மலையே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒரு விச சொன்ன காரியத்தை ரெண்டாவது திருத்துகவர் அல்லவே அப்பா. அப்படிப்பட்ட தேவனே, நீங்க சொன்னது சொன்னதே ஆகும். சொன்னால் நடக்கும், கட்டளையிட்டால் நடக்கும், சொன்னால் ஆகும். அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழி எளிய கால தொடங்கி இது வேற நேரம் தடதாமதமின்றி நீங்க நடத்திக்கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கின ஒளிய நீங்க கொடுத்த பேரையா, உங்களுக்கு மலர வேணும் என்று நீங்க தொடக்கி அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவரையும் கூட பிள்ளைகளுக்கால் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உறக்கத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக இந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று மனப்பாரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகளை உங்களோட வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக ஏவி நீங்க வழிநடத்துற கிருபைக்காக இந்த வார்த்தைகளை கேட்கும் சங்கம் ஒளியலில் இருந்து கேட்கத்தக்கதாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு வாசிக்க முடியாத பிளவினத்தில் இருப்பவருக்கும் வார்த்தை கையில் இல்லாமல் இருப்பவருக்கும் வாசிக்க நேரம் இல்லாமலே ஓடி திருபவருக்கும் இதில் இணைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்க செய்த நடத்தலுக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி. வார்த்தையாகிய தேவனே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் உள்ள இந்த வார்த்தைகள் கேட்போருடைய எங்களுடைய ஊனையும் உடம்பை ஊடுருவி சென்று என்ன மென்னும் எங்கள் உகந்த பாத்திரமாக கொண்டு வார கிருபைக்காக வார்த்தையாகிய எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இந்த வார்த்தைகள் இனிமேல் ஒரு காலத்திலும் இப்படி வார்த்தைகளை கேட்க முடியாது, எழுதப்பட முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக கீழ்படியத்தக்கதாக எங்களை விட கட்டிவாள் நடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. திக்கிட்டவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் துணையாக இருந்து ஆறுதலாக இருந்து பலப்படுத்துற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே இல்லாம உங்களால் கூடும் என்று வாக்கின்படி இந்த வார்த்தைகளை கேட்கும் பிள்ளைகளுக்கு உட்கண்டு அவர்கள் இன்னும் பெல நடந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அவர்கள் கிரிய செய்யத்தக்கதாக செய்து கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் இதுவரை நேரம் ஆண்டவரே பாடலு கூடாகவோ செய்தி கூடாகவோ சாட்சி கூடாகவோ உங்களை மகப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ன விதமான தாளந்துகளை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களோ, பரங்கள் கனிகளை கொடுத்தீங்களோ, அதுக்குள்ளால் அவர்கள் ஆண்டு உங்களை மாமப்படுத்த இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே, இப்படி ஒரு இணைப்பில் இணையத்தக்கதாக வழிநடத்தினீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்கோ. தாழ்மையும் உண்மையையும் விரும்புகிற தேவன் உங்களோட பிரதானமான குணமான தாழ்மைக்கும் உண்மைக்கும் பாத்திரராக இருந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக தங்களை தாழ்த்தி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்களாலும் நீங்க கிரிய செய்து கொண்டு வர கிருபைக்காக பரிசுத்தாவியானவரை இடகட்டி வழி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரம் இந்த விசேஷமாக இந்த சங்கம மொழிகளே இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை எங்கள் அன்பா அறிந்தவர்கள் அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். அந்த மனப்பாரத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணி அந்த மனப்பாரத்தை இந்த சங்கம மொழிகளை நடத்துவதை பொறுப்பை கொடுத்து அந்த மனப்பாரத்தை நீங்க சுமந்து தூக்கி வல்லவர்கள் நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். சோதரனையும் சோதரியும் ஆசீர்வதிங்கோ. கைகோத்த வண்ணம் இதை அவர்கள் நடத்தத்தக்கதாக அவர்களுக்கு கொடுக்குற நேரம் எல்லாவற்றுக்கும் மேலாகும் கூட அன்பு நேரம் சுவல தைரியம் வழி வசதிகள் தொடர்புகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அவர்கள் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகள் உலகத்தில் இந்த பாகத்தில் இருந்து இரவோ பகலோ ஒன்று கூப்பிடும் பொழுது தொடர்பு கொள்ளத்தக்கதாகும் தாழ்மையோடும் அன்போடும் அவர்களுக்கு பதில் அளிக்கத்தக்கதாகும் உங்களோட அன்பு உங்களோட கிருபை அவர்களை இடகட்டி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்னும் என வாங்கிகளை நிறைவேற்றி ஏற்ற நேரத்தின் அந்த மனவாங்கிகளை அவருடைய மனவாங்கிகளை நிறைவேற்றி அதுக்குள்ளாலும் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக சாட்சியமாகத்தக்கதாக உங்களை கிருபையா கிருபி ஊற்றி உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம், மகளுக்காக நன்றி, மகனுக்காக நன்றி, பேர பிள்ளைகள் ரெண்டு பேருக்காக நன்றி, மருமகளுக்காக நன்றி. நானும் என் வீட்டார் மூன்றால் கத்தரையே சேவிப்பம் என்ற வாக்கின்படி அவர்கள் உங்களை நேசித்து உங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக உங்களோட ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று நீசையின் வசத்தை கொடுக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாகி ஆசீர்வதித்துக் கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நீங்கள் அவர்களை மறக்க மாட்டீங்கள் ராஜா. ஆண்டவரே, நாட்டப்பட்ட ஒளிவு மரக்கன்றுகள் போல் அவர்களை நீங்க நாட்டி வைத்திருக்கிறதுக்காக பலன் கொடுக்கத்தக்கதாகவும் நல்ல கனி கொடுக்கத்தக்கதாகவும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்கெங்க அரோடு ஐக்கியப்பட்டாலும் சபையிலையோ சமுதாயத்திலேயோ வேலை இடத்திலேயோ எல்லார் மத்தியிலையோ இனசன மத்தியிலோ யாரோடு ஐக்கியப்பட்டாலும் அவர்களிலும் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு கூடாக பாய்ந்து ஆண்டவரே உங்களை அறியாதவர்களையும் உங்களுடைய இழுக்கத்தக்க வல்லமையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரத்தக்கதாக வழிநடத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருங்கால வாலிப சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. இடகட்டி வழிநடத்து பரிசுத்தாவியானவரே, இடகட்டி உங்கள் வரங்கல்கனியெல்லாம் முடிச்சூட்டி அலங்கரித்து ஆசீர்வதிங்க ராஜா. பழுதப்பை போகாதபடி காலூன்றி கல்வாரியா இயேசுவே, உங்களில் காலூன்றி நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, எல்லாவற்றுக்கு மேலாக அவர்கள் ஐக்கியப்படும் சபையிலும் சாட்சியா வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டு விடுவேல ஸ்தலத்திலேயோ எங்க ஐக்கியப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் என்று தெரியத்தக்கதாக உங்களோட ஒளி அவர்களுக்குள்ள அவர்களை வீசிக்கொண்டு வரத்தக்கதாக நீங்க செய்யற ஒளியான மெய்யான ஒளியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வாழும் வழியை வகுத்து கொடுத்த தேவனே, வலுதப்பி போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வேலி அடைத்து கூட ரத்தத்தால் மூடி காத்து வழிநடத்தி கொண்டு வாட தேவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் என்னும் சோதரன் சோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் சோதரன் போய் வேலை ஒவ்வொன்றையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த சங்கம மொழிகளே நடத்தும் ஸ்டூடியோவே ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. எல்லார் மத்தியும் என்பான மத்தியிலும் எல்லார் மத்தியிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்பு கொள்வோரு உங்களுடைய அன்பை அவர்களால் ருசிக்கத்தக்கதாக அவர்களே நீங்க தொட்ட தொட்டு மருவப்படுத்தி கொண்டு உங்களுடைய அன்பாராக பாய்ந்தவர்களையும் தொடத்தக்கதாக செய்து கொண்டு வரது உடனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ. ஆபிரகாம் என்ற ஆசீர்வாதம் அத்தனையும் ஊத்தி ஊட்டி ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்கோ அன்பின் தேவனே. இந்த தொடர்ந்தும் இந்த சங்கம் ஓலியலையில் இணைந்து செய்திகளை கொடுக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி பிள்ளைகளை தெளிவதற்காக துதிகளை ஒப்படைப்பதற்காக பாடலுக்கூடாக உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதவரை பரிசுத்தாவியானவரே இடகட்டி அவர்களை வழிநடத்தி நீங்கள் அவர்களுக்காக மாமப்பட வேணும். அவர்கள் கொடுக்கும் வார்த்தை பாடல் செய்து துதி ஒவ்வொன்றுக்குள்ளாலும் நீங்கள் மாமப்பட வேணும். நீங்கள் உங்கள் மாமையை விரும்புறது என்றதை உணர்ந்து செய்யத்தக்கதாக கிருபை செய்ய வல்லதரே, கிருபை செய்து கொண்டு வாரதரே உங்களை துதிக்குறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கோம். வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, தடதாமதம் என்று நடத்தி முடிக்க வல்லதரே உங்களை துதிக்குறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை அண்டல் வருகிறோம் ராஜா. விசேஷமாக நாமே இந்த மகள் யூலா ஆண்டவரே கணவனும் இனவேமனத்து நாலு பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களும் உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக கையுறுத்து உதவத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் அவர்கள் திருமண நாளை கொண்டாடத்தக்கதாக நீங்க செய்த நினைவு கூறத்தக்கதாக செய்த பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. ஒரே மாம்சமாக இணைத்தது கூட என்னும் அவர்களை நீங்க வல்லமையா பாவித்து அந்த சந்ததியின் நாலு பிள்ளைகளை ஆசீர்வைத்து அவர்களும் உலர் அச்சத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களே கால் ஊன்றி நிக்கத்தக்கதாக உலாச பாச படங்களுக்கு இடம் கொடுக்காதபடி உங்களுக்கு ஜேசவே உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற வருங்கால சந்ததியாக வளரத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததியை பெருக பெருக பண்ணினர் இந்த சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் இப்படி என்ன மாறார் திருமண நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறாரோ உங்களோட பிள்ளைகளும் உங்களோட சங்க ஞானத்தில் நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாயிருந்து உங்களுக்கு பிரியமுள்ள வாக்கு கொடுத்த அந்த பிரிய வாக்குக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து குடும்பத்தை கல்வாரியா இயேசுவை உள்ள கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாகும். உலக ஆச பாசம் பணம் பொண்ணுக்கு வெள்ளிக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரே மாம்சமாக இணைத்த அந்த நாளத்தின் எண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கும். என அநேக வருஷங்களை கொடுத்து ரெண்டு பேரும் கைகோத்தவண்ணம் உங்களோட ராஜ்யங்கள் வளரத்தக்கதாக செய்கிறவர்க ஆயுதங்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, அதே போல் இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பில் வருகிறோம். சிறுவயது தொடங்கி ஆண்டு தாயின் வயிற்றிலிருந்து நீங்க பிரித்தெடுத்து இந்த உலகத்தில் அவர்களை பிறக்கத்தக்கதாக நீங்க தான் ஐயா செய்தீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. விசேஷமாக வில்லியம் வந்து அந்த பிள்ளைக்காக இன்றைக்கு அவருக்கு 6 வயதை புதிய வயதில் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக நீங்க செய்கிறீர்கள். அதுக்காக நன்றி அப்பா. அந்த சின்ன பிள்ளை பயத்திலும் பிரியத்திலும் வளரத்தக்கதாக உங்களால் உணர்த்தி நடத்த முடியும். ஆண்டவரே உணர்த்து பயத்தை உண்டு பண்ணி இந்த உலக பாவைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்கிறார்கள். உங்களால் தான் காத்துக்கொள்ள முடியும். அதுக்காக நன்றி. இப்படி போன பிறந்த நாளை கொண்டு ஆடும் எந்தெந்த பிள்ளைகளும் உங்களுக்கு பேர் எல்லாருடையும் தெரியாது ஐயா, ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர்களை ஆசீர்வதிக்கும். அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக பெற்றாரும் அவர்களை நல்ல வழியில் வழிகாற்ற வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக எந்த வகையாக இருந்தாலும் நீங்க தான் மெய்யான வழிகாட்டி என்று உங்களை நேசித்து அறிந்து உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்கத்தக்கதாக இந்த உலக ஆச பாச இச்சைகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட சாயலாக சிருஷ்டித்த பிள்ளைகளை காத்து கடுவாளம் போட்டு காத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் குடிக்க முடியாத சமாதானத்தை உங்கள் ஒருவராகத்தான் ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு தர முடியும். எந்த பாக்கத்தை பார்த்தாலும் போரும் போராட்டமும் நோயும் பிணியும் இப்படியான காரியங்களை நாங்கள் கேட்டு ஆண்டவரே வேதனை அடைவது உங்களுக்கு தெரியும். உங்களால் என்ன ஐயா செய்ய முடியும்? உங்களுக்கு தான் ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்க முடியும், சோத்தை கொடுக்க முடியும், ஆறுதலை கொடுக்க முடியும் ஐயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட வெள்ளமுள்ள தேவன் நீங்கள் ஐயா. இதை அறிந்து என்னும் உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து சிருஷ்டிப்புக்களை வணங்கொண்டிருக்கும் ஆத்மாக்களை தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ, தொட்டு குணமாக்குங்கோ. உங்களை பேசுற தேவனாகிய உங்களை அவர்கள் நேசிக்கத்தக்கதாக பேசாத கல்லையும் பொன்னையும் மரத்தையும் அவர்கள் பணியாதபடி அதில் கதைக்கவே மாட்டது என்று உணர்த்தி அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்கு ராஜா, தொடுங்கு. தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்க முடியும். உங்களோட ராஜ்யத்தை வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களோட வருகையே தாமதமாயிருக்கிறது எல்லாரும் மனம் திரும்ப வேணும். எல்லாரும் ஆண்டு வரையும் உங்களோட பிள்ளைகள் ஆக்க வேணும் என்ற மனம் திரும்ப வேணும் என்ற வாங்கியோடு கதவுடைய வலுவாரத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவனே ஆறாறு என்று உங்களால் தொட முடியுமோ தொடங்கு ராஜா. உங்களோட கரன் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்பா. எல்லாவற்றுக்கும் இல்லாத உங்களுடைய ஊழியத்தை செய்து உங்களுடைய அன்பை பெருமாறும் பிள்ளைகளுக்காக எங்கெங்கு தேசத்தில் ஒழித்தும் மறைந்தும் உங்களுடைய அன்பை ஆண்டவரே பரிமாறிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அன்பை வரவும் அவர்களை ஆண்டவரே நீங்க தான் நெடுகட்டி வேலி அடைத்து கப்பத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. பொல்லாங்கன் அவர்களை தொடாதபடி காத்துக் கொள்ளுங்க தாப்பினே. ஆண்டவரே அவர்களுக்கு காலம் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக நீங்கள் ஆயுதங்களாக அவர்களை பாவிக்க சித்தம் கொண்ட தேவனே. எந்த இடத்தில் ஒழுப்பிலும் மரத்திலும் இருந்து உங்களை உங்களை அந்த வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் காண்கிறது ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவரே அவர்களை பாதுகாத்தவர்கள குடும்பத்துகளையும் பாதுகாத்தவர் நடத்தும் ராஜா. அப்படி ஆண்டவரே தானே ஏழை சிங்க குகையில் காத்தன காத்ததுவன் அல்லவா என்றும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள். அவர்களை அனுப்பின நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி வரத்தக்கதாக திரும்பவும் குடும்பங்களோடு ஐக்கியப்படத்தக்கதாக அவளை தேசத்துக்கு அவளுடைய குடியிருக்கும் இடங்களுக்கு வரத்தக்கதாக கூட்டிக் கொண்டு வந்து நீங்க பாதுகாப்போடு சேர்ப்பீங்கள். கூட்டிக் கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே உங்களோட வார்த்தை உங்களோட அன்பை ருசிக்க வேணும் என்ற வாஞ்சியோடும் தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீர் கண்டுகொள்ளத்தக்கதாக உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கத்தக்க உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்கவும் பிரயாணம் பண்ணி இப்படிப்பட்ட இடங்களில் பிரயாணம் பண்ணி கூட அன்பை பயந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. சந்ததி சந்ததியாக அவர்கள் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அப்பா அழைப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு விரைந்த ராபர்ட் ஜேம்ஸ் என்ற பிள்ளைகளுக்காக அவர்களோட மகன்மாருக்காக மகன் அந்த அவற்றை விட்டுட்டு போன ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி. எந்த தேசத்தில் நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு போனாலும் அங்க அவரை நீங்க பாவித்து ராஜா ஒரு பங்கம் இல்லாம திரும்ப குடும்ப மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். இப்படிப்பட்ட அன்பை ருசிக்கும் பிள்ளைகள் உணவு கூடாகவோ உடுப்பு கூடாகவோ தண்ணீர் வசதி கூடாகவோ எது கூடாகவோ உங்களுடைய அன்பை ருசிக்கும் பிள்ளை ஆத்மாக்களை நீங்க தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி அவர்களும் கைகளை உயர்த்தி உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களை நீங்க தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு ஆண்டுகளை அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீங்க கூட இருந்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி. அன்பு ஒழிப்போடு இந்த நகரிய மக்களுக்காக உங்களை அவர்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை கொடுங்க ராஜா. உங்களால் தானையா கொடுக்க முடியும் கொடுக்க வல்லவர் அதுக்காக உங்களை வருகிறோம். அதே போல இரானிய மக்கள் இராக் மக்களை பார்த்த மக்களுக்காக வருகிறோம். இந்த இஸ்மவேல் சந்ததிக்காக வருகிறோம் ராஜா. இந்த இஸ்மவேல் சந்ததியை தொடுங்கோ தொடுங்கோ ஆண்டவரே அவர்களை தொட்டு மருவ உப்புலவு மருவப்படுத்தி கொண்டு வாரை தொட்டிங்க மருவப்படுத்தினீங்கள் ஆண்டவரே. உங்களை அறியாமல் ஆண்டவர் போய் சவுதி அரேபியாவில் இருந்த அந்த இஸ்மவேல் சந்ததி அடுத்த மகனை நான் உங்களை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் மூன்று அல்சேஷன் நாய்க்கள் போட்டார்கள் ஐயா ஆண்டவரே. ஆனால் அந்த நாய் ஒன்றும் அதற்கு கிடைக்கவில்லை. அதை கண்டித்து நீங்கள் ஆத்துமாக்கள் அந்த தேசத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்தீங்களே. அப்படி அற்புதத்தை செய்து என்னும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மக்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வாரதுக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி அப்பா நன்றி. இந்த கனடா தேசத்தில் உங்களண்டில் வருகிறோம். உங்களோட ஆண்டவரே எல்லா உலக மக்கள் எல்லாரும் வந்து சரண் போகத்தக்கதாக இதை தொடர்ந்து கொடுத்ததுக்காக நன்றி ராஜா நன்றி. எல்லாவற்றுக்கு மேலாக சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராய்க்கத்தக்க வசதியை நீங்கள் இந்த தேசத்தில் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதை போட்டடித்து விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆவியோடும் உங்களை உண்மையோடும் உங்களை மாமப்படுத்தி என்னும் உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாக, அவர்கள் உண்மையோடு ஊழியன் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை போல் பிறந்த நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்படுந்து, ஏன் நீங்க சிலுவையை சுமந்தீங்கள் என்ற உணர்வோடு ஒருவர் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 60 தமிழ் சபையையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த தமிழ் 60 தமிழ் சபை தலைவர்களுக்காக உங்களை வருவோம். அவர்களுக்கு நீங்கள் வந்து பண்ண ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இதுக்காக ஒரு சபையும் தூக்கி எடுக்கத்தக்கதாக நீங்க பல் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, எந்த பிரிவினையும் வந்து சபையில் சபையை அடிமையாக்காதபடி நீயோ நான் ஒன்று எண்ணாதபடி எழுதால் என்று எண்ணாதபடி நாங்கள் எல்லாரும் ஒரு ஆண்டவருடைய உன்னுள்ள உயிருள்ள ஆண்டவருடைய உயரத்தை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் அவருடைய பார்வையில் நாங்கள் ஒரே மாதிரித்தான் எங்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக தூக்கி எடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக, இல்லாதவர்களுக்கு ஆண்டு கை கொடுத்து உதவர்களா இருக்கத்தக்கதாக நீங்கள் உங்களால் வழிநடத்தி கொண்டு வர முடியும். வழிநடத்த வல்லவரே இந்த துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த கண்டா தேசத்தில் ஐயா எத்தனையோ விதமான கோரல் மாறவர்களாலும் பரம்பரையாக கட்டின ஆலயங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஆலயங்களில் சிலது பெருமையாக இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அந்த ஆலயத்தில் விக்கிறார் அதனை கூடி நடத்துகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இதுக்கு காரணம் என்னென்று தெரியவில்லை ஐயா. இதுக்கு காரணம் விசுவாசின் தந்திரங்கள் அடிமையாகி விட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. இப்படிப்பட்டதாக கட்டப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீங்கள் வாசம் பண்ற தேவன் அல்ல என்றாலும் கூட பாடுபட்டு உள்ளது கசப்பட்டு கட்டின ஆலயங்களில் உங்களோட நாமம் தூஷிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. விக்கிற தோப்புகள் ரம்பி எலும்பிக் கொண்டே இருக்கிறது. என்னும் இந்த விக்கிற தோப்புகள் எலும்பாதபடி இந்த தேசத்தை அசுசிப்படுத்தாதபடி உங்களால் தானையா காத்துக்கொள்ள முடியும். இதுகள் எங்கள தூரத்துக்கும் சமயத்துக்கும் ஒரே தேவன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் இறதல இல்லையா ஐயா. என்னும் விக்கிற தோப்புகளை எலும்பி இந்த தேசத்தை அசுசுத்தப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அன்பின் தேவனே உங்களால் காத்துக்கொள்ள முடியும். இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவர். இந்த வருங்கால சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டு அன்பின் தேவனே விசேஷமாக இந்த வருங்கால சந்ததி சந்ததி பெருகாமலே தடைகள் வந்து விட்டதையா என்றாலும் நீங்க உங்களுடைய அன்பின் நிமித்தம் கொடுத்த இந்த வருங்கால சந்ததி வாலிப சந்ததிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். வாலிபர்கனால ஐயா அவருடைய வாழ்க்கை அவர்களுடைய பாதைக்கு முறை வார்த்தைகள் தீபமாக காலர்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை வாச்சு உங்களை ஆராதித்து உங்களுக்கு கீழ்படைந்து நடக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததியை வழிதப்பி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் வாழ்க்கை துணைக்காக ஏந்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்து வைத்திருக்கிறத வெளிப்படுத்தி அது பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக படித்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சோர்வோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து விடுங்கோ ராஜா, வாழும் வழியை திறந்து விடுங்கோ. மனஞ்சோர்ந்து போகாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததியை உங்களால் வழிநடத்த முடியும். கால சந்ததிகையா இவர்களுக்கு உங்களுடைய ஆண்டவரை வாஞ்சிய கொடுத்து உங்கள் மேல அன்பை கொடுத்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக அடிபணிந்து கேட்டிருந்து உங்களோட சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே இடகட்டி உங்களோட பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்கிறாரு. அங்கங்க எந்தெந்த குடும்பத்தில் அப்பாங்கிற மத்தியில் ஆண்டு சப மத்திய சமுதாய மத்தியில் இனசன மத்தியில் எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளுங்கோ. காத்துக்கொள்ளுங்க வாழும் வழியை வகுத்து கொடுத்து அன்பின் தேவனே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களை ராஜ்யத்துக்கு கை கொடுத்துள்ளவர்களாக உங்களை ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வந்தவரே தெரிந்தெடுத்தவரே முத்திரம் போட்டு வைத்திருக்கிறவரே ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கோ. அப்பா இந்த பிள்ளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுடைய நெத்தியில் வரையப்பட்ட அந்த பெயர் அழிக்கப்படாதபடி இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ ஒவ்வொருவரையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ள வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்தாண்ட வேலைக்கு சிக்கி போறாதபடி காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த நாளில் அன்பின் தேவனே, இந்த நாளை காண்பித்த தேவனே, நல்ல சுவாத்தியத்தை கொடுக்கிற தேவனே, காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே, எங்கெங்கெல்லாம் சுரவாளியோ ஆண்டுகளே பூமி அதிர்ச்சியோ என்ன இருந்தாலும் இதுகள் வந்தவர்களை தாக்காதபடி, உயிர்கள் உங்களை மாறையாமல் மாண்டு போகாதபடி உங்களால் காத்து கொள்ள முடியும் ஐயா. காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருத்தல் எழும்புதல் எல்லாவற்றையும் மறந்ததுவனே, பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர்களை ஒரு பெருமகரத்தினால் தாங்கி அந்த பிரயாணம் பண்ணும் வாகனங்களோ, பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதுவாய் பிளேனோ எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக, அது ஓட்டு ஒவ்வொரு உணர்வோடு அதை ஓட்டுறவர்களாக இருக்கத்தக்கதாக, கண்மூடித்தனமாக நடந்து விடாதபடி உங்கள் ஒருவரால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன், இந்த நாளுக்காக நன்றி, சாக்கா நன்றி. இதுவரை இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்க தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக நன்றி. என்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலே தடதாமதமின்றி வெற்றியோடு நீங்களோட கூட பிள்ளைகளுக்கு கூடாக உங்களோட நாமம் ஒன்று மாமப்படத்தக்கதாகும், உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரத்தக்கதாகும் நடத்தி முடிக்க வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள உம்முள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இதே வேளையிலே நாளை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். வழிநடத்தினார்த்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் எங்களுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக இணைகின்ற சகோதரி மிஸ் அரியராஜா அவர்கள் இணையவில்லை. அவருடைய அப்பார்ட்மெண்ட்லே அவங்க டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றுகிறார்கள், அதனால் இணைய முடியவில்லை. அதே வேளையில் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்காக. கத்தர் எல்லாமே வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். ஊழியர்கள் சமர் காலங்களிலே காரியங்கள் நடைபெறும். இந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் எல்லாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக.
2: ஆமேன்.
3: For so the Lord has commanded us, I have set you as a light to the Gentiles, that you should be for salvation to the ends of the earth. After this, I will return and will rebuild the tabernacle of David, which has fallen down. I will rebuild its ruins and I will set it up, so that the rest of mankind may seek the Lord, even all the Gentiles who are called by my name, says the Lord who does all these things. So they said, believe on the Lord Jesus Christ and you will be saved, you and your household. So that they should seek the Lord in the hope that they might grope for him and find him, though he is not far from each one of us. So now, brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are

0: I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God for salvation, for everyone who believes, first for the Jew and also for the Greek, who will render to each one according to his deeds. Eternal life to those who by patient continuance in doing good seek glory, honor, and immortality. Tribulation and anguish on every soul of man who does evil, of the Jew first and also of the Greek. But glory, honor, and peace to everyone who works what is good, to the Jew first and also to the Greek. For there is no partiality with God. For as many as have sinned without law will also perish without law, and as many as have sinned in the law will be judged by the law. For not the hearers of the law are just in the sight of God, but the doers of the law will be justified. Even the righteousness of God through faith in Jesus Christ.
1: Praise the Lord, Pastor.
2: Praise the Lord, Brother.
1: Amen. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திரதாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தை கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
2: தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில. இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டு விட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பசுத்தத்திற்கு தன் வாழ்க்கை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள்

பாடுறோம், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாம். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்ளுவது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம் ஏவா யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

0: அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 59:2. நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்,
1: பாவம்.
0: எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் இந்த செய்தியை கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும், எல்லா தேசத்தாரும், எல்லா பாஷைக்காரரும், சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும், எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டுமாக பிதாவோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும், பாவ மன்னிப்பும், பசுத்தம் அடைதலும், அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது. மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கையில்
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதா. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதாங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில், நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாரா இருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது, நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம, தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. 1000 ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும்,
இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை, மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான், இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைதனை வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம், நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

0: அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டதை பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற, அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுயமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமன் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மன திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிறது, மாறுகிறது நமக்கு கிருபையாய் இறங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல், ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவா இருக்கிற ஆண்டவர் எப்பொழுது நம்ம தள்ளறதில்ல, அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், யாக்கோப்பு 4:8 சொல்லுது. கர்த்தருக்கு சமமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாயிருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்கும். பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.
1: வழி நடத்துவார் என்ற தலைப்பின்களை எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்களுடைய கரத்தில் சபை காரியங்களோ வந்தாலும் கத்திரலாமே உடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் புதன்கிழமை இதே வேளையிலே திரும்பமாக கத்திரி வார்த்தையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுபடியும் ட்விட்டர் கூட யூடியூப் கூட பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கத்திரலாமே இந்த வார்த்தைகள் கூட வழி நடத்துவாராக. கேட்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம், கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குருவரும் பாசர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: Recording stopped.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: Recording in progress.
1: அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் மங்களுடன் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம், வார்த்தைகளை பெற்றுக் கொள்வோம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விடுதலை கொடுக்கத்தக்கதாக, அவருடைய சபைகளை திறக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா,
0: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென்.
1: நினைக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள். குட் பிளஸ். ஆமென்,
0: ஆமென். நன்றி ஐயா, நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில் புதிய நாளிலே உடைய சமூகத்திலே வரவும் உடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களே ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் சிவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன். கத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கமனைத்தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா அந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில மர ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் என்று சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதியை துதித்தல், எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 ஒன்று ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
3: இரண்டாவதாக இந்த நாட்களே ஹாலால் இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலூயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. மூன்றாவதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த மூன்று வார்த்தைகளையும் இந்த நாட்களே நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மூன்று வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும். எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரி. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது, அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்று கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைபுள்களே. அவர்கள் ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து நாட்களை வருகிற வழியிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதா, தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியில் முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள். எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான. யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களில் அமிழ்ந்து போனார்கள் சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்கள் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாக வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே இருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மூன்று நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி மூன்று நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாம்சத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது, எதை குறிக்கிறது? அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம், அந்த சரீரமாகி ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் மூன்றாம் நாள் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன? நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களில் நம்முடைய சரீரமாக இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள். இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாபமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக அந்த நாட்களே இருக்கிறது. அதே அந்த இடத்திலே ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியிலே விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த நாட்களிலே அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு இந்த பழைய பாடல்கள் ரொம்ப விருப்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய பாடல்களை விட அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம், த அனாயிண்டிங் ஆஃப் வர்ஷிப், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்போ உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களை இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள்? இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேலின் இஸ்ரவேலரிடம் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களிலே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களிலே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டையிடுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்க, இந்த நாட்களே அப்ப மோசையுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகியால் நீ புசித்து பாருங்கள், ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கத்துடைய, குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியும் இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கே அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப்பு அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருகினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு கத்துடைப்படுகிறது. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, குறிப்பிட்ட ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது எப்படியாக ஆராதிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து அங்கே வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை உருவாக்குறதை பார்க்கிறோம். பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்த காரியங்கள் இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை

கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் விருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதய மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன் அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களிலே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏன்னு சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசிய இங்கே பார்க்கிறவர்கள் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் எதிரிகள் துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேபோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேபோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேபோராவே இந்த நாட்களே புளித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேபோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களே, நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், நியாயாதிபதி 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறவர்களே சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடக மீட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாய
நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி

காட்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களா, இது தேவராவுடைய காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேபோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 47வது வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்லை, நிறைய அறைக்க பூட்டி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன். இந்த நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9வது அதிகாரம் 1, 2, 18வது அதிகாரத்திலே இப்படியாக சங்கீதம் 108வது அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துண்ட பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களிலே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களிலே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், 42வது அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவர்கள் அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளில் அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரன் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால், 20வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களிலே தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக இந்த நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்தி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள்,
அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதனுடைய கைக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி இந்த நாட்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களில் விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். அறிந்தால் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என்மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாயிருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்பு மாணவர் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களை போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே கடைசியாக பாருங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் சொல்லி இங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களே பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே மத்தேயு 11:25 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்த இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பி கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இப்ப பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னாங்க. லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தேயுல வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிற அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கழிகூர்ந்து பாருங்கள் அங்கே மத்தேயுல சொல்லப்படவில்லை, ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே கழிகூர்ந்து ரிஜோ வித் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடையவர்களே ஆவியிலே கழிகூர்ந்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எப்ப பாருங்கள் அவ ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே கழிகூர்ந்து அருமையான கர்த்தருடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே கழிகூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள் அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள் எல்லா தேசங்களுக்கும்
எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களில் எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த அந்த நாட்களே தேசங்கள்ல தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்கள் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைய பாருங்கள், இந்த நாட்களில் இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் வாலிப வயசு, வாலிப வயசு அல்ல அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களில் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒழிய இந்த நாட்களிலே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்த சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்த என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான நண்பர்களே, அன்றை பாருங்க ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசுவோம், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம், அப்படியான காரியத்தை இந்த நாட்களே தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களே பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள்
அங்கே அபிரஹாம் என்ற பெயரிலே இந்த நாட்களில் இருந்த ஆபிரஹாம் இந்த நாட்களை பாருங்கள். அங்கே ஆபிரஹாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த அபிரஹாம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரஹாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரஹாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரஹாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்கிறார்கள்? எனக்கும் உங்களுக்கும் தான். இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்குத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், அவ எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயில இருந்தான் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கட்டுக் கொடுக்கிற வழியில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருபின்கள் ஷேருபின்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தன்மையான கத்தோலிப்பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வர மாட்டாங்க. கத்திர பிள்ளைகளே அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்கள், கத்திரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்திரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களிலே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளே வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலே அங்கே
எட்டிலிருந்து பதினாலு வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை, பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரலும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிடம் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியனமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தொழிப்பிள்ளைகளை, அவருடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுவது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் மகிமையினும் சூத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சூத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு நான்கு ஜீவன் ஆமென் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்திலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பி இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கு இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னத்த சாப்பிட்டு சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாச இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாச இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி விசுவாசி என்ன செய்ய விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கத்தனுடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதை தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரப்பிள்ளைகளே, நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பான் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களில் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் சில காரியங்களை முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாயத்தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களே என்ன செய்தார்களாம், பரலோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவானாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனாக இருந்தபடியினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார். வருவார் துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளையிறதை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த இந்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாகும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மரத்தின் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: அமைதியாய் நடத்துறதுக்கு ஆண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இதக்கமும் தயவும் உங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கு தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வங்கட்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்கள கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க ஏழைகள் விதவைகள் விதவைகள் திகழ்காக நீங்க
2: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா, இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா, ஆண்டவரே ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா, ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா. ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனுஷன் முகத்தை பார்க்கிறார்கள் அப்பா. நீங்கள் அப்பா இருதயத்த நேரத்தை பார்க்கிறீங்களப்பா அப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருதன் தேட்டுங்க அப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகம் தந்ததற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களே அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகம் தந்த என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த வாவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேச நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன் அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன் இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.

எங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் பிரம்மாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள். அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமா இப்போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் இதெல்லாம் காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5:35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all showing thyself done of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you. Stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. Go. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: இதழையின் வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்ட ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், கத்தர் தாமே வழிநடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா அந்த சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களண்டில் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு

பாவங்களை மன்னிக்கப்பாரசில் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை திருக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்த ஆவியானவரே, தங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி உம்மை நோக்கி வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்கள சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் போல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கரை மணல் விளவுகள் தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றது உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி பரிசுத்தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உன்னுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பியவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உட கோலாலையும் தறியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே. அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கருத்தினால் தாங்கி பாதுகாப்பை கொடுத்து அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களோட ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பல்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களை பாவங்களை

0: ஆமனித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறைக்கின ஊழியம் ஐயா, உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க, பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாஞ்சி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாரீங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதுல இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவை, அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக, இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுவதற்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, உலக ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சிறவனாலும் கூடாது, உழைக்க செய்யற உங்களை உற்றுவரால்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உடன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரியும் கைகோத்த மனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரர்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுத விடாதவரை காத்து அவர்களால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நன்றி. விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்திருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் அலுவல் நடத்த முடியும். வில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வல்லவற்ற தேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கத்தக்கதாக வழிநடத்துறதுவனே. காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்துக்கொண்டு வாரதேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்கும். அவக்குள்ளாலும் நீங்கள் அவளின் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கம் உங்க சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று. அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா. பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, பிசாச அவனாகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவாக இருந்தாலும் சோரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் ஸ்ரூதி எல்லாவற்றையும் உடரத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மேலையில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பெருலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடல கூடாகவோ, நன்றி அறுதல் கூடாகவோ உங்களுக்கு ஆண்டவரே உங்களை மகமப்படுத்த போற பிள்ளை ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திர போட்டு காத்து கொண்டு வாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்து கொண்டு வர கிருபைக்காக. அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு விரையும் இடகட்டி பெருசுத்தாவியானவரே, நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, விடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல அப்பா உங்களோட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு ஜபிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது. அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று அந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பையாக்க வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மையும் உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொல்ல கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்கூடாக அவங்களுக்கூடாக உங்களை அவன் அம்மாவட்டை மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அது போல் தகப்பனே இந்த வாலிப சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சிக் கொண்டிருக்கும் வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அவன் மனச்சோர்வினாலும் கூட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா, காத்துக்கொள்ளுங்கள். இது ஒரு வல்லமையாக ஆண்டவர் ஒரு வழியை திறந்து அடைப்பட்ட வாசலை திறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. தங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. என்னும் இந்த காலத்து இந்த கனடா தேசத்தில் ஐயா படித்த ஜூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு நன்றி அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, பெற்றிய பிறகு தக்கதாக செய்த அந்த அழு நடத்தலுக்காக நன்றி, படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சி கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்க வேணும் எங்கும் பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றவருக்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனசை செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே, அன்பின்றவனே ஆண்டவரே, மனசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை திறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் இங்கே இதற்கு அடிமையாய் போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள உன்மோல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம் நீதியுள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம் நீதியின் சூரியனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில் உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழிதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள், ஆனா மன்னியுங்கும் மன்னித்து தின்போம் அவர்களை ஆண்டவரே, உலகங்கள் எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொருட்படுத்து ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ ஆறுதலும் தேவனே, நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா, அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுவினே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களுடைய வருகிறோம், அதிகாரத்தை கொடுத்ததுவினே உங்களை துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களுடைய வருகிறோம், சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்தும் ராஜா. அவரோடு ஒத்துழைக்கும் 22 மந்திரிமாரையும் புறப்படுங்க, அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒத்துழைப்பு ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்பது விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா, உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்க ஆண்டவரே, நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு டிரம்பை வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மேகரை எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷந்தையாக இருந்து உயன் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேச தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, இன்னும் கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருவோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊட்டி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கமையா ஸ்தோத்திரம். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி, ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களை அன்பே அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாஞ்சியோடு ஆண்டு ஆத்து மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். அந்த அதிகாரியும் பொறுப்படுங்க ராஜா, அவருடைய கண்ணையும் திறவுங்கோ. அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுன தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மயிலாடு ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடைய வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக உங்களை அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்தரிக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களுக்கு நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எது விதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் இனசரத்தை பார்க்க விடும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்ல வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். உங்களை வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா, ஓடும் விமானத்தையும் உங்களை ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டதை ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அப்தர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே இந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காட்டுக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? சவல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்க அறியாமல் ஆத்மாதம் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியமே. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக உமது குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு எழுந்து தோண்டுகள் வருஷத்தில் இருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வேறு நேரம் நீங்கள் ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புக்கிறோம். God bless you. Amen.
0: Amen. God bless you. Amen. Amen.
1: வழிநடத்தினார் கர்த்தர் தாமே, அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு நேர்ந்த பொழுது தேவ ஊழியர் கத்திரிக்கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இருக்கும். என்னதாக ஓரிரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: நாமத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம்.
1: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி. இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமா தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமா தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே தீதியே செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா உபாசித்து அதிகமா ஜபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே

நீர்தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? உம்மால் தான் ஆகும் என்றும். ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தார். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார். எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது. சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின். அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்த அம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் பூஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிறதவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினா, நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினா, நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா? ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற,
உன் விசுவாசம் பெரிது.

0: நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவசித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால். ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் ஆவார். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 வசனத்திலிருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு, பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் அவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும், இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும், உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை அன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் பாவி, நான் பாவி, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜெபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர். ஏண்டா, பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை அன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்குது. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல, பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம். தேவனுக்கு கம்மியா மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய் தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்ப கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார், ஆனால் ஜேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக்கு என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடி போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீ செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கும் செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நாங்கள் அப்படி ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜெபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை, தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதால். ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை அங்கே அறிமுகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது, இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜெபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீர் போதகரை வரிந்து கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க, நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரும். எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், தொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும், அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார், நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான், மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசி. இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல. தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறையை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் அவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள், அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்கும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு, அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா? நிச்சயமற்று பேசுவோமானா? எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரியை செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு, சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், லுக், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே, நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜெபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது. ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதா என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும், தங்களுடைய வாழ்க்கையில, தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறேன், நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளட்டும், குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டு வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நினைத்து நாமத்தினோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக, 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதை

0: Padre se pasa. Amén. அருமையான
1: recording stopped.
0: சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து.
2: நீதியாய் நடத்துறதுக்காண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இடக்கமும் தயவும் உங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இடக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, அந்த இடக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நன்றி ராஜா. உங்கள்கிட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளே ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே. அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்க ஏழைகள் விதவைகள்
5: திக்கவைகள்
3: திக்கவர்களுக்காக
5: நீங்க
4: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா. இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவையப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அநாதைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லி அப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே, உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருப செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தான் அப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தர் பேர் நம்புவதை பார்க்கலாம். கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா, ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களைப் போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா. நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னான இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவாவியானவரே, இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரே கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.

அவர்களை குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளை கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.

0: வாழ்த்தை வாழ்த்துகிறோம். இவர்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து சொல்லியிருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்கள் ஜெப ஊழிய சோதரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே. அசைவற்று காணப்படுகிறதே என்றும் இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது? சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார்.

அதனால் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும்

தருகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சில பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக்கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும், உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காணச் செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும், உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின்

0: ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் இந்த நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கே ஞானவானாகிய இந்த நாட்களிலே சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நீதிமொழி 23 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த 7 இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கத்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கத்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்கு திட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களிலே எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோ ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களிலே காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
3: Recording stopped.

கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றது நீங்க கேட்கலாம், தேவன் ஒருவர் தான். ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரி அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரி கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில், பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால
சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை.

ஈஜிப்தியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா? நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:6 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிற, என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட

0: தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்துவிடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பகலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்கும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுல? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனால்தான் ரோமருக்கு எடுத்துருமே எட்டாம் அதிகாரத்தில் ஆவினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ரெண்டு குறிஞ்சர் நாலாம் ஒன்னு குறிஞ்சர் நாலாம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. அதுவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 வசனத்துல, ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே, அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு, நல்லவர் பரலோகம் போவான்னு சொல்லல பைபிள், மனம் திரும்பினவன் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்ஐயா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தையா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திரும்பினியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன், பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல், அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல, சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்போ எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்ப காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ மனசாட்சியில் பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். இரண்டாவது 1000 வருஷ அரசாட்சி. மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும்.

0: ക്രോം വഴി നടത്തണമ്മ. ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേൻ.
1: அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் வாங்க கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவ உள்ளவர், மகிமை உள்ளவர். அப்பா, ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே. உங்களோட கிருபைகளை சொல்ல முடியாத ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாதையா, போதாதையா, போதாதையா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் காத்துறோம் சுவாமி. ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இவங்களுக்கா விண்ணப்பங்களுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். காணக்கூடாதவழியப்பா, செய்யக்கூடாதவழி மகிமைந்தேவன் அப்பா. அப்பா, சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர். அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம் அப்பா, பிரசன்னம், பிரசன்னம், உங்களை பிரசன்னம், உங்களை பிரசன்னம் ஆண்டவரே. எங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு ஜபங்களுக்காக வந்திருக்கோம். மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன சூழ்நிலைகளுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காண்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற சேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்களுக்கு படியாமை நாம் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மண்ணி தீவுகள் எல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்து, உங்களுடைய கிருபையின் காலத்துல ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி, மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் மனித வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவர, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமா இருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான். உங்களால் தரப்பெல்லாம் முடியும். தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே அடங்கள் வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் இரக்கத்தின் கண்கள், கிருபையின் கண்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. தேவனே, இருக்குவையின் தேவனே, உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றியை பெறட்டும் சுவாமி. யுத்தத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே எல்லாம் வளர்ந்து ஆண்டவரே தவிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் இந்த நாட்களில் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே. ஞான அங்கு கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவளாய், ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சாபங்களுக்கு ஆண்டவரே, வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்களும் பாவங்களும் ஆண்டவருங்க ஜனங்களை விட்டு நீங்கும்படியாய் வேண்டிக்கும். ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிறவர்களே விசுவாசத்தை காட்டலிடுங்க சுவாமி, விசுவாசத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறதுவன் சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்த வியாதி சில ஒருவர் தானும் பெருமையாய் போனதில் சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதியை தொலை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரே முதியோர்கள், ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதரவாய் கடற்பட்டுள்ள முதியோர்கள் வியாதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பணிகளுக்கெல்லாம் சிறக்கத்தை நீங்க இருக்கும் சிறக்கத்தை தப்பா அவர்களுக்கு ஆங்கிரகத்தை நீங்க இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா ஐயா. தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. சரியா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதம் பெறுவார்களா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு காரணம் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவ நீதி ஆண்டவரேவர்களை நிரப்பட்ட சுவாமி. ஆளுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி ஆண்டவரே. அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கர்த்தர் நல்லவர்கள் என்று உள்ளதென்று சொல்லுறோம் சுவாமி. உங்களுக்கு கிருபைதான அப்பா, உங்களுக்கு கிருபைகளுக்காக வேண்டி, தேசத்துக்காக வேண்டி, தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்கள் நீதியும் நியாயம் உள்ளவர் சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பன மன்னித்து ஆண்டவரே நீதியும் நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவர். தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இவர்களுக்காக தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், ஊழியர்கள் ஆண்டவர் ஆண்டவரே. அன்மையோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவரே தேசத்தை காக்கிறவள தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் ஆண்டவரே எந்தெந்த நிலையில் நிற்கிறவர்களாய் ஆண்டவர் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும் சுவாமி. அப்பனீந்தரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த இடங்களிலும் கத்தால் எங்களுக்கு தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம், ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி. அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிலை ஆண்டவரே, வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குறல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மனந்திரப்பட்டோம், இவர்கள் மனந்திரப்பங்களை சாத்தி ஆண்டவரே உங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னவர்கள் ஆண்டவரே கீழ்பெரியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சி நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுகளாய் மாறட்டும் கூக்குரலெல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்ப நோக்கி கூப்பிடுகிறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும். சுவாமி அவர்களுக்காக வேண்டி கொள்றவனுக்கு அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி மக்கள் நீங்க சாப்பாசி அப்பா பாசி பசியின் குடும்ப வயது வரம் வந்து தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பனை இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்யுங்கப்பா இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கறது ஆண்டவரே ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமங்களும் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் விடுப்பட்டிருக்கிற சுவாமி அதே தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே ஐயா சாதப்பன் எல்லாவற்றுக்கும் நீங்களே ஆசீர்வாதம் நீங்களே தேவன் என்று உங்களை நோக்கி பார்த்து அந்த தலை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனியர்களுக்காக வேண்டி கொள்வோம் இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தாப்பனிய வேண்டி கொள்வோம் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுக்கு ஊழியர்களுக்காக தகப்பனே மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உங்களோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவர்களாயும் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாயும் எந்த இடத்தில் நிற்கிறார் அந்த இடத்தினர் ஊழியம் செய்யக்கூடிய வாங்கிய குடும்ப சுவாமி ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி பெள்ளத்தை குடும்ப சுவாமி தகப்பனே இந்த கடைசி நாட்களில் நிற்கிறவர் சுவாமி ஊழியர்காரர்களை வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும் பெருகட்டும் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் வெள்ளத்தை குடும்ப சுவாமி ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி தகப்பனே இவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி அந்த ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி இவங்கெல்லாம் இந்த நிலையில் இருந்தவர்களோ சுவாமி அந்த இடத்திலிருந்து அந்த விழும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வந்து கொள்கிறோம் ஆண்டவரே வஞ்சனையில் இருந்து ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவட ஊழியத்தை செயலோடாய் மாற்றுங்கள் மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா தூக்கி விடுங்க ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி அவர்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனி எங்கெல்லாம் இருக்கிறார் வாங்கல் எங்களெல்லாம் காண்கிறது சந்திக்கும்படியாக வேண்டி கொள்வோம் பிள்ளைங்க குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதபடி தகப்பனை காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே தகப்பனே வேண்டி கொள்வோம் அத்தாவே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் அப்பா சபைகளுக்காக வேண்டி கொள்வோம் அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனியினுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி ஆண்டவரே தங்களுடைய மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே ஊழியம் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்தப்பட வேணும் உங்களோட வார்த்தையின்படி அப்பா உங்களோட வழிகளின்படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்பட வேணும் சுவாமி உங்களோட அருகில் எடுத்துக் கொள்கிற சபையாக மனசாட்சிகளாக பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக் கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்பா எங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் பகுதி தகவல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, இங்கு நடத்துகிற ஒவ்வொருவருடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தானப்பா அந்த சிந்தை, நீங்க தானப்பா அந்த சிந்தை. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிக்கிற மக்கள் ஆண்டவர் ஒரு மனமும் அன்புமாய் சபையை கட்டுதல்வாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாதிரி நடத்துங்க சுவாமி, சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே ஒரு சபை ஆண்டவரை அருகையில் எடுத்துக்கொள்ளுகிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அப்பனே

ahora se la esposa fue poniendo, sabía lo que estaba bendiciendo, sabía que lo bueno en el arco, y nada, y nada, y nada, y nada, y nada, y pero yo quiero venir, te paso esto por tu condegro, no se va a mí, sabía que lo bueno de acá, nadie se borró, nadie se borró, nadie se borró, ando de allá, no me sabía, le en dos silotes, que te cola, con mamá, y así lo te cate, cuando arriba, y le creían en dos, le calcina, que le ando de eso, ve que iba a ando así y que por acá sabe y le ando bre ando bre le chipe peche pati bre que te changre valki ando bre apá ya no gracias por lo más que con lo bueno apá pero le cago bendico lo bro tapane bendico lo bro tapane bendico lo bro pero voy apá quiero voy apá apá quiero voy ando bre pero quiero voy apá apá chavila de macana ando bre apá தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா நாங்கள் கிருபை வேணும் சுவாமி இப்படி கிருபை வேணும் இறக்கம் செய்யுங்கப்பா இறக்கம் செய்ப்பா சபைகளுக்காக வேண்டிக்கும் தகப்பனி சாட்சியத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் சொன்னது இவ்வளவு அன்புள்ள சிறுவன் ஆண்டவரே ஒருவர்தானும் கெட்டுப்போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே நன்றியான அதற்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள் டிவிகள் ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி இவ்வளவு அன்பு ஆண்டவரே ஒருவரையும் பிளப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் படி நடத்துங்க சுவாமி சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்கா நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் இவர்களுக்காக அறிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டவரே அறிவிக்கப்படாத இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி இவைகளுக்கெல்லாம் சேரோ ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களை வார்த்தைய சொல்லுகிறவளாய் ஊழியன் சேருவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக நிற்கிறோம் ஆண்டவரே வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுவர்களுக்காக வண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே இன்னுமா இன்னும் பிரதேசங்களில் ஆண்டவரை நிற்கிற ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்வோம் அந்த இடங்களை நிற்கிற ஒவ்வொரு அந்த ஆங்கி பலப்படுத்துங்கள் சுவாமி சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் எல்லாம் நிற்கிறவர்களோ பாதுகாத்து வளங்களுக்கு சுவாமி அப்பா அவர்களுக்காக வேண்டி கடவுறோம் இரண்டு மடங்கள் எல்லாம் ஆண்டவர் ஊழியர் செய்கிற ஊழியர்கள் ஆண்டவரே பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும் பனி எங்களை வரைக்கும் வந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே அப்பா நீங்க வருகிறவே என்று சொன்னவர் இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே எங்களை வருகை நாம் அளிப்பதுகளே அப்பா காலங்களின் நேரங்களும் சூழ்நிலைகளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறதற்குள்ளாக ஆண்டவர் எல்லா மக்களும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் வார்த்தையை கேட்டு ரசிக்கப்பட வேணும் சுவாமி அதுக்காக எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறபடி நான் நன்றியாம் நன்றி ஆண்டவர் நான் எவ்வளவு நல்லவரப்பா எவ்வளவு வல்லமை உள்ளவரப்பா நீங்க ஒருவர்தானும் கெட்டு போகக்கூடாது எப்பொழுதும் ஆண்டவரே ஐயா நீங்க தாகத்தோடு இருக்கிறீங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் சில இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனஞ்சு நம்பி வெளிச்சத்தை காண வேண்டும் என்று வைக்கலாம் சுவைகளோடு நிற்பார்கள் ஆனால் சுவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா எழுப்பி கொடுங்கப்பா எழுப்பி கொடுங்கப்பா அப்பாதாரத்து மூலமாக எழுப்பி கொடுங்கப்பா உண்மையின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி மறக்க கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி தகப்பனே இவர்களுக்காக வண்டிக்கல் வரும் தகப்பனே வண்டிக்கல் வரும்
நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவளுக்கு என் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். அப்பா ஒருவர் தானும் ஆண்டவரே கெட்டு போகாமல் வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு கீழ்படிந்து ஆசீர்வதிக்கப்படுகிறவராய் மாறிட்ட சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் கிருபை அப்பா. சாப்பனே நன்றி சிவப்பா. இந்த நாட்கள் உள்ள ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சாப்பனே. கடைசி நாட்கள் கடுமையான காலம், அன்பு கணிந்து போன காலம் அப்பா. நாட்டில்லாமல் ஆண்டவரே அந்த தேசத்தில் இந்த காலங்களில் ஆண்டவர் வாழ்கிற மக்கள் அப்பா, பண்ணிக்கிறப்பா வேதனையப்பா, பிரிவுகளப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவனை விட்டு, மனைவியை விட்டு, பெற்றோரை விட்டு ஆண்டவரே பெரியவின் நிலை ஆண்டவரை தாங்க முடியாது துன்பமப்பா. இருக்கிற மக்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் தானப்பா வேணும். ஆண்டவரே எங்களுக்கு அன்பு நாள் நிரப்புங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே அன்பு நாள் நிரப்புங்க. அன்புதானப்பா சகலத்தையும் தாங்க முடியும், சகலத்தையும் சகிக்க முடியும். எல்லாவற்றையும் நிரப்புற அன்பு ஆண்டவரே நீங்க தானப்பா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. கடைசி நாட்கள் ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்து, மன்னித்து இறக்கம் செய்யுங்கப்பா, மன்னித்து இறக்கம் செய்யப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் கீழ்படுகிறவள, வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவளை, தங்களை தாழ்த்துகிறவளாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பினால் நிரப்புங்கப்பா. பின்னாடியாக ஆண்டவரங்கள் ஆவின் அபிஷேகமாக, பின்னாடியாக அன்பின் அபிஷேகம் ஆண்டவர் மேலே மூச்சப்படும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுங்க நாட்கள் ஆரிய பிள்ளைகள் ஆண்டவரே, வாழையப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே. சத்துருவானவன் தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு சொல்லி ஆண்டவர் இந்த வாழைய பிள்ளைகளை தன் தலையில் இழுத்து ஆண்டவரே சேர்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பனே இந்த பாரிய பிள்ளைகளுக்கு இருக்கும் செய்யப்பா. பாரிய பிள்ளையோட தவிப்பு, கண்ணீர், பாவம், அக்கிரம், அநியாயம் ஆண்டவரே இந்த பாரிய பிள்ளையோட படும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனே இறக்கம் செய்யப்பா. நீங்க இறங்க விட்டா யாரப்பா இறங்க முடியும்? கொல்லாத சத்துருவின் கையில் இருந்து நிற்க உள்ளவன் நீங்க தான் அப்பா. ஐயா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இறக்கம் செய்யப்பா. அந்த பாரிய பிள்ளைகள் பாதிப்பு வயது ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளா உங்களை ஒளியும் செய்யறவளாக, உங்களை வார்த்தையை கொண்டு போறவளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பெற்றோர்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்ளும் போது நீங்க இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, இறக்கம் செய்த தேவன் சுவாமி, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன் சுவாமி. அப்பா அப்படியான இறக்கம் உள்ள தேவன் சுவாமி. இந்த பெற்றோர்கள் ஆண்டவர், இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எங்களிடமாய் சார்ந்திருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, வாழிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, மாற்றிக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. அப்பனே நன்றி சொல்லணும், நன்றி.

0: பகுதியாக வேலை ஏன் கடினமா இருக்கிறதுங்கிறத இப்ப போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்னு, வேலை ஏன் கடினமா இருக்கிறது, வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனாரு, வைத்தாரு, கொடுத்தாரு, வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனா இப்ப வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன், பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகி விட்டது, அதனால்தான் கடினமா இருக்குதுன்றத போதிச்சேன். ரெண்டாவது, மரணம், பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்க, இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று மரணம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாம மறிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாத்திருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாத்திருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு, வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாயிடுச்சு. அதனால அநேக இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாகும், இது யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கரன்னா யாரு? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம், ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்றார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்ப ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்னு பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்னு தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும் போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனா இருக்கிறான், இன்னொன்னு தேவபக்தி உள்ள சந்ததியா அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவா போயிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்யறான், பகை அங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது, அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்துல வாழும் போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணிதான் போச்சு. ஏன்னா அங்க ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்ப நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்டா பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளா இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கத்தருக்காக கத்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டுதான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீ ஊழியமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தா கூட சரி, நீங்க கத்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கிறது. அப்ப நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாம இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதோட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்னு இல்லாமக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கத்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில கத்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமா வேலை செய்து இந்த சாபத்தில மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்துல வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியேலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு தான் அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாய கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலேயே பெரிய சிறந்த விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியேலை போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா அட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்ப ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையா இருக்கனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதுல நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்ல, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்துல வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேல ஒருத்தனை கல்யாணம் பண்றா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாப்ல வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவ மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதுல ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க. ஏன்னா
1: Recording in progress.

I'm going to go to the hospital.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16:15

0: ரெண்டு சாமுவேல் நான்காம் அதிகாரம். அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிற்று. இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள். சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள். ஒருவனுக்கு பேர் பானா, மற்றவனுக்கு பேர் ரேகாப். அவர்கள் பென்யமின் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள். பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது. பேரோத்தியர் கித்தாயிமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்து கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். பேரோத்தியனான அந்த ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள். பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி போனார்கள். அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்தி கொண்டு போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள். பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு ரா முழுதும் அந்தர வெளி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி, இதோ உம்முடைய பிராணனை வாங்க தேடின உம்முடைய சத்ருவாயிருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் தலை இன்றைய தினம் கர்த்த ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாவுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள். இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவனை நான் பிடித்து சிக்லாகிலே கொண்டு போட்டேனே. தமது வீட்டுக்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும்! இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொண்டு போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையிலே தூக்கி போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற 2 சாமுவேல் 5 அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களெல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈரா தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்மூவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எலிஷாமா, எலியாதா, எலிப்பலேத் என்னும் பேர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி.
1: எரேமியா 10 இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிபடும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரிற்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயமான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் ஊப்பாசியிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளிகளினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி, மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். கட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகாயத்தான கிரியையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய், அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ யூதாவின் பட்டணங்களை
2: 24:14
1: பாழும் வலு சர்பைதியின் சத்தமும், வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும், உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி. மத்தேயு 21:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும்
2: இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை
1: பாரகரும் கண்டு கோபம் அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் இடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு உன்னிடத்தில் கனிவார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சூத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த
2: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகம் எங்கும் உள்ள சகல
1: ஜாதியினால் இவைகளை இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் இந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்கிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான்.
2: இளையவனுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்
1: இடத்திலும் அவன் வந்து என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லறிந்து கொண்டார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன், என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆயினும் ஜனங்கள்

0: அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வாராகிய
1: இயேசு என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான, ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க போங்க போடப்பட்டிருக்க பாருங்க. அட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க உயரமான இடத்திற்கு, உயர்ந்த உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32, உபாகமம் 32:13-14. உபாகமம் 32:13-14. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்க, 13 வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. உபாகமத்துல பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பாருங்க, இருக்கிறதுலே டாப், அப்படிப்பட்ட இடத்திற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல, சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான் பாருங்க, உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான் பாருங்க. அப்படி இல்லை, ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏனியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தரங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ண அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பல வர்ண அங்கேயே பார்த்து அவர் காண்கிற சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார். அது மாத்திரம்ல வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 பாருங்க அண்ணனை அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ணாங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கென்று கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க. தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்ப தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு? இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர். யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம். பாருங்க அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்ச அவர் பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட, நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆளை அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரனாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க, போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்களை எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா இவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா பாருங்க கடைசியில் ஆண்டவர் சொல்வாரு இவன் அல்ல இவன் அல்ல கடைசியில் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பாருவோம் மகன் இவ்வளவுதானா உனக்கு இத்தனை பேர் தானா இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான் அவன் வனாந்தரத்துல கிடக்குறான் அட்ரஸே இல்லாம கிடக்குறான் அப்ப சாமுவேல் சொல்வாரு ஆள் அனுப்பி அவனை வரவை அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீதை வர வச்சு பாருங்க அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே பந்து யோசேப்ப ஆள் அழைப்பிச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பார்ப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வோனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கான் பார்வோன் சொல்றார் பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 வசனத்துல பாருங்க இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களே அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டிருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழுமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை நிறைவேற்றிய தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமா இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதெல்லாம் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்கிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா? அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்தில் இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க கர்த்தரை குறித்து உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்சடிக்கு பதிலாக தேவதார விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம், மனித குலங்கள் ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது. ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்குற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்ப அவள் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முச்சடிக்கு பதிலாக தேவதாது விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க, பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க, சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதே போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது, அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1:2, 3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து 800,000 ஜனங்களிலும் வாலிபனாகி அந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோன் அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்து மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட்டு, தேவன் ஏன் யோசுவாவை தெரிந்தெடுத்தார். அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க, பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருந்தது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 300,000 ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து 800,000 ஜனங்களையும் வழி நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார். ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற இந்த வசனத்தின் பேர்ல இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க, அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரியோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயுபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக, யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இத ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத, இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளில், யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியன் மேலும் சந்திரனே நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 ஆசனத்துல போட 13 ஆசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்திருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை அதற்கு பின்னமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டேபாக் நின்று பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வருங்க, உயர்வகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டாரு அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க, தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது, சங்கீதம் 1:3 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறேன். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துகிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே. உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
3: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகின்றது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான தேசத்திலிருந்தும் தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம் அவர்களின் சாக்குகளில் கர்த்தர்

0: எனக்கருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எவற்றிற்காக காத்திருக்கிறீர்களோ அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராயிருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள். உள்ளம் உருகி அழைக்கின்றார். உங்கள் காயங்களுக்கு கட்டு போட்டு கரத்தாய் உங்களை விசாரித்து அன்போடு தழுவிக்கொள்ள ஆண்டவர் இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19 ஞாயிற்றுக்கிழமை 2026 இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், 1 Peter 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல, கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால், நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களோட பாருங்களே எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாருங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வழியிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறதல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை

0: விசாரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான்? மற்ற வெள்ளத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வழியிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரியே, உங்களை விசாரிக்கிறவருக்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா? இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களிலே வைப்பவமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வரும் நெருக்கங்களாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நிந்தைகளாக இருந்தாலும் உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாத தண்டையில் இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களிலே தர வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பான அன்பு சோதனை சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாத தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளிடும் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: Recording stopped.
2: மேலும்

Me, you know me,

ma è coni. He brought me up also out of an horrible pit, out of the miry clay, and set my feet upon a rock and established my goings. In the Sangeetha Naapadu, Thaavidhaal Paadapatta Sangeetha. Inge Thaavidhi Solugirar, Thaan Kattadukkaga Porumaiyudan Kaathirundhaal, Kattar Thaan Koopudhalai Kettu, Thanakku Seidha Nanmagalai, Andha Naapadhaam Adhigaarathin Rendaam Vasanathil Kurippidugiraar. நாலு காரியங்கள் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தாராம், உளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என் கால்களை கண்ணலையுமே நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இன்னும் 145 சங்கீதத்தில் திராவிட சாமியை சொல்வார். 18 வசனம், தன்னை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையால் தன்னை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தாவியதுக்கு அநேக இக்கட்டுகள் வந்தன. அந்த வேலையை கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தரை கூப்பிட்டான். இதே போல் தான் நாங்களும் எந்த கஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும்போதும் சோதனை வேலை இன்னும் துன்மார்க்கனின் கண்ணு இப்படியான காரியங்கள் நடக்கும் வேலையிலெல்லாம் எமக்கு உதவி ஒரே ஒரு இடம்தான் ஜெபம். இப்படியான நேரத்தில் தேவனோடு நாங்கள் நெருங்கி வர வேணும், நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கேட்ட உதவி எங்களுக்கு மருத்துவ கிடையாது, நாங்கள் பொறுமையோடு அவர்களின் நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும். அங்கே சங்கீதம் 35:17 வசனங்களிலே சொல்லுகிறான் தாவீது, காரணம் இல்லாமல் நான் அவர்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்க வலையை குழியில் ஒழித்து வைத்து என் ஆத்மாவுக்கு பறிகுடி ஒட்டினார்கள் என்று. இன்னும் 69 சங்கீதத்தில் 4 வசனமும், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகம் அநேகர் இருந்தார்கள். 15:25 இயேசுதாமே சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் என்ன பழிக்கிறார் என்ற வசனம் அங்கே தீர்க்க தரிசன நிலவேறுவதற்காக. இன்னும் தாவீது அங்கே சவுலுக்கு பயந்து ஒழித்திருக்கிறான் அங்கே குகையிலே. 143 சமீபத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவன் குகையிலே ஒழித்திருக்கும் போது கத்தர்களை இறங்கி கேட்கிறான், சீக்கிரமாக எனக்கு செவி கொடுமாண்டே, என் ஆவி தொலைந்து போகிறது, நான் குளியில் இழந்தவர்களுக்கு ஒப்பாகாத படிக்கும், அது முகத்தை மறையாதையும் என்று கெஞ்சுகிறான். அவனுக்கு அங்கே இருக்க முடியவில்லை அந்த குகையிலே. அவன் சொல்றான் 28 சங்கீதத்தில், என் கண்ணலையாக கத்தாரே, நீரின் கூப்பிடுகளை கீழாவிட்டால் நான் குளியில் இழந்தவர்களை போல நான் போய்விடுவேன் என்று இழந்து இழங்கி கேட்கிறான். எனக்கு இழந்து மறந்துவர்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆகவே நான் சொல்லுகிறான், கத்தரை நான் கூப்பிட்டேன், அவர் என்ன பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் நேரிடலாம். எனக்கு இது நேரிட்டது. நான் காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டேன். தாவிதை போல நானும் கத்தருக்கு காத்திருந்தேன். என்னுடைய கணவரிடம் ஏதாவது ஒரு ஆறுதல் வசனம் கிடைக்கும் என்று பார்த்தேன். அவர் சொல்லிவிட்டார், இட்ஸ் பேட் ஃபார் யுவர் சோல், ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அதை மறந்து விழுந்த உன் ஆத்மக்கு கூடாது என்று கதறி கதறி அழுதன் வேதனைப்பட்டேன். கத்தரை தேடினேன், அவரிடம் இந்த போட்டு அவர் அதிகமா எனக்கு பாட்டுக்களை ஊடாகத்தான் எனக்கு கொடுப்பார்.

0: கைகளின்கு அழைக்கலம் பூகுந்தேன். உம் காருண்யம் என்னை நடத்தினதா, கட்டோரே நீதன் கேடகமானி, நீரே என் மகிமையும் காண்பவரே, என்னை காப்பவரே, உமக்கே சோத்திரம். உம் வசனம் என் கால்களுக்கு தீபம், என்ன மகிழ்ச்சியும் என் காவலும், ஔஷதமானி, நீரே என் மகிமையும் தஞ்சமுமானியேர், காண்பவரே என்னை காப்பவரே, உமக்கே சோதிரம். பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஔஷதமாய் வந்து என்னுடைய வேதனையை நீக்கி விட்டார். அதுக்கு பிறகு வந்த வேதனைகள் எல்லாம் ஆகிய ஒரே முறையில் அவர் செய்த படியினால் அடுத்த முறை இந்த பிரச்சனைகள் வந்த பொழுது என்னை தாங்கத்தக்கதாக இருந்தது. கத்துவத்தே சோத்திரம். ஆகவே நீங்களும் கவலைப்பட தேவையில்லை. மற்றவர்கள் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டும் பொழுது, டோன்ட் வாரி, தி லார்ட் வில் ஃபைட் தி பேட்டில் ஃபார் யூ. உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுடைய வேதனை அவர் நீக்குவாரே என்று அவர் உங்களை காண்கிறார். சபையில் அழகாக சொல்கிறான், அந்த ஏழாம் சங்கீதத்துல குழிய வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று சொல்லி. ஏனென்றால் அந்த நீதிமொழிகள் 26:27, படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதை விழுவான். பிரசங்கம் சொல்லுறான், தள்ள புலட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்பவங்களும், நீ மற்றவனுக்கு பொறி வைத்தால் அந்த பொறியிலே நீயே விடுவாய். இதற்கு நல்ல உதாரணம் அந்த இஸ்ரவேல் சரித்திரம் 7:10. அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்க நிலத்தில் ஆமானியை தூக்கி போட்டார்கள். என்ன நடந்திருந்தால், அங்கே எஸ்தர் ராணியா இருக்கும் பொழுது அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையிலே இவனுக்கு 2 இடம் கொடுத்தபடியினாலே எல்லாரும் ஆமானை நமஸ்கரித்தார்கள். அங்கே மொர்தெக்காய் நமஸ்கரிக்க உள்ள மொர்தெக்காய் வந்து அவருடைய சிறியதாப்பனுடைய மகள் தான் எஸ்தர். அவளுக்கு தாயப்பன் இல்லாதபடியா தன்னுடைய பிள்ளையை போல வளர்த்தவன். ஆகவே இந்த ஆமான் வந்து யூதன் என்று இவன் ஆமான் அறிந்து கொண்டான். மொத்தக்காய் வந்து யூதன் என்று இந்த யூத ஜனங்களை 127 நாடுகள்ல இருந்து அழிக்க ஒரு சதி வச்சுட்டான். அதே நேரத்துல இவன் ஒரு தூக்குநரம் செய்தான். மொத்தக்காய போட கடைசி அவன் தான் இந்த தூக்குநரத்திலே தூக்கி போடப்பட்டான். இன்னும் அந்த தானியலின் சரித்திரத்தில் இருக்கும் பொழுது சானியலில் அந்த எரிச்சல் பொறாமை வந்தவர்கள் அவன் குற்றம் சாட்ட பார்க்க ஒரு விதத்திலும் குற்றம் பிடிக்க முடியவில்லை. அவனுடைய கடவுளை தியானிக்கிற காரியத்துலதான், ஏனென்றால் அந்த ராஜாவை குந்த வேணும் என்று சொன்னார்கள். அவன் அதுக்கு பணியவில்லை. சிங்கத்தின் செவியில் போட்டார்கள். சிங்கத்தின் வாயா அந்த தூதன் ஆண்டவர் கொண்டு கட்டி போட்டார். அதே நேரத்தில் அவனை குற்றம் சாட்டினவர்கள் குடும்பம் குடும்பமா அதுக்கே தானியலின் அந்த அதே சிங்கத்தின் குகையில் அவர்கள் பட்சிக்கப்பட்டார்கள். விதைத்து அவன் அப்படியே அறுப்பான். நீ வினவிழத்தால் வினை, திணை விளத்தால் திணை என்று வாக்கு சொல்லுவார்கள். இன்னும் கட்டளுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 27 தாவீதுக்கு கூறுகிறான். கத்தருக்கு காத்திரு, அவன் இருந்து ஸ்திரப்படுத்துவார். திருமணதா இருந்து கத்தருக்கே காத்திரு. எங்களுக்கு தெரியும் இன்னும் ஏசாயா அவள் எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச வசனம் ஏசாயா 40:31. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வந்து புதுப்பெண் அடைவார்களாம். கழுகளை போல செட்டி அடித்து எழும்பி அவர்கள் ஓடினாலும் விளைப்படுகிறார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் அந்த கழுகு வந்து வயது போனாலும் அது உன்னது உயரத்தில்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

சூழ்நிலை இருக்கும் போது, நீங்கள் பெந்தெகோஸ்தே திருவிழாவில் இருக்கும் போது அனுபவித்த அதே பிரசன்னம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த தேவ மகிமன் மகன் சொல்லுகிறார், அந்த பள்ளத்தாக்கிலும் நான் அப்படிப்பட்டதான மகிமை எனக்கு விளங்க கண்டேன், அப்படிப்பட்டதான பிரசன்னத்தை நான் அனுபவித்தேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்க போனாலும் நான் உன்னோட கூட வருவேன். அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே அவர் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நான் சட்டைகளை எடுத்து பறந்தாலும் அங்கே என்னோடு கூட அவர் இருப்பார். ஆமே. நான் எங்கு போனாலும், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், நான் எங்கு போனாலும், யோசேப்பை போல குழியிலே கிடந்தாலும் குழிக்குள்ளே என் ஆண்டவர் இருப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆமேன் அவருடைய மகிமை விளங்கினது என்று தேவ மனிதன் சாட்சியிடுகிறான். அப்பொழுது நான் முகம் குப்புற விழுந்தேன். பள்ளத்தாக்கில் அனுபவத்திலும் சில வேளையிலே ஆமேன் பள்ளத்தாக்கு அனுபவத்திலே தாழ்ந்து போயிருக்கிற சூழ்நிலையிலையும் இந்த தேவ மனிதன் முகம் குப்புற விழுந்தான் என்று பள்ளத்தாக்கிலே என்னும் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை அவன் உண்டாக்குற காரியத்தை, சாஸ்தாங்கமாய் தேவனை பணிந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துங்கள். புறுபுறுக்கிறதையோ முறுமுறுக்கிறதையோ விட்டுவிடுங்கள். தேவையில்லாத மன கற்பனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஆமேன் வரும்போது அவைகளை குறித்து சிந்திக்காதபடி தேவனுடைய வசனத்தையும், தேவன் தன்னுடைய தாசர்களுக்கு செய்ததான செய்கைகளையும், தேவனுடைய செய்கைகளையும், தேவனுடைய கிரியைகளையும், தேவனுடைய மகத்துவங்களையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மரியாள் அம்மா இப்படி சொல்லுகிறாங்க, ஆமேன், அடிமையை தாழ்மையிலே தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேர்ந்தெடுப்பு பள்ளத்தாக்கில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. என் வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிப்பேன், பெருமை உள்ளவர்களுக்கோ நான் எடுத்து நிற்பேன். தாழ்மை அல்லேலூயா உள்ள மக்களுக்கு தேவன் கிருபை அளிப்பார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அருமையான தேவனுடைய மக்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என் ஆண்டவர் ஆமேன் தன்னுடைய தாசனுக்கு சொன்னார், சொன்னதை அப்படியே அவர் செய்தார். ஆமேன். முகம் குப்புற விழுந்தேன், உடனே ஆவி எனக்குள் புகுந்தது. ஆமேன். ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே இருக்கிறவர்களோடு கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை சொல்லுவார். ஆமேன். கர்த்தர் தன்னுடைய ஆமேன் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமேன். நெட்டுக போய் துன்மார்க்கன் நெட்டுக போய் மூடன் நெட்டுக போய் அங்கே மாட்டிக்கொள்ளுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சில வேளையிலே தங்களை மறைத்துக் கொள்ளுகிற அனுபவம் வேண்டும். தேவனே சில வேளையிலே ஆமேன் தன்னுடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே

0: தேவாலயத்திலே தேவனுடைய ஆமீன் ஊழியக்காரரோடு ஆசாரியர்களோடு வேத பரகரோடு அவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் அதை அறிவோம். ஆனால் பின்பு பார்த்தால் ஆண்டவர் 30 வயது வருவரை அவரை காணவில்லை, எங்கும் அவரை பற்றி சொல்லவில்லை. ஆமேன். என் ஆண்டவர் சில வேளையிலே ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். சில சத்துருக்கள் எழும்பி வந்து சூழ்ச்சி செய்யும் போது அவர் கடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பாண்ட தேவனுடைய பிள்ளைகளே, என கேட்கிற கர்த்தருடைய அருமையான மக்களே, நாம் மறைந்திருப்பது ஆமேன் சில வேளையிலே பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் இருப்பது ஆமேன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளம் இடுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் சொன்னார், ஆமேன் நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்துக் கொண்டிரு. காரணம் இதோ ஆமேன் மனுபுத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார்கள், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் என்று சொல்லி வரும் ஆபத்திற்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டு
1: சங்கம வானொலியின்
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
1: உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகளின் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும் ஜெர்மனியில் சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறேன். ஜெயம் பண்ணுவோம், ஜெயம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த உவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த புனிதமான நாளிலே கர்த்தாவே உமது நாமத்தை உயர்த்த உமது நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேலையிலே உமது பாதப்படியிலே வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் என்று எங்களை ஒரு விசை நிறந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி உமது ஆணி பாய்ந்த கரத்தால் அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உமது பிரசன்னம் உமது பிள்ளைகள் மீதும் தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள் மீதும் சங்கமமான நிலையத்தில் மீதும் உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உமது பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடுகள் பாடும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை அசைக்கக்கூடிய முறையிலே நீர் இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். தூதுரை கட்டளை கொடும். துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். அவருக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே முதல் முதலாக நாங்கள் சிஸ்டர் அரியராஜா வளைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் அரியராஜா.
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் தி லார்ட். அதிகாலை வேளையிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகளை துதிக்க ஆராதிக்க பாடலை பாட வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது சிஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் ஒரு ஆராதனையை வழிநடத்துங்கள். ஆமேன்.
3: ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மதுதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா. இன்னும் ஒரு புதிய வாரத்தின் முதல் நாள், உம்முடைய நாள் ஆண்டவரே. நீங்கள் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு விளங்க பண்ணின இந்த நாளிலே கத்தாவே, நிறங்களை ஒரு குடும்பமாக இந்த நேரத்திலே நிறங்களை சேர்த்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவர் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நன்றி செலுத்த நாவு போதாது. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், கத்தாதி கத்தன், ராஜாதி ராஜன், வரப்போவும் ஜூதராஜ சிங்கம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்தி உம்மை பாடி புகழ்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நம் பரிசுத்தாவியானவரை வரவழைக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓ ஜீசஸ், ஜீசஸ் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வந்து இறங்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். வாரும் ஆண்டவரே, வாரும், வாரும் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்ந்து பாட இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம்.

வரம் தாரும் ஆவியே. ஆமேன். நாங்கள் உங்களை அழைக்கும் போதெல்லாம் பரிசுத்தாவியானவரே நீங்கள் எங்கள் மத்தியிலே வருவீர்கள் ஆண்டவரே. இருவர் மூவர் உம்முடைய நாமத்திலே ஒருமித்திருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒரு இடத்தில் இல்லாவிட்டாலும் ஒருமெனப்பட்டு நாங்கள் இருக்கிறபடினாலே நீங்கள் அழைக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களை வந்து எங்களை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவரே. இந்த நேரத்தை நீங்கள் முற்றுமாக பொறுப்படுத்த வேணும். அங்கே ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் கண்டாரே, அந்த வேளையிலே கேரிவீங்கள் எல்லாரும் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வணங்கி வாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே ஏசாயா அவனுக்கு அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாக நிற்க முடியாமல், நான் அசத்து அசுத்த உதர் உள்ளவன் என்னை ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அங்கே ஒரு தூதன் ஒரு பனல் எடுத்து அவன் வாயிலே சுட்ட பொழுது அவருக்கு ஆண்டவரே அவன் அசுத்த உதர் உள்ளவன் என்று சொல்ற பொழுது அவனை சுத்தி அறித்த அதே ஆவியானவரே இந்த நாளிலும் எங்களுடைய வாய்களையும் சுத்தி அறியுங்கப்பா. நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி உங்களோட அக்கினால் எங்களை சுட்டரிக்க வேணும் என்று முடத்திலே நான் வருகிறேன். நானும் அசுத்த உதர் உள்ளவள்தான் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை சுத்தி அறிக்கிறது. ஆகவேதான் அங்கே எங்களுடைய ஆச்சிரமத்தை சின்னண்ணன் பாடுகிறது போல நான் பாடுகிறேன்.

ஆமே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு சுட்டெரிக்கும் அக்கினி அனுப்பி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. உண்மை காணத்தக்கதான அந்த பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே. ஏதாவது எங்களுக்கு தடையா இருந்தா தடையெல்லாவற்றையும் அகற்றி உம்மோடு சேர்ந்து ஆராதித்து உமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்க ஆண்டவரே. நீங்க துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்திரான தெய்வம் அடைய சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளையிலே நிறங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நான் நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு, திருநாமத்துக்கு நாங்கள் போதும் நாங்கள் சூத்திரம் செலுத்துவோம்.

ஆம் இயேசு சுவாமி, உம்மை துதிக்கங்களுக்கு நாவு போதாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் என்று நாள் முழுதும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் உள்ளம் எப்பொழுதும் உமக்காக துதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, இவ்வளவாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்களை சுத்தி அறித்து உண்மை போல உம்முடைய சாயல மாற்றத்தக்க வல்லமை உள்ள தெய்வத்துக்கு நான் நன்றியோடு ஒரு நன்றி பாடலை முடிக்கிறேன். ஆண்டவரே பாடுவேன்.

0: ஆமென் பாடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நம்முடைய உள்ளம் ஆண்டவரே சந்தோஷப்படும். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்துக்காக நன்றி. மிகுதியை நீங்க பொறுப்பிடுங்கோ. பிரத மகேந்திரனுக்கும் கூட ஞானத்தை கொடுத்ததுக்கா சோத்திரம் ஆண்டவர். அவருக்கூடாக இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமானதாக நீர் செய்து கொண்டு வருகிற தயவுக்கா சோத்திரம். இந்த சங்கம வானொலி ஆசீர்வதி ஆண்டவரே. மிகுதிய நீங்களே முற்றுமாக பொறுப்பிடுங்க. கூட நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை யாவும் என் இயேசு ராஜாவுக்கு கூட பாதார விந்தம் ஆண்டவரே முத்தம் செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடல் பாடியவர் சிஸ்டர் ஹரிராஜா ஒட்டாரியோ கனடா. இந்த சகோதரி வான்புரா என்னும் ஒரு சீரியை கூட வெளியிட்டிருக்கிறார். கத்திர அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போகிறோம். அதுக்கு பிறகு பாசாண்டன், அதன் பிறகு ஜெர்மனி, அதுக்கு பிறகு இஸ்தரூபி. இப்போ நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைப்போம். ஒரு அறிவித்தருண்டு இந்த நிகழ்ச்சி 97 ரேடியோக்கள் தொடர்பு படுத்திருக்கோம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்திருக்கிறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் சாந்தினி. சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுத்திருக்கிறேன். உங்கள் நிகழ்ச்சி ஆரம்பியுங்கள். ஆமே
2: ஆமேன் ஆமேன். தாப்பனே, இந்த நேரத்தை தந்ததுக்காக, இந்த துதி நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக, கட்டளையிட்டதுக்காக, உமக்கு இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை தாழ்த்தி நன்றி சொல்லி கொள்ளுறோமா. எங்களை தாழ்த்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி கொள்ளுறோம் ஆண்டவரே. அப்பா, இதில் கலந்து கொண்டு இருக்கிற சங்கம வானொலியில் கலந்து கொண்டு அவ்வளோ பேரை நீ ராசிவதுக்காகவும் பாதுகாப்பாக வைத்துக்கிறதுக்காகவும் சுகப்பெலத்தோடு எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி கொண்டு ஆண்டவரே இந்த ஆராதனையை துவங்குறோம் ஆண்டவரே. தாப்பனே நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி.

அப்பா, ஆமாமாப்பா, உங்க கிருபை இல்லாட்டினாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களால் இருக்க முடியாதையா. எங்கிருந்தபா ஏழை ஆண்டவரே, ஏழை மேல் நீர் கிருபை கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேல நீர் கிருபை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா ஆண்டவரே. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறார், அவர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்தும் இருக்கின்றார். உன்னை ஒருவர் இருக்கின்றார், உன்னை சிக்கன் துடிக்கின்றார், உன்னையும் என்னை இயேசு நேசிக்கின்றார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்தும் இருக்கின்றார். அப்பா, ஆமாம், ஆகாதவன் என்று யார் எங்களை தள்ளிவிட்டாலும், புறம்பே தள்ளிவிட்டாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அம்மா. அப்பா, உமக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க எங்க ராஜாவா இருக்கிறதுக்கு அப்பா, எங்களை உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுறமாண்டவரே. நன்றி சொல்லுறம் அப்பா.

நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆரா

0: உண்மையோடு துதிக்கிறோ ஆராதனை அப்பா ஆராதனை. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி பாடுகிறோ, சத்திய தேவனே ஐயா உம்மை உயர்த்தி பாடுகிறோ, தூயாவியே உம்மை உயர்த்தி பாடுகிறோம், தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோ, உந்த நுண்மையோடு ஆராதிக்கின்றோ, உந்த நுண்மையோடு ஆராதிக்கின்றோ. ஜெகவாயீரை பார்த்து கல்வி தூயாவியோடு ஆராதிக்கிறோம், ஜெகவா நிசிய வெற்றி தருவி உந்த நுண்மையோடு ஆராதிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா இந்த நேரங்கள் ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அப்பா துதியோடு எங்களை இணைத்தது இந்த சங்கம வானொலிக்காக ஆண்டவரே, இந்த மகேந்திரன் ஐயாவை ஆண்டவரே அப்பா அப்பா அப்பா சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே தைரியத்தோடும் ஆண்டவரே உண்மையுள்ள தேவன் நீரப்பா அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் மகாராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் இருந்து இணைந்து கொள்ளுகிற அவ்வளவு பேரை மாண்டவரே, சகோதரி சகோதரர்கள் அவ்வளவு பேரை மாண்டவரே பாதுகாத்து வழி நடத்தி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிற நல்ல ராஜா உமக்கு நன்றி ராஜா.
1: ஆமென், ஆமென். இதுவரை இனியமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திகள் நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் சாந்தினி நோர்வே. அந்த மகளை தேவன் அபரிவிதமாக ஆசிரிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசனா தலைக்கப் போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஆண்டன் தாசனா உங்களை.
2: பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் டேயர்களே.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதித்து ஆராதிக்க பாட வந்திருக்கீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர்.
2: ஆமென். நாங்கள் துதிக்கு பார்த்தர் எங்களுடைய தேவன், எங்களுடைய ஆராதனைக்கு பார்த்தர் எங்களுடைய தேவன். இன்றைக்கு ஏஞ்சல்ஸ் அவரை பரிசுத்த பரிசுத்தர் என்று துதிக்கின்ற நாங்களும் அவரை துதிப்போமா? ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே,

நாம் ஆண்டவரே, எங்களுக்காக இந்த மாதிரி குலத்திற்காக எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மன்னிக்க வேண்டிய இடத்துல நீர் காயப்பட்டீர். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் அந்த சிலுவையில் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமா அக்கினியை நீர் அந்த சிலுவையில் ஏற்றுக் கொண்டீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உம்முடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை.

இந்த தாகப்புகளை எங்களுக்காக ஏற்றுக் கொண்டீரே. அந்த இரத்தத்தை ஒவ்வொரு மக்களுடைய பாவங்களையும் கழுவி விடுவதற்காக அந்த இரத்தத்தை சிந்தினீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் திருவன் நீரே.

உம்மை ஆராதிப்பே. நாம் ஆண்டவரே உம்மை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம். ஒன்றான மித்தவனாகிய உம்மையும் நிரனுப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவர். ஒன்றான மித்தவனாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்த பொழுது அவர்களை பிரித்தெடுத்து ஆராதனை பிரியமுள்ள தேவனே அவர்களை ஆராதிக்கும்படியாக அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அழைத்து வந்து அவர்களை ஆராதிக்க வைத்தீரே. இன்றைக்கு இந்த திக்கட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய வாழ்விலே இருக்கிற அடிமைத்தனங்களை அகற்றி அவர்களை இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மட்டுமே என்பதை இந்த அந்த கண்டலத்தில் உள்ள தமிழ் மக்களும் அறிந்து இயேசுவை இந்த நேரத்தில் இரட்சகராக ஏற்றுக் கொள்வார்களாக. அவருக்கு தான் துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர. நன்றி பலிகள் செலுத்தி அவரை ஆராதிப்போம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆண்டவரே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் ஆலயங்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம்.

உம்மை பாட வந்தோம், உம்மை உயர்த்த வந்தோம், நீர் ஒருவரே மெய்யான தேவனும் என்று அறிக்கையிட வந்திருக்கிறோம். எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, உம்மை துதிக்கிறோம். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல, இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்ட பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை.

0: ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க வந்து எங்களை மீண்டுமாக பாவிகளாகி எங்களை மீண்டுமாக அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மீண்டுமாக அவரிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத அந்த வாழ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கடைசி காலத்தில தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி அவர் வாக்குத்ததை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தில உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களை எப்பொழுது நேசிக்கிறார் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னாயம் ஸ்காபரோ ஒன்டாரியோ. இந்த ஊரியக்காரன் தினம் தினம் சங்கம வானொலியிலே செய்து கொடுக்கிற ஒரு மகன். ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெனட் அழைக்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் தொனி 97 நாடுகளிலே தொனிக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். உலகத்திலே எங்கெங்கே விசுவாசிகள் இருக்கிறாரோ அந்தந்த நாடுகளிலே இந்த தொனி ஒழித்து கொண்டிருக்க தேவன் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றி சொல்வோம். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
2: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஜெர்மன் நாட்டிலிருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்புக்கொள்கிற சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.

உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர்

நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும், மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டும்.

0: நோக்கி கூப்பிட்டோம், துணையாய் வந்தீர் ஐயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயாவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொன்ன தேவன் நீரப்பா. இந்த ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே மன மகிழ்ச்சி ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற மக்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, ஒன்று கூடும் வேளையிலே ரெண்டோ மூன்று பேரை நாமத்தில் எங்கு கூடினாலும் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பன் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்திலே உம்மை நேசிக்கிற மனிதர்கள் அதிகமாக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மெய்யான ஆராதனைக்குள்ளே எல்லாரும் கடந்து வர செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய மக்களை ஆண்டவரே, நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே, வீட்டை பற்றிய மனநிலைமை எல்லாருக்குள்ளும் வர வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே, கர்த்தாவே, நிலையாய் நிற்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல ஆண்டவரே, கர்த்தாவே, நாமும் விட்டு விடாதபடி கர்த்தாவே, என் தேவனே, கர்த்தாவே, அந்த நாளை நாங்கள் சமீபமாய் காண்கிறபடி நாங்கள் ஒருதற்கு ஒருதர் புத்தி சொல்லி ஆண்டவரே, உம்முடைய சபை கூடுதலை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடி கிரியை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு விசுவாசி உமக்கு முக்கியமாய் இருக்கிறது கர்த்தாவே. அவர்களுடைய ஐக்கியம் நீர் விரும்புகிற பிரியமாய் இருக்கிறது கர்த்தாவே. விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்சாகப்படுத்த நீர் கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எல்லோரும் அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமாய் இருக்கிறதே கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்க விட கடவோம் என்று சொன்ன தேவனே அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று என் நாளின் தகப்பனே அப்பா, எங்களை உண்டாக்கி ஆண்டவரே, எல்லா நாளில் ஓய்ந்திருந்து கர்த்தாவே, இந்த தகப்பனே, உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, இந்த நாளை நீர் ஏற்படுத்தினீரப்பா ஆண்டவரே. அந்த நாளில் மகிழ்ந்து களி கூற கர்த்தாவே, நீர் உதவி செய்கிற தேவன் ஐயா. இது ஒரு வெற்றியின் நாள் ஆண்டவரே, உம்முடைய வெற்றியின் நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூற செய்கிறவர் ஆண்டவர். ஒவ்வொரு தேவ பிள்ளையே ஆண்டவரே மகிழ்ந்து கலிகூற செய்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே மகிழ்ந்து கலிகூற செய்கிறவரே அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே விசுவாசத்தினால் ஆண்டவரே வரட்டும் ஆண்டவரே. விசுவாசம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் இருந்து வார்த்தையில் இருந்து எழும்பட்டும் தகப்பனே. அது காயங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனை குறித்து கேள்விப்படாவிட்டு எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே, தேவனை குறித்த மெய்யான அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக கர்த்தாவே. ஆண்டவரே, அது ஆண்டவரே பிரசங்கிக்கிறவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியோடும் உமியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரசங்கிக்க அது ஆண்டவரே ஒவ்வொருடைய காதுகளும் திறக்கப்பட, இருதயங்கள் திறக்கப்பட கர்த்தாவே. அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை நீங்க திறந்தீங்க கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் திறக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வீடு ஜப வீடு என்று சொன்னவரே, நீரங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீரப்பா. என் மகள், என் மகன் என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே, மெய்யான பரிசுத்தம் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே காணப்படட்டும் ஐயா. அர்ப்பணித்த வார்ப்பணி வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஆராதனைக்காக ஆண்டவரே அருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை குறித்து ஆண்டவரே தெளிவு உண்டாகட்டும் ஐயா. தெளிந்த ஞானத்தோடு அவர்கள் வரட்டும் ஐயா. அவர்களுக்குள்ளே பயத்தின் ஆவி அல்ல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கும் ஆண்டவரே நான் கிரியைக்கும் கர்த்தாவே ஏவப்பட்டபடி கர்த்தாவே, உதருக்குதர் நாங்கள் ஆண்டவரை விட்டு விட எல்லாவற்றையும் ஆண்டவரை புத்தி சொல்ல கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே உறவுகள் ஆண்டவரை பற்றி ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை செய்யும், அன்பு கூறவும், சிறப்பான சேவை செய்யவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரை அனுபவிக்க உதவி செய்யும். ஆயிரம் நாளை பார்க்கலும் உதை பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதப்பா. அந்த நாள் ஆண்டவரே ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே சங்கம வானொலி ஆசீர்வதியும். ஆண்டவரே யேசுயா நாமனை பிள்ளைகளை ஆசீர்வதியும். மகேந்திரமனாவை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய ஊழியங்கள் ஆண்டவரே சுகபல ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே இன்னும் எல்லாமே வழி நடத்தும். ஆண்டவரே வந்து பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அரியதாசமாக்காய் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டன் ராஜநாயகம் அவர்களையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்னும் யார் யாரெல்லாம் பங்கு கொண்டார்களோ அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் உம்முடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குள்ளும் எல்லா சிரசின் மேலும் உண்மை ஆண்டவரே உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று சொன்னபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் ஜானட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: இன்றைய
1: நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தோஷ நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்கள் 10 நிமிடம் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Bless you, praise you, worship you, O God Almighty. You are the only one, Lord, who is seated on the throne of grace, that you have given us, Lord, such grace to come into your throne boldly, Lord, even as you have asked us to do so, Lord. So we come, Lord Jesus, at this time, Lord, where you have given us such favor, Lord Jesus, for the very way, Lord, you have called us, Lord Jesus, at this time, Lord, for this network, Lord, coming out of the very way, Lord, you have called us, Father, with the team members that have come and prayed so far, Lord, from starting from Sister Arya Raj and Pastor Anton Rasanayam and Shanti, all the way from Sister Shanti from Norway. And also Sister Janet from Germany, Lord, who had been already coming and worshiping you, Lord Jesus, and bringing forth their praises and thanksgiving and adoration to you, Father, at this time. And we also thank you, Lord, even as Brother Mahendran has been waking up early hours of the morning, Lord, to come and bring forth, Lord Jesus, to be able to, Lord Jesus, to produce this very way in which you have called him out, Lord, oh God, early hours of the morning from Victoria, British Columbia, Canada, to come and, Lord Jesus, host this program, Lord, on a Sunday morning when many worshippers in the North American continent, Lord, from Canada to USA to even South America, Lord. Father, Lord, coming and worshipping you, Lord, at our time zones here, Lord. But, Lord, the other continents, Father, in the Asian continents and the European continents and African continents, Lord Jesus, and also, Lord, all the rest of the other continents, Father. Father, we give them all to you, Father, in the name of Jesus. And many of them already have been worshipping you on a Sunday, but it is the Sunday for us, Lord, here, Lord Jesus, in the North American continent. Therefore, Lord, we pray for the worshippers as they are worshipping you, Lord, and even for those that could not attend, Lord, that are coming and worshiping along with us, Lord. We give them all to you, Father, as the praises and thanksgiving and adoration is coming towards you, Lord. In the name of Jesus, we pray. Amen, amen, amen. Praise you, praise you, praise you, O Lord. Aradhanai, aradhanai. Aradhanai, aradhanai. Aradhanai, aradhanai.

0: மெசியாவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you, thank you, thank you, Jesus. Yes, Lord, there's no time, Lord Jesus, that we, Lord Jesus, with the praises, Lord, and the worship that comes to you, Lord, day, Lord, and morning and night, Lord, oh God. Thank you, Lord, for the way, Lord, that you, Lord Jesus, has called us out, Lord Jesus, as the way to, for you to be, Lord, exalted, Lord Jesus, above everything, Lord Jesus, that you have, Lord Jesus, put upon us, Lord, that you created us, Lord, for that very fellowship and that praises, Lord, to come to you, Father. So we thank you, Father. Lord, I pray, Lord Jesus, and many of those that have joined, Lord Jesus, in this way, Lord, to worship you, Father. Lord, we thank you, even as, Lord, we give, Lord Jesus, the rest of the members that are going to come and the message that is going to come, Lord, and Lord, to be blessed, Lord Jesus, upon many that cannot attend church, Lord, or cannot, Lord Jesus, because of their conditions, Lord, oh God, and especially, Lord, those are, Lord, disabled, oh God, or not being able to attend, Lord, the services, and oh Lord, you have made it possible, oh God, for these networks to go in, Father, and by the stations that have joined, oh God, to make it possible, Lord, to go into these entities in different parts of the world, oh God, to be able to make it such a blessing, Father. So we thank you for every one of them, Lord, that make it all happen, Father, because this is nothing but your favor. So we thank you, Father, in the name of Jesus. Bless you, praise you, worship you, glorify you. We give thanks to you, honor and glory and worship and praises. Oh Lord, even as it has been said, Lord Jesus, like Isaiah said, Lord, even as Lord, oh God, that the seraphims and all the adoration from the angels and all that are going on before you, Father, even the apostles, the elders, and all of them, Lord, worshiping and praising you, Lord, even at this very moment, oh God, that is all that is going on in heaven, Lord, that they come forth, Lord, before you, Father. Praises and adoration, blessing and honor and glory and power belong to you. That is how they are praising you, Lord, oh God, and we join them, Lord Jesus, as a greater witnesses, Lord, before us, Lord, that went on before us in praises and adoration together, Lord. Thank you, thank you, thank you, Lord. You are well pleased, Lord Jesus, with those that come into your presence, with those that worship you, oh God, in spirit and in truth. That's, oh Lord Jesus, we thank you for Brother Leslie's recording that is going on at this time, Father, and also, Lord, Sister Rita and all the rest that are helping this program, Lord, to be making it available, and especially, Lord, the recordings to go on, Lord Jesus, into the networks, oh God, into YouTube and Facebook, Lord, even after the program is ending, oh God, this is nothing but your blessing, Father, Lord, God Almighty, in Jesus' name we pray, amen and amen.
1: Amen, amen. இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசெய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாசிஸ்டர் ராஜனி அலங்காரமணி இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையில நித்தியவர்த்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலே நடத்துகிறவர் அந்த மகளிர் தேவன் அவர்விதமாக ஆசிர்வதிப்பார். இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடி
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே இந்தியா நாட்டிலிருந்து தீர்க்கதரிசியான சிஸ்டர் அருணா இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளே இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் கிடைக்கும். தாகத்தோடு வாஞ்சியோடு வார்த்தையை கேளுங்கள், அபிஷேகத்தோடு நிலைத்திருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வரங்கள் கிடைக்கும். கிடைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நாங்கள் இப்போ சங்கம வானொலி நிலையத்திலும் சார்பாக 97 ரேடியோக்கள் தொடர்படுத்துகின்ற சாதனத்தின் சாதையாக சங்கம நித்திய வளர்ச்சியின் சார்பாக வார்த்தையின் வளர்ச்சியின் சார்பாக தீர்க்கதரிசியான சிஸ்டர் அருணாவை அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருணா, மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருணா, இந்தியாவிலிருந்து செய்து கொடுக்க வந்திருக்கிறார். அவருடைய மைக் ஓனில் இருக்கின்றது. மீண்டும் மறுபடியும் அழைப்போம். அங்கே இந்தியாவில் நெட் கொஞ்சம் பிரச்சனை, அநேகர் தொடர்பு வந்தேன்னா எல்லோருக்கும் நெட் பிரச்சனை. இந்தியாவிலே அநேக இடங்களில் நெட் வேலை செய்யவில்லை. எஸ்தர் ரூபி கூட வந்திருந்தால் ஆனால் அவருக்கு நெட் கிடைக்கவில்லை ஐயான்னு செய்து கொடுத்துருக்கார். நாங்கள் அவர் அழைப்போம், அவர் வருவார். அவர் பிரைஸ்லோ சிஸ்டார்னா அவருடைய மைக் ஓன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பொருங்கள். ஏன் அவருடைய மைக்கிலே ஒரு நாங்கள் அதுவரை சங்கம வானொலி இந்த சங்கம வானொலியின் இந்த உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி 97 ரேடியோக்கில் எங்கெங்கே தமிழர் விசுவாசிகள் இருக்கிறார்களோ, எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே, எந்த ஊரிலே, எந்த ரேடியோ வாகனத்துக்குள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகள் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்லுவோம். காரணம், ஆவியானவர் வழி நடத்துகிற இந்த துதி ஆறா நிகழ்ச்சியை ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆமேன், ஆமேன். அவர் மீண்டும் வருவார். நாங்கள் அவர் வரும்வரை வந்துவிட்டார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னா அவர் மீண்டும் வருவார். அவர் வரும்வரை நாங்கள் ஒரு பாடலை கேட்போம். தடைகள் வருகின்றன பாருங்கள். அவர் வருவார், வருவார், வருவார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னா நான் கேட்குறேன், கேட்குறாமா உங்களுக்கு?

0: உங்களோட மைக் ஆன் பண்ணுங்கம்மா. ப்ளீஸ் லார்ட்
1: மைக் ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, வர்றதுனால மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆஃப் இல்லை.

0: அவர் நெக்கடியா இருக்கும்போது நாங்கள் ஒரு செய்தியை கேட்போம். காரணம், இந்தியாவிலே பிரஸ்லோட் சிஸ்டர் யாருனா பிரஸ்லோட் சத்தம் கேட்கல சிஸ்டர்.
1: பேசுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்கம்மா, நீங்கள் பேசுங்கள். நீங்கள் லைனில் நிற்கிறீங்கள், மைக் ஆஃப் ஆயிருக்கு, அதனுடைய மைக் ஆன் ஆயிருக்கு, பேசுங்களம்மா.
0: சிஸ்டர் அருணாவோட சத்தம் கேட்கவில்லையம்மா, பேசுங்கள். பேசுறோட்
1: அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்கம்மா.
0: இந்தியாவில் இருந்து திக்கதர்சியான சிஸ்டர் அருணா அவர்கள் இன்றைக்கு செய்தி கொடுக்க வருகிறார். சில தடை வருகின்றன, ஜெபித்துக் கொள்ளுங்கள். காரணம், சில திக்கதர்சியல் செய்திகள் வரும்போது அநேக தடைகள் வரும். பேசுங்கள். சிஸ்டர் அருணா, நான் கலக்கிற கேட்குதா உங்களுக்கு? அவர் ஜூம்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அவரோட சத்தம் வருது இல்லை. அவளோடு வருவார்.
1: இதில் தொடருங்களம்மா.
2: விடுதலை உண்டு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால விடுதலை ஓராததாக இருந்தவர், இருக்கிறவர், சீக்கிரம் வரப்போகும் ராஜா அவர். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கு தத்தம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 9:12. அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாள்ல பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இழந்த சகல காரியத்திலும் இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆமேன். ஆமேன். இரட்டிப்பான நன்மையை தருவார். கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமையில இருக்கிறன்னு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வெக்கத்துக்கு பதிலா ரெண்ட தனியான பலன் தருகிற நாள் என்று. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, நன்மையை தருவேன், அதுவும் இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆமேன். வேதத்துல நம்ம பழைய ஏற்பாடு புத்தகத்துல யோபு பத்தி நம்ம பார்க்கலாம். முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோபு சகலத்தையும் இழந்தான். வாழ்க்கையில இழக்காதது ஒண்ணுமே இல்லை. ஆனா யோபு ஒரு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை, ஆமென், கர்த்தருக்கு பிரியமான தூப பலிகளை செலுத்தின ஒரு பரிசுத்தவான், நீதிமான், சன்மார்க்கன், உத்தமன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் கொண்டு வந்த சில சதி மோசங்களினால் யோபு சகலத்தையும் இழந்தான், சகலத்தையும் இழந்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் உண்மையா கத்திருக்கு இருந்த, உண்மையா கத்திருக்கு ஊழியம் செய்த, கத்தருடைய பாதத்துல உண்மையா இருந்த, கத்திருக்காக ஓடின, கத்தருடைய சமூகத்தை தேடின, வேத வாசத்தை ஜெபித்த, ஆனாலும் என் வாழ்க்கையில சகலத்தையும் இழந்து சகலத்திலையும் தீங்கும் துக்கமும் வேதனையும் போராட்டமும் பிரச்சனையும் மாத்திரம்தான் நான் பாக்குறேன்ற சூழ்நிலையோட யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள்ல உங்களை விடுவித்து நன்மையை தருவார், இரட்டிப்பான நன்மையை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. யோபுக்கு முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சகலத்தையும் இழந்தான், சகலத்தையும் இழந்தாலும் யோபு கர்த்தருடைய சமூகத்தை ஹல்லேலூயா அர்த்தமா எண்ணாமல் தூஷிக்காமல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இரவும் பகலும் காத்திருந்தான். யோபோட சில காரியங்களை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். யோபு கண் இனிமே நன்மையை காண போகுதுலன்னு சொல்லி நினைச்சான். ஆமென், இனிமே என் வாழ்க்கையில நன்மை இருக்கா, என்னுடைய மகன்கள் இழந்துட்ட, பிள்ளைகளை இழந்துட்ட, ஆஸ்தி இழந்துட்ட, அந்தஸ்தை இழந்துட்ட, கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவுகள்ல போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா இனிமே என் கண் எப்படி நன்மையை காணும். யோபோட சூழ்நிலை 2 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் போராட்டம். ஆனா கத்தர் அந்த 2 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் எத்தனையோ காரியங்களை கத்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக பதிய வைத்திருக்கிறார். நீங்க தயவு செய்து இந்த வாரம் முழுவதும் உபவாசத்தோடு யோபு புத்தகத்தை வாசியுங்க. கத்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். ஒரே ஒரு வார்த்தை தீர்க்கமாய் கத்தர் என்னோட கூட பேசின வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிராணன் பாதியில போகவே போகாது. ஆமென், உங்க பிராணன் நித்திய ஜீவனுக்கு என்று நீடித்த நாட்களாய் கத்தர் வைத்த சித்தத்தை செய்து முடித்து சகல ஆசீர்வாதத்தை கண்டு பின்பு பூரண வயதுள்ளவர்களாய் கத்தருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் செல்வோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது கத்தர் கொடுக்கிற வார்த்தை. ஆமேன். யோபு சொல்றான், என்னுடைய துவக்கம் அற்பமா இருக்குது, ஆனா என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். விசுவாசம் இருக்கு. கத்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். நான் காத்திருக்கிறேன். கிரேட்டர் திங்ஸ், த வண்டர் திங்ஸ் காட் வில் டூ இன் ஃபியூச்சர். காட் ஷோர்லி பிளஸ் வீர். யோபு தன் இருதயத்துல நினைத்து கொண்டு அவனுடைய தீங்கு நாள்ல, துக்கத்தின் நாட்கள, உபத்திரவத்தின் நாட்கள் யோபு தன் சிந்தனைக்குள்ள ஜபம் பண்ணி கத்தரை நோக்கி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தான். நீங்களும் நானும் கத்தருடைய சமூகத்துல அமருகிற பிள்ளைகளா இருந்தா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆமேன், தயவு உண்டு, நற்குணம் உண்டு. ஆமேன். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? சத்ரு எத்தனை நாள் போராட முடியும்? இன்று காண்கிற சத்ருவின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களோடு போராடுகளை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களோடு யுத்தமணியினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இன்பொருளாய் ஆவார்கள். உங்களோடு வழக்காடுகிறர் நாசம் அடைவார்கள். உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி லட்சம் அடைவார்கள். உன் சத்துருக்களின் ரத்தத்தை உன் பாதம் விதிக்கும். கத்தரே ஆவியானவர் உன் சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள உன்னை நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. யோபு எத்தனையோ காரியங்களை கத்தரை சார்ந்திருந்தது நிமித்தம் யோபுக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். ஆமேன். யோபு சொல்றான், என் சுவாசம் ஒழிஞ்சாலும், என் நாட்கள் முடிஞ்சாலும், நான் பிரேத குழிக்கு போ ஆயத்தமா இருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஆமேன். ஒரு நம்பிக்கை உனக்கு எனக்கு உண்டு. ஒரு செடி எப்படி நம்பிக்கை இல்லாம பிடுங்கி போடப்படுமோ அப்படி யோபோட வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஒரு நேரம் வரும்போது கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவா நல்லவன். யோபு கர்த்தரை நம்பிக்கையா வைத்ததன் நிமித்தம் அநேக பாக்கியங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஆமேன், ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஒரு வார்த்தை, உங்க மேல கோபமா இருக்கிறவங்க, உங்க சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்க சத்ருக்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்க மேல கோபப்படுகிறவர்கள், உங்களை ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை சுரண்டுகிற சகல எகிப்தின் சேனைகள் சிதறடிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. யோபுக்கு சகோதரர்கள் தூரப்படுத்தினாங்க, அறிமுகமானவர்கள் தூரப்படுத்தினாங்க, பந்து ஜனங்கள் விலகி போனாங்க. சிநேகிதர் எல்லாரும் மறந்துட்டாங்க. யோபுவை ஒரு நேரம் வந்துச்சு. கர்த்தர் யோபுவை ஹாலேலூயா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். முன்னேடி இந்த காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. 42 அதிகாரத்துல ஹல்லேலூயா யோபு 42 அதிகாரத்துல நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் ஹல்லேலூயா சகல ஆசீர்வாதங்களை திருப்பி பெற்று கொண்டு ஆமென். 14,000 ஹல்லேலூயா ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், ஏறுமாடுகள் 1,000, கழுதை 1,000, 7 மகன்கள், 3 குமாரத்திகள். ஹல்லேலூயா. அப்படியே சகல ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டார். 140 வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காண்போம். நீங்களும் உங்கள் சந்ததியும் ஹல்லேலூயா தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா ஆமென். நீங்களும் உங்கள் சந்ததியும் தலைமுறை தலைமுறையை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தலைமுறை தலைமுறையை உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். இன்று நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தம், கர்த்தருடைய சமூகத்தை தேடுறது நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறது நிமித்தம் கர்த்தர் 1,000 தலைமுறைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோசேப்பு வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைச்சாலையில போடப்பட்டது உண்மை யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. உறவுகளினால தள்ளப்பட்டது உண்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் ஹல்லேலூயா ஆமென் ஒன்றுமில்லாமல் யோசேப்பு 17 வயசுல இருந்து 31 வயசு வரைக்கும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான மகன் யோசேப்பு. ஹல்லேலூயா. எல்லா பலவர்ண அங்கியினால் அலங்கரிக்கப்பட்ட மகன். அவனுக்கு கர்த்தர் வைத்த அழைப்பின் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் அவனை ஹல்லேலூயா சில காலம் கர்த்தர் உபத்திர பாதையில நடத்தினது உண்மை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளியே புடமிடுவது போல அவனை புடமிட்டு ஒரு நாள் வந்தது சகல எகிப்து தேசத்துக்கும் அதிகாரியாய் உயர்த்தினார். ஆமென். யோசேப்பின் மேல ரெண்டு கூட்டம் எதிர்த்து வந்துச்சு. ஒண்ணு பொறாமையின் கூட்டம், ரெண்டாவது பகைக்கிற கூட்டம். உங்க மேல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே உங்க மேல பொறாமப்படுகிற கூட்டம் எலும்பி நிக்குதா? பகைக்கிற கூட்டம் எலும்பி நிக்குதா? பயப்படாதீங்க. கர்த்தர் யோசேப்பை கூட கூட இருந்து யோசேப்பின் அதிகாரிகளுக்கு மத்தியில உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். யோசேப்பு 110 வயது வரைக்கும் உயிரோடு இருந்து இப்ராயும் பிறந்த 3 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் ஹல்லேலூயா ஆமென் யோசேப்பை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா நெடுநாளாய் வைத்திருந்தார். அது போல நீங்கள் பல தலைமுறைகளை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்துல நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்போது நடந்து வருகிற பிரகாரமாய் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று யோசேப்பு தன் சகோதரனிடத்துல சொன்னது போல உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ஹல்லேலூயா பட்ட பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், தண்ணீர்கள், தரித்திரம், தனிமைகள், அழுகைகள், பிசாசின் போராட்டங்கள், நோயின் போராட்டங்கள், சகலத்தையும் தீமையும் கர்த்தர் இந்த நாள்ல நன்மையாய் மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற சகல தீமையும் இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தீமையும் நம்மையால் மாற முடியாமல் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஹல்லேலூயா யாக்கோபு பத்தி சில வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். யாக்கோபு ஹல்லேலூயா சகலத்தையும் ஹல்லேலூயா தள்ளிவிட்டு சகலத்தையும் இழந்து ஹல்லேலூயா வெத்தையில விட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போற சூழ்நிலை. ஹல்லேலூயா. அவங்க அப்பா சகல ஆசீர்வாதம் உள்ளவன். ஆமென். யாக்கோபோட அப்பா சகல ஆஸ்தி அந்தஸ்து இருந்தும் முழுமையா யாக்கோபை அனுப்பிவிட்டார். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா தாயின் கருவில தோன்றதுக்கு முன்பாக யாக்கோபை முன்குறித்தவர். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன் யாக்கோபை வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியாய் பலனை கொடுத்து ரெண்டு பரிவாரம் கொடுத்தது போல இந்த வாழ்க்கையில ஹல்லேலூயா தனிமையா ஒருமையா அனுப்பிவிட்ட சூழ்நிலைகள் சகல ஆசீர்வாதங்கள் இழந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாள்ல இரட்டிப்பான நன்மையை கட்டளையிடும்படியா நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆமே. உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் வரும். ஏசாயா 61:7 வசனம் இரண்டாவது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தை நான் அனுப்புகிறேன். தத்துடைய ஆவியானவர் நீங்க எங்கெங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் அழுது அல்லேலூய புலம்பி வெக்கப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கட்டிப்பான நன்மையை தருவார். அல்லேலூயா. 32:10 ஆவியாகமுள்ள சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய சத்தியமும் ஆமேன் ரெண்டு பரிவாரங்களை யாக்கோபு கொடுத்துச்சு. அது போல கர்த்தருடைய ஆவியானவர் ரெண்டு பரிவாரங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமேன். ஆலேலூயா. கடைசியாக ஆலேலூயா, எலிசா தீர்க்கதரிசியை வைத்து உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை பற்றி பேச விரும்புகிறேன். எலிசா தீர்க்கதரிசி ஆலேலூயா எலியாவை பின்பற்றினது போல இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். ரலான அக்ராமால அக்ராமாலான ஷிக்ராபா லிக்ராபா வேல சந்துரிபியா கிரபால அக்ரபா ரிசக்லபா ரிக்ராபா ரலார ஷிக்ராபார கிருபியா மாம்சமான யாவர் மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கிறார், அநேகரை அபிஷேகிக்கிறார். ஓலாரா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஒரு தெய்வீக பிரசனம், அக்கினி, அபிஷேகம், வல்லமை, மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. தேவ ஆவியானவர் பிரசன்னமாய் இறங்குகிறார், மகிமையா இறங்குகிறார். ரீலான ஹந்தரபலா ரிகாபரல ஹந்தரபா. இதோட முடிந்துருமோ, இனி நான் எழும்புவேனோ என்று அலைந்து திரிகிற மகளே மகனே, கர்த்தருனை எழும்பி நிர்மந்து நிற்கப்படுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். ஆமென். நாலாவதாக கத்தர் ஹாலேலூயா ரீலானா ஷேக்ராபா தீன சீக்கிரமா இல்ல கிருபாதானமா. எலிசாவுக்கு எலியாவின் ரட்டிப்பான அபிஷேகம் கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கு ரட்டிப்பான அபிஷேகத்தை தரப்போகிறார். ரீலானா ஷாபாராபா லிக்ராபா வேலானா கிருபியா தலபா. எலிசா ஹாலேலூயா. எலிசா 12 ஏறுமாடுகளை ஏற்றி யாமில் ஏறு ஊற்றின ஒரு ஹாலேலூயா பலவீன பாண்டம் எலிசா. அவன் தீர்க்க தரிசியா இருந்தாலும் எலிசாவின் மேலே ஒரு பெரிய பலவீனம் உண்டு. அலேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் ஒழிக்கும் அலேலூயா அலேலூயா. பெரிய பலவீனம் எலிசாக்கு. ஆனாலும் எலிசா எலியாவை பின்பற்றி அலேலூயா கர்த்தருடைய சமூகத்துல நின்றது நிமித்தம், கர்த்தருக்காக ஊழிய செய்தது நிமித்தம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆமென். எலிசாவை அலேலூயா அநேகர் 50 தீர்க்க தரிசிகள் அலேலூயா வெறுப்பு ஏற்றி அலேலூயா எலியா தீர்க்க தரிசி போறாரு, உன் எஜமான் போறாரு, அவர் அக்குநீரத வந்து எடுத்துக்கொள்ள போகுது, நீ என்ன பண்ண போற என்று ஏளனமாய் பார்த்தார்கள். அலேலூயா. அப்படி ஏளனமாய் பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எலிசாவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அதே யோர்தானே அலேலூயா பிளந்து திரும்பி வர பண்ணினார். ஆமேன். அலேலூயா. நீங்க அலேலூயா பெத்தேலை கடப்பீங்க, யோர்தானை கடப்பீங்க, கில்கால கடப்பீங்க, அலேலூயா எரிகோவை கடப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாடுகளும் இன்று முடியட்டும், எல்லா துக்கங்களும் முடியட்டும், எல்லா பலவீனங்களும் முடியட்டும். கர்த்தர் ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தை தருவார். ஆமேன். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். லானக்ராபா நிக்ராபா தேலக்ராபா ஷிக்ராபா. ரெண்டு ராஜாக்கள் 2:9 எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் எலிசா? எனக்கு உன்னுடைய ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் என்று சொன்னது போல டபுள் போர்ஷன் பிளஸ்ஸிங் அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் காட் அல்லேலூயா எலிசா மேல இறங்கினார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்ட தேவ பிள்ளையே அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த நாள்ல இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஜாமன்லாமா? ராலா சீக்கிரமா அடுத்து 10 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி ஜாம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே 10 நிமிஷம் உங்களுக்கு ஆலையிலும் இருக்கிற இடங்கள்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு, நம் நடுவில அசைவாடுகிற ஆவியான ஒருவர் உண்டு. விக்ராமாலா கிராமாலான ஷிக்ராபா ரீலா ராம்தாரா. அடுத்த 10 நிமிஷம் அக்கினி மகமான நாவுகளாய் உங்க நாவு மாறும். அடுத்த 10 நிமிஷம் கத்தோடைய ஆவியானவர் உங்களை அனல் மூட்டி எழுப்புவார். அடுத்த 10 நிமிஷம் கத்தோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், கத்தோடைய வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள், கத்தோடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜாமனுங்க. ரீலா ராக்ராபா. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லார் மேலேயும் அக்கினி இறங்குவதாக. ரீலானா சங்கூராமா லக்ராபா ருக்ராபா ருபியாத லக்ராபா ரீதாலானா சிங்கராமா லக்ருபியா உக்ரமால ஹம் துருபியா, நோய்கள் இருந்து விடுதலை, சாபத்துல இருந்து விடுதலை. ஆலே லூயா விக்ராலாமா ஹம் தராக்லாமா ராதா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் விடுதலை. வீதாலா கிருபியா தலஹம் தரமா, ஏகபியா துலஹம் தனமா, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் அசைவோட கட்டளை கொடுக்கிறேன். கட்டுகள் உதயத்தில் நுகங்கள் முறியட்டும், பிசாசின் கிரியைகள் எரியட்டும், எல்லா நுகங்களும் ஆலே லூயா கர்த்தருவின் சேனைகள் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட போராடுகிற மரண பயங்கள் நீங்குவதாக, மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வலிக்கும் சுகமாக்குற வல்லமையை அனுப்புகிறேன். கேன்சர் கட்டிகள் கரைவதாக, எல்லா பலவீனங்கள் உடைவதாக, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வலிக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ தலக்ரபா எகோவா ராஃபா, கொல்கதாமலையில சிந்தின ரத்தத்தை ஒவ்வொரு மேல தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன். ஓராளான கிரபா மரண பயத்தோடு படுத்துக்கொண்டு அல்லேலூய பலவீனத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அனல் மூட்டி எழுப்பப்படுகிற அபிஷேகத்தை அனுப்புகிறேன். பயப்படாத மகளே, பயப்படாத. நீ ஹாலே லூயா கர்த்தருடைய சித்தத்தை முடித்துதான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டுதான் நீ உன்னுடைய நாட்களை முடிப்பாய். உன் நாட்கள் முடியும் வரை, உன் ஜீவன் புரியும் வரை கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் உன்னுடைய தேவன். மரணபரியந்து உன்னை நடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். பயப்படாத, பயப்படாத யாக்கோபே. இஸ்ரவேல நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நக்ராலா நஷிக்ராபா தீனாக்ராபா ஏக்ராலா சுக்ராபா தானமா, இந்த சத்தத்தை கேட்கிற ஊழிய செய்கிற பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேக தைலத்தை நான் ஊற்றுகிறேன். ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அசையோட நான் கட்டளை கொடுக்கிறேன். ஏறலா நான் கிருபியா தலஹந்தனமா, தயவு செய்து, தயவு செய்து இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. வாயை விரிவாய் தர, கர்த்தர் நிரப்பட்டும், நன்மையாய் நிரப்பட்டும். வாழ்க்கையில தோற்று போன சகல இடங்களிலும் ஒரு நன்மை வரும். நன்மையின் ஆண்டு இது, இது நன்மையின் ஆண்டு. வருஷத்தின் நடுவில் நம்மளை அவர் நினைவு கூறுகிறார். இது வருஷத்தின் நடுவில் நம்மை அவர் நினைவு கூறுகிறார். வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய கண் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. வருஷத்தின் நடுவில் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ராலா கிராமா லாதா ராபா ராபா, கை கால் வலிகள் நீங்கட்டும், இடுப்பு வலிகள் நீங்கட்டும், யூட்ரஸ்ல இருக்கிற எல்லா கர்ப்ப கட்டிகளும் உடையட்டும். ஆலே லூ, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பலவீன கட்டுகள் உடையட்டும். எந்த இடத்துல எந்த நோய் இருந்தாலும் இப்போது பிசாசின் கட்டுகளை உடைக்கிறேன். சகல பிணிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகமடைவதாக. ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா ஏக்கமா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ மகளே. நீ விசுவாசிக்கிறாய், நீ பெற்றுக்கோ, நீ விசுவாசிக்கிறா பெற்றுக்கோ. சுகத்தை பெற்றுக்கோள், கிருபையை பெற்றுக்கோள், மகிமையை பெற்றுக்கோள், வல்லமையை பெற்றுக்கோள், தரிசனங்களை பெற்றுக்கோ, வரங்களை பெற்றுக்கோள். நீ தரிசனம் காணுவாய், இனி தரிசனம் காணுவாய். ஊழிய செய்கிற மகளே, மகனே, நீ தரிசனம் காணுவாய். கர்த்தருடைய சத்தத்தை தீர்க்கமாய் கேட்பாய். பிரசன்னத்தினால நீ ஆலேலூய அணைத்துக் கொள்ளப்படுவாய். லீலா சக்ரபா லீலா சக்ரபா தலஹம் தரபியா, லீலா சக்ரபியா தலஹம் தரபியே, கிரபா தலஹம் தரபியா, நீக்ரபா துலஹம் தரபா, ஓராலா கிரபியா தலஹம் தரபா, சீக்கிரே லீலா ரஹம் தரபியா, நாவுகள் திறக்கப்படுவதாக, கட்டுகள் உடைவதாக, வாய் விரிவாய் திறக்கப்படுவதாக. என் தேவன், என் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாய் மாற்றுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் விடுதலை, எல்லா தேசங்களிலும் விடுதலை. எந்த தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ சகலத்து ஜனங்களுக்கும் விடுதலை, சகல ஜனங்களுக்கும் விடுதலை. ஆவியானவரே ஆசீர்வதிங்கப்பா, இந்த குடுகையில இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இதற்கென்று பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த சங்கமம் ஊழியத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் தேசங்களுக்கு பயன்படுத்துங்க, இன்னும் நாடுகளுக்கு பயன்படுத்துங்க. சகல நாட்களிலும் சகல தேசத்திலும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, கர்த்தருடைய நன்மையான ஈவுகள் இறங்குவதாக. உலகம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற நாட்களாய் மாற்றுங்கப்பா. இங்கு உலகம் முழுவதும் 148 ஹாலேலூயா ஹாலேலூயா கண்ட்ரீஸ்ல ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் ஹாலேலூயா தேசத்தில தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுங்க. இன்னும் இயேசுவே தேவன் என்று அறியாத ஜனங்கள் மத்தியில இந்த ஹாலே லூயா ஊழியத்தை இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. ரிகா ராதா லாபா ராமா தீனா கிராபா ஷாகா ரூதா லக்ராபா, ஹாலே லூயா ஹாலே லூயா. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹாலே லூயா. நன்றி நன்றி ஆவியானவரே, சுகம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், முகங்களை முறித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இருக்கிற இடங்கள்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆலேலூயா, இரட்டிப்பான நன்மையை தருவேன் சொன்னீங்களே ஸ்தோத்திரமாப்பா, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீங்களே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இரட்டிப்பான வரங்களை தருவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, தீமையை நன்மையாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஆவியானவரே, இந்த சத்தத்தை கேட்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆலேலூயா, நாங்கள் வேறு வேறு நாடுகளிலிருந்து கூடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த கத்தர் கொடுத்த மகத்தான கிரியைகளுக்காய் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலேலூயா, தடைகளை நீக்கி போடுகிற தலை கத்த நமக்கு உண்டாக கடந்து போனார் ஸ்தோத்திரம், வெண்கல கதவுகளை உடைத்தார் ஸ்தோத்திரம், இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் ஸ்தோத்திரம், இதோ அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஒளிபீடத்தில் உள்ள புதல்களை கட்டளையிட்டார் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலேலூயா, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் நம்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.

0: கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கமம் ஹல்லேலூயா வானொலிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா தேவ ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்க கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் எவ்ரிவன்.
1: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுத்தவர் சிஸ்டர் அருணா இந்தியா. நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்ற வாக்கு தத்துவத்தை இன்று எங்கள் மேல் தொணித்திருக்கிறார். யோபு, யோசேப்பு, யாக்கோப்பு போன்றவர்கள் எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் என்பதை வேதாம ரீதியில் எடுத்துரைத்து எங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தையை தந்திருக்கிறார். கனசுரன் தீக்கசன வார்த்தைகள் எல்லாம் அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தீக்கசன வார்த்தை தொட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிற காரணம், ஒரு தீக்க தரிசி வரும்பொழுது தீக்க தரிச வார்த்தை வரும்போது நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்குத்தான் வருகின்றது என்று உள்ளத்திலிருந்து விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள், சாட்சி கொடுப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றையினாலே அந்த செய்தி உருந்த சகோதரியை கத்தர் அவரது ஆசிரியத்து சபையிலையும் கிளச் சபையிலையும் சகோதரி நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளே இன்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது முடிவு ஜெபத்தில் எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்கப்போ

0: Is that you provided, Lord Jesus, through these networks, Lord, through the week and the weekends, Father. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. We'll never take it for granted, oh God. This is your work. This is the work of the Holy Spirit. This is the power and the praises, Lord. We, Lord Jesus, hopefully that belongs to you. We carefully give you, Lord Jesus, all honor and glory and praises accordingly. And Lord, because of that favor that is resting upon, Lord, that even at the nations of the world, 210 nations, 92 stations, Lord, gospel message to go through these stations that are joining hands, Lord. So we thank you for every one of them, that they will reap that very way in which you have blessed them, Lord, for doing this, Lord. So we thank you for that. In the name of Jesus alone, we pray. And Lord Jesus, at this time, Lord, we give, Lord, the rest of the churches that are joining, Lord Jesus, this moment, Lord, in worship, oh God, that you would show forth, Lord, in your mighty power and presence and glory, Lord, from the pulpit to the congregation, Lord. Nothing, Lord Jesus, moves until your spirit alone can give that power and authority to come with your presence, oh Lord. Even as the people worship you, Lord, you inhabit the praises of your people. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani Alangarame, for your closing prayer. Nangal ippozhudhu church-ku pova aayithum irukkom. Ippozhudhu nangal ellorum ondru sendru indriya naalile இந்த சங்கம் வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்து கலந்து கொண்டு துதித்து ஆராதித்த பிள்ளைகள் தேவ செய்து கொடுத்த சௌர அனைத்தையும் கத்தர் அபரிவிதமாக ஆசிரியப்பாராக. நாங்கள் இப்ப எல்லோரும் என் ஆத்மாவே சொல்லுவோமா? ஆத்மாவே சொல்லி முழுவி கொண்டு எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, என் ஆத்மாவே சொல்லுவோம்.
2: எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. தொலைபேசி 9176136372, 9092241734. ஃபார் ஃபர்தர் டீடைல் அண்ட் காண்டாக்ட் பிரதர் பால்மதி, நம்பர் 58/2, டைப் 2, HVF எஸ்டேட், ஆவடி, சென்னை 54. ஃபோன் நம்பர் 9176136372 அண்ட் 9092421734. சகோதரர் பால்மதி அவர்கள் வழங்கும் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் பாகம் 1.

அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 17 வசனம் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க படிக்க நமக்குள் காணப்படுகிற பாவ பழக்கங்கள், அவர் அறிவுரைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அவர் வார்த்தையினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கிறது, அவருடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. வேதத்தில் காணப்படுகிற அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். அவர் பொய்யுறையாத தேவன். அவரிடத்தில் பொய் வஞ்சகம் ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல உண்மை உள்ளவர்களாய் சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வாழ வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. சத்திய வார்த்தைகளை நாம் அறிய அறிய பாவக்கட்டுகள், பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். ஆகவே சத்திய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வில் இடம் கொடுத்து அவர் விரும்புகிற பரிசுத்தோடு வாழ்ந்து என்றென்றும் அவரோடு ஜீவிப்போம். ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சத்தியத்தை அறிந்து சத்திய வார்த்தையினாலே எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீரே சத்தியம் என்பதை அறிந்து உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ, உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். எங்களோடு நீர் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை
1: வார்த்தைகளின் வெளிச்சம் சங்கமா வானொலி நிலையத்திலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 5 ஜெர்மன் நாட்டில் செவ்வாய் 1:00 கேட்கலாம் என்பதை அறிய தருகிறோம். ஜோவான் 12:35 சொல்லுகிறது, இருள் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிடும் என்று அறியான். ஆவேன். தொடர்ந்து நிகழ்ச்சியிருக்கான சொல்லுவோம். இன்றைக்கு ஆரம்ப ஜபம் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. திபெத்தோடு பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரோண்டாரியோ. வேதத்தியானம் சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளே சிஸ்டர் கிரேஸ் தன்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் 2 பர்த்டே கொண்டாடுற முடியாது, வர முடியவில்லை. எனவே இன்றைய நாளை வேதத்தியானத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெவம் சிஸ்டர் டோடி. செய்திகளின் கண்ணோட்டம் பீட்டர் பாஸ்டர் விக்டர் போல்க் இந்தியா, பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிகுலர் ஸ்ரீலங்கா, பிரதர் மரியதாஸ் ஒன்டாரியோ. தொடர்ந்து இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானோடு கூட இருந்து வலியுறுத்த வருகிறார் சிஸ்டர் மேகலா வாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. அவரை அன்புடன் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்றைய நாளே எமது மண்ணிலிருந்து இந்த வார்த்தை

0: நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இது விழுந்து பிரதான காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் விசுவாசித்து ஜபித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நாங்கள் ஜபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையை மாலை வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பகலாயினும் இரவு ஆகினும் எந்த வேளையிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா கோணலான வழிகளையும் செபைப்படுத்தி எங்களை ஒருமனப்படுத்துகிறபடி நாளை உமக்கு நன்றி. நீர் ஒருவரே உன்னதமான தேவன். ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை ஆண்டவரே உம்மோடு நீர் இணைத்திருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் ஒரு அக்கியத்தையும் ஒரு மன நிம்மதியையும் கொடுத்து அவர்கள் வார்த்தை கூடாக வெளிச்சத்துக்கூடாக நடக்கும்படியான ஒரு ஆண்டவரே ஒரு தருணத்தை நீர் உண்டு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுக்கிற வார்த்தையானது ஆண்டவரே கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதியிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக, நீர் காத்து கொள்வீராக. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக நாங்கள் முதலாவதாக நாங்கள் அழைப்போம் ஜெபம் பாடல் குழு ஊடாக சிஸ்டர் கருணா அங்களை நடத்த போகிற. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். துதி ஆராதனைக்குள்ளாக நடத்துங்க ஜெபத்துக்குள்ளாக.
1: ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றியோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே, அல்பாவும் மேகா ஆதியும் அந்தவுமானவரே அப்பா, ஏகோவாரா அப்பாவா இருந்து சுகம் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மங்களை தூக்கி சுமக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலி கூடாக தங்களுடைய தாழ்ந்துதலை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தகப்பன். எல்லாரையும் நீர் உம்முடைய பாதையிலே வழி நடத்தி வருகிற தகப்பன் ஆயிருக்கிறீர்கத்தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு மேஸ்தோத்திருக்கிறோம். சோதரன் வெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா காரியங்களிலும் எந்த தடையும் வராதபடி இதுவரை காத்தது போல இனி வரும் காலங்களிலும் காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆலோசனை கத்தராயிருக்கிறீர். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வழிகளையும் நீர் திறந்து கொடுத்தவர் கத்தர். ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்திரங்களுக்கு, அம்மாருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீக்கி கத்தர் அவரை சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சௌரியும் மகளா வாசுக்கா ஜெபிக்கிறோம். இன்றைய நாளும் கத்தாவே நம்முடைய பணியை எடுத்து நடத்துகிற சௌரியே தேவ பலன் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அதிகாலை வேலையில கத்தருமக்காக தன்னுடைய காரியங்களை செய்ய வந்த சௌரியை தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது போல வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே. அப்பா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருந்து இந்த வார்த்தைகளை கர்த்தாவே, இந்த வசனங்களை உம்முடைய சத்தியத்தை எடுத்து சுமந்து வருகிற இந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாயிறங்கி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பெரும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்குறதுக்காக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே, அப்பா அவர்கள் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி கத்தர் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இது கடைசி காலம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே, எல்லாரையும் நீர் உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, சபைகளையும் சபை மக்களையும் பொறுப்படுங்க. பின்மாட்டத்தில் இருக்கிறவங்களையும் பொறுப்படுங்க. குந்தி குந்தி எழும்பாதபடி கேத்தாவே, உமக்காக வைராக்கியமாய் நின்று உண்மை சாட்சி பகர அவர்களை இந்த உலகத்துக்கு பாவமொழியாக நீட்டிருந்து கொண்டீர் என்றதை அவர்கள் எப்போதும் உணர்ந்து பயந்தவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அப்பா சாட்சிகளாய் நடத்துங்க ஆண்டவரே. இருதயத்தில் பேசுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்த வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரையும் கண்டித்து உணர்த்தி கத்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே அப்பா பேசுகிற வசனத்தினாலே அப்பா பாவிகளை மணந்திரும்ப அப்பா வழிநடத்தும்படியாய் நாங்களுக்கு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க, குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்தியத்தின்படி நடக்க அவர்களுடைய இருதயங்களில் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குடும்பங்களை வெக்கப்படுத்தாதபடி உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே அந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்களும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சேஷமா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மாயைகளுக்கு பின்னாக போகாதபடி எல்லா உம்முடைய சத்தியத்தை உணரும்படியாய் அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பெறனாகிய தகப்பன் நீர் அந்த பிள்ளைகளை நீர் சத்திய ஆவியினாலே கத்தாவை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆண்டவரே. அவர்களை நீர் கைவிட்டு விலகாதபடி இதுவரை பாதுகாத்து வந்தீங்க. ஆனாலும் மேசியாவுக்காக காத்திருக்கும் அந்த ஜனங்களும் வந்து போகாதபடி மேசியா நீர் வந்து விட்டீர் என்பதை உணரும்படியா அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதகப்பனே, உண்மை மறுதளிக்காதபடி உண்மை வைத்துக் கொள்ளும்படியாய் இந்த இருதயங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. மன்னித்தருளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே, நாங்கள் எல்லா தேசங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும், எருசலேமை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மக்களும் சத்தியத்தை அறியும்படியாய் அந்த செவிகளிலே கத்தாவே எல்லா காரியங்களிலும் இருந்து அவர்களை விலக்கி காத்து உம்முடைய சத்தியம் மட்டும் கேட்கும்படியாய் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அதை சொன்னங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னித்தருளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சிருஷ்டிகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் காண்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். தொடர்ந்து அந்த ஜனங்களை சத்தியத்திலே நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்நா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இலங்கை தேசத்துக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இருக்கிற வெப்ப கால நிலைகள் இருந்த அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெப்பத்தில் இருந்து அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கால நிலைகளை நீர் மாற்றி கொடுக்கிறவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் அறிவே சுவாமி. தகப்பனி, எங்களுடைய பாவங்களினாலே அப்பா வானம் தகப்பனி பூமி எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. வெண்கலமாக இரும்பாக மாறி போகிறது சுவாமி. தகப்பனி, எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீர் எங்களை ரட்சிக்க வந்தீர் என்பதை நினைவுற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எல்லாருடைய இதயங்களும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, சிறை கதவுக்குடாக உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த சிறை கதவுகளுக்குள்ளே அப்பா உம்முடைய விடுதலை நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு கூறப்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும், ரட்சிப்பை காணட்டும். அதுபோல போதை வஸ்துக்கு அடிமையாகிறவர்கள் விடுதலை ஆகட்டும். இந்த உலகத்தின் பொருள்கள் நாளே தங்களுடைய திரவியங்கள் என்னப்புற எல்லா மனுஷரும் வீண் என்பதை மாயை என்பதை அறிந்து தங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக கர்த்தாவே கடைசி நிமிதத்திலாகிலும் தடவியாகிலும் உண்மை கண்டுபிடிக்கும்படியாய் எல்லாருடைய இருதயங்களும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பிடுங்க. இந்த நாளிலும் கருவிகளோ ஒன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்ய எல்லாருக்கும் தேவ ஆவியினாலே கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் கிடைக்கும்படி அழைப்பு கொடுத்து எல்லாமே இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: place looks. Praise the Lord, sister.
1: Praise the Lord. Thank you, sister. ஆராதனைக்குடாக ஜபத்துக்குடாக வழிநடத்தினவங்களே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் இது பெரிதான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தருக்குள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடுத்ததாக துதி ஆராதனை தியானத்துக்குடாக எங்களை வழிநடத்த வருகிறார் மேகலாவா. கிரைஸ்த லார்ட் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் தியானத்துக்கூடாகவும் துதிக்கூடாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். நாங்கள் இதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பேன் என்று வாக்களித்த உன்னதமான தேவன் எங்கள் அருகில் இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தரிடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து அவர் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருப்போம். அவர் தாமே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவருடைய நாமமே இந்த பூமியில உயர்ந்த நாமம். அவரை போல ஒரு அருமையான அற்புதமான தேவன் யாரும் இல்லை. அவரையே நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதில்லை, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவதில்லை. அவர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லையே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி.

ஹாலேலூயா. நம்முடைய தேவன் மரணத்தை ஜெயித்த தேவன், எங்களை வாழ வைக்க வந்த தேவன், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாங்கள் தாவரமாய் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரு எங்கள் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே.

ஹலெலூயா ஹலெலூயா. இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்காக நாங்கள் வாசிப்போம் லூக்கா 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும். இதுல சகையுடைய சகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகையொன்று மனிதன் ஒருவராலும் மதிக்கப்படாதபடிக்கு ஒரு துன்மார்க்கமான மனிதனாயிருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். யாருமே அவனை விரும்பல, யாருமே அவனை பொருட்படுத்தல. ஏனென்னா அவன் ஒரு ஒரு பணக்காரனாக இருந்தாலும் யாராலேயுமே மதிக்கப்படாதபடி ஒரு பாவி என்ற ஒரு அடிப்படையில காணப்பட்டான். பாவி என்று எல்லோரும் அவனை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவனுடைய உள்ளான உள்ளத்தை கண்டவர் ஒரே ஒரு அவன் இயேசுவை பார்க்கும்படி கட்டாத்தி மரத்துல ஏறி இருந்த வேளையில இயேசு அந்த மரத்துக்கு கீழாக வந்து அவனை கண்டு சகேயுவே நீ இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னை விட்டு தங்க வேணும் என்று சொல்ற. இப்ப தங்க வேணும் என்று சொல்ற அளவுக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் கண்டுபிடித்தார். மனிதர்கள் எல்லாம் அவன் வெளித்தோட்டத்தை பார்த்து அவன் குள்ளனாயிருக்கிறான், அவன் ஒரு பாவியாயிருக்கிறான், வரி

0: பணத்தை இதா பறித்திருந்தான், அது நாலு தனியா நான் கொடுக்கிறேன்னு அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த இடத்துல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, அவனுடைய இயேசு எந்த வீட்டுக்குள்ள வாரோ அந்த வீட்டுல விடுதலை. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இயேசு வந்தவங்களுக்கு விடுதலை. நாங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் நாங்கள் இந்த இடத்துல விடுதலையோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு எங்களுடைய உள்ளத்துல வர்ற வேளையில ரட்சிப்போம். இது இந்த இதே காரியத்தை தான் சகைவு பெற்றுக்கொண்டார். சகையுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதல் வந்து இயேசு வந்த உடனே அவனுடைய மாறுதல் ஏற்பட்டது. அவருடைய உள்ளத்துல மாறுதல் ஏற்பட்டது. இயேசு வந்து நீ பாதியை ஆஸ்தியில பாதியை கொடு, உன் சொத்துல மற்றவர்களுக்கு கொடு என்று எதுவுமே சொல்லல. இயேசு இயேசு ஒரே ஒரு விஷயம், நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று. அவருடைய உள்ளத்தை பார்த்து அவர் அவனுக்காக மனம் இறங்கி அவனுக்காக அவர் அந்த இடத்துல வந்து நின்று அவனை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு வந்தால் எங்களுக்கு பெரிதான ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், சந்தோஷம். இந்த இயேசுவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அப்படி எங்கள் வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலை, சந்தோஷம், சமாதானம், நோயிலிருந்து விடுதலை, கட்டுக்கள் இருந்து விடுதலை, மன குழப்பத்திலிருந்து விடுதலை. இந்த இயேசுவை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பெரிதான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் ஏற்படும். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. ஆமேன், ஹாலேலூயா. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டது லூக்கா 19:1-19 வரைக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இந்த வசனத்தின் மூலம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல இந்த வசனத்துக்கூடாக செய்கிறபடினால் அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி. இந்த வேளையில அடுத்ததாக நாங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான ஒரு சந்தோஷம், சமாதானம், விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனையும் துதிக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புவோம், ஆசீர்வதிப்போம். அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையில வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மகிழா, நன்றாக ஜெபித்தீர்கள், ஆராதனையை கொண்டு வந்தீர்கள், அத்துடன் தேவ தியானத்தையும் நன்றாக செலுத்தினீர்கள், கற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். Thank you, Lord. Thank you, Master. Father, Lord, even at this time, Lord, even as Nithya Velicham, Lord, has been, Lord, emanating like the very, the light of the gospel, Lord, that you have chosen, Lord Jesus, to come out of Canadian soil, Lord, and emanating into the different soils, Lord, of the land and the seas, Lord, that is going across, Lord. And even as Sister Mela is hosting today from Colombo, Sri Lanka, from our very soil that we were born, Lord. So we thank you for that, Lord, even as this time, Father, that many are listening, many have been blessed, and many have been already, Lord Jesus, being blessed by the adoration and the thanksgiving and the praises that have been going on, that Sister Karuna has been already coming and joining, and Sister Dolly is waiting to pray, Lord, for the workers that are joining as well, Lord. And so we thank you for every one of them, Lord, that have participated, and also Brother Mahendran working alongside, Lord, as hosting this very segment, Lord, with Nithya Velicham this evening, Father. So we thank you, Lord Jesus, for all of that that is going on with Brother Leslie and Sister Rita, who are doing, Lord, all the background work, Lord, that it is needed so much, Lord Jesus, for the way, Lord, it goes forth, Lord, with the recordings, Lord Jesus, the production, Lord, and all the coordination of the programs, Lord, along with Brother Mahendran also, Lord, working alongside Father Nithya Velicham and Vartain Velicham today, Lord. Oh, Father, we thank you, Lord. We do not take this, Lord, light. We do not take this for granted, Lord, because this is nothing but your work, nothing but the work of the Holy Spirit, Lord. So we thank you, we magnify you, we glorify you, we give thanks to you, Lord. We lift your name up, Lord Jesus, where you said, where you will draw all men unto yourself. And that is the very criteria of this very ministry, Lord Jesus, that you had chosen, oh Lord, at the last days and the end times of the ministry, that to go forth, Lord, into the nations of the world. And we thank you for many that have joined us at this time, Father, for especially for the listeners, Lord, we bring

0: them before you, Lord. We lay them at thy feet and on thy altar, Lord. And many are come, Lord Jesus, with much of the blessing that are upon them, Lord, because of this ministry that is going forth, Lord, which much of the blessing that is, Lord, bringing, Lord Jesus, into the alignment of your word, alignment of the worship, alignment of all that is being said and done to glorify your name, and they receive that blessing accordingly, I pray. So we thank you, Lord. Father, we thank you, Lord, even as you have said, Lord, my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus, which we have said, Lord, from Philippians 4:19. And Lord, that is what you, Lord Jesus, have said, because you are a God who would never leave us nor forsake us. And you said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to come into that rest. Help them to know the one who has promised to give that rest to the Lord and Savior, our Lord and Savior, Jesus Christ alone. He's the way, the truth, and the life. Help them to see you, know you, find you, even as you are knocking the very hearts, Lord Jesus, oh Father. And they will open up their hearts and see you, Lord Jesus, in a way only you can reveal to them through the power of your Holy Spirit, Lord, to accept you as their Lord and their Savior, I pray. And even as they time, Father, meet their needs, Lord, physically, mentally, emotionally, however they might be, Lord, oh God. You are the one, you will not bypass them, Lord. The blood that was shed, Lord Jesus, you said, Lord, when I see the blood, I will pass over you. That is what it says, Lord, from the very Old Testament to the New Testament, Lord. Where the blood is, Lord, where the blood avails, Lord, nothing, Lord Jesus, can hinder it. Nothing, Lord Jesus, can come against it. Because that's the most powerful entity that you have, Lord, brought us, Lord Jesus, into this very world that we live in, Lord, that we can use the blood of our Savior, the Lord Jesus, that was shed on the cross of Calvary, and that is applied upon every single person that have joined us at this very moment, Lord. And we thank you, Lord, that protection that comes through your blood, and the protection, and not only that, Lord Jesus, the healing that you have brought forth, Lord, through the blood of Jesus Christ. So we apply the blood of Jesus upon every single person that lodges under this my voice as it goes forth, Lord. Oh, Father, we thank you for that love and mercy and grace that is working through the power of your Holy Spirit, Lord, at this very moment, Lord. So we thank you for that, Lord. We entrust, Lord Jesus, the rest of the segment into your hands, Lord, as the workers, Lord Jesus, the ministers of the gospel that are preparing their hearts and, Lord, their lips, Lord, be anointed, Lord, to go forth, Lord, and Lord, bless many, Lord, that are opening up their hearts, Lord, to receive it, Lord, even as they receive, Lord, you would bring forth much fruit in their lives, Lord. I pray in Jesus' name, amen and amen.
1: Thank you, sister. Thank you. தேவன் சுவாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்காக ஜெபித்திருக்கீங்க, ஊழியர்களுக்காக ஜெபித்திருக்கீங்க, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜெபித்த ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்துல கேட்கப்படுகிறபடினாலே கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்தவங்க நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக. காட் பிளஸ் யூ சிஸ்டர். அடுத்த நாங்கள் அழைப்போம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக, வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்காக, இந்த வானொலியை நடத்துபவருக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் தயவுடன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம்.
2: நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட சமூகத்துல வந்து கலிக்குறுவதை விட இந்த உலகத்துல எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்பா. உங்களோட பிரசன்னத்துக்குள்ள நாங்க வந்து நிற்பதற்கு தந்த இந்த மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் காலை மாலை நேரம் பார்க்காமைக்கு வந்து உங்களோட திருக்கரத்துல ஆண்டவரை நீங்க தாங்கி நடத்தி கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல அழைத்து வந்து ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா, யோபான் 10:27-28 வசனம் கூறுறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆமீனப்பா. நீங்க அழைத்த அழைப்பின் மகா பெரிதான அந்த அழைப்பின் படியாண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கரத்துல உங்களோட புசம் ஆஃப் யோர் ஹேண்ட் உங்களோட திரு கரத்துல தாங்கி நடத்தி வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவருமே உங்களோட உள்ளம் கையில இருந்து பறுத்து கொள்ள முடியாதுப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேப்பா. ஊழியமானது இலவசமாக கொடுத்த அந்த ஊழியமானது நாங்க ஆண்டவரே தேவ பயத்தோடு நடப்பதற்கு, தேவ வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை புடமிட்டு ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் உங்களோட கரத்தின் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரும் உங்களுக்கென்று மகிழ்ந்து களி கொடுவதற்கு, உங்களுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே அழைத்த ஒவ்வொருதரையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஒவ்வொருதரையும் பரிசுத்தமாக்கி உங்களோட வார்த்தையின்படி உங்களோட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நடுங்கி பயமுள்ளவராக உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடுவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான ஒரு நீங்க அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அந்த அழைப்பின்படி ஒரு ஜொப்ப ஆவியும் அபிஷேகத்தையும் கொடுத்து அதிகமாக அவர்களை உங்களுக்கேற்றவர்களாக நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல கொண்டு நிறுத்தி வச்சிருக்க ஒவ்வொருதையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மைந்தனையாக்காணி வருகிறேன் பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரிட்டாக்காண்டி ஜபிக்கிறனப்பா. அவர்களப்பா பெரிதான ஒரு நோக்கத்தோடு நீங்க அழைத்தீங்க அப்பா. அந்த நோக்கத்தின் அப்பா பாதையில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோக்கத்தின்படி அழைத்தவர்கள் ஆண்டவரே உங்களோட கிருபை போதாது ஆண்டவரே. உங்களோட கிருபையின் மூலமாக இன்னும் அதிகமாக அவர்களை முடிசூட்டி உங்களோட ரத்த கோட்டைகள் இங்க அழைப்பின் படி அவர்களை அதிகமாக உங்களோட இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க, ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நானே உயிர்த்தெழுந்தனும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறான் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறிய வாக்குத்தத்தின்படி யாவரும் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவரே அவர்களை பிழைக்க வைக்கிற உங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறியோர் பாட்டு பாடுறேன்.

0: அமேனப்பா, நீங்க மற்றும் ஒவ்வொருத்த வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களை மட்டுமே நாங்கள் இன்னும் இறுகி பிடித்து கொள்வதற்கு தந்த உங்களுடைய இலவசமான இந்த இந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராக எங்களை அதிகமாக உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேவன் தாமே உங்களை வழி நடத்தி கொண்டு போனபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கீங்க, பாரப்பட்டு ஜெபித்திருக்கீங்க. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் கூட இந்த வார்த்தை அநேக காரியங்களை செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு பாட்டு பாடுனீங்க, இயேசு போதுமே போதுமே. உண்மையா, உலகத்துல இயேசு இருந்தால்தான் எல்லாமே. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், என்ன படித்திருந்தாலும், பண்டிதரா இருந்தாலும், இயேசு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் பெரிதான வெளிச்சம் வருகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பவும் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். வார்த்தை கூடாக நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் வார்த்தையானது பெரிய காரியம் செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன, வார்த்தை இல்லாமல் இயேசு இல்லை, இயேசு இல்லாமல் வார்த்தை இல்லை என்று. வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வந்திருக்கிறோம். சங்கம வானொலியில வார்த்தையை கொடுக்கும்படியாக பாஸ்டர் விக்டர் பாலை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் வந்து வார்த்தையை கொடுப்பார்.
2: வார்த்தைக்கு திரும்புவோம். நீதிமொழிகள் 28, நீதிமொழிகள் 28 வசனம் 4 வாசிக்க கற்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். மறுபடி வாசிப்போம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வேதம். சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம். செபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம். வெளியேறப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. சபை கூடி வருதலை ஆசீர்வதிக்கிறீர் மக்கள், நன்றி. வந்திருக்கிற ஜனங்களுக்காக நன்றி. கர்த்தாவுடைய கர்த்தருடைய வேத புத்தகத்துக்காக நன்றி. கர்த்தாவின் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம். இவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். மனுஷன் 64 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பாண்டு எழுதியிருக்கிறேன். தமது வார்த்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறீர். தமது வார்த்தை அனுப்பி எங்களை சுத்தமாக்கிறீர். உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் என்ற தலைப்பிலே நாம் ஒரு 10 காரியத்தை பார்க்க போறோம். கர்த்தருடைய வேதம், இந்த முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டு தரப்பினர் இருக்கார், ரெண்டு தேவன் இருக்கிறாரு. ஒன்னு பரலோக பிதாவாய் இயேசு, இன்னொன்னு சனங்களை மோசம் பார்க்கிற பிசாசு. உலகத்துல ரெண்டு சக்தி இருக்குது, ஒன்னு தேவ சக்தி, இன்னும் பிசாசின் சக்தி. அப்ப இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம், கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளாதவர்களும் கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிறவர்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த வாசித்த வசனம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். இதுல ரெண்டு பகுதியை பார்த்தா, கை கொள்ளாதவர்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், வேதத்தை நேசிக்காதவர்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்கள், பாவிகளை புகழ்வார்கள், அக்கிரமத்தை புகழ்வார்கள், அநியாயத்தை புகழ்வார்கள், அரசியல்வாதிகளை புகழ்வார்கள். அதான் துன்மார்க்கம். என்னத்தை புகழ்வார்கள்? கை கொள்ளாதவர்கள் புகழ்வார்கள். அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. சங்கீதம் ஒண்ணுல அவர் என்ன சொல்றாரு, அதை சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் இருந்தன்னு சொல்றார். பரியாசக்காரத்துல உட்காரக்கூடாது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை கூடாது, துன்மார்க்கனை புகழக்கூடாது, பாவம் செய்யறவனை புகழக்கூடாது, அவனோடு சேரக்கூடாது, அவனோட ஐக்கியப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டாவது ஆள் என்ன பண்றான், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் அவர்களோடு போராடுகிறார்கள். இல்ல சத்தியம்தான் உண்மை, இயேசுதான் உண்மை, அவர் பாவத்தை மன்னிக்கிறவரு, இந்த சத்தியம் நம்மளை நல்வழிப்படுத்தும் சொல்லி போராடுகிறவர், அவன் தான் போராடுகிறவர். அப்ப வேத பிரமாணத்துக்காக போராடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சங்கீத முதலாம் அதிகாரம் 2-3 வசனத்தின்படி வாழ்வார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் மேற்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராத இருக்க மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி கத்தன அழகியா, துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவான், துன்மார்க்கனை புகழுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறவனும் சாவான், துன்மார்க்கத்தில வாழுகிறவன் அவன் அழிந்து போகும். ஆனால் வேத பிரமாணத்துக்காக சத்தியத்தில நிலைத்திருக்கிறவன், சத்தியத்தின்படி வாழுகிறவன், சத்தியத்துக்காக போராடுகிறவன் அவன் நிலைத்து நிற்பான், தீர்க்காய்ச்சிய பிறகு பண்ணுவார், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு போராட்டமா இருக்கலாம், இன்றைக்கு கசப்பா இருக்கலாம், இன்னைக்கு வைராக்கியமா இருக்கலாம், இன்னைக்கு வறுமையா இருக்கலாம், ஆனால் அதன் நடுவுல சத்தியத்துக்காக நிற்கிறவன், சத்தியத்துக்காக சாட்சியாய் வாழும் போது உங்களையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அப்ப நாம வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி நடக்க பிரயாசப்படணும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசுறது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சத்தியத்தின்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுதான் பவுல் வந்து 1 Corinthians 9 சொல்றாரு, மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆளணும் அப்படின்றார். கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு, மத்தவங்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாத விடுக்கி என் சரீரத்தை ஒடுக்கி ஆள வேண்டும்ன்றாங்க. அல்லையா, இன்னைக்கு ஊழியக்காரன் தன் சரீரத்தை ஒடுக்குறானா, கிடையாது. இஷ்டத்துக்கு திண்டு குண்டு குண்டு ஆன குட்டிகளாட்டா இருக்கான் சில ஊழியக்காரன் எல்லாம், ஒழுத்து போய் அவன் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், அவன் எப்படி சாட்சியா வாழ முடியும், முடியாது. இப்ப இந்த வாரத்துல ஒரு ஆளு சேலத்துல இருந்து என்னை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு போன் பண்றாரு, உன் உடம்பை எப்படி குறைச்சிங்கன்னு கேட்கிறாரு. ஒண்ணும் இல்லையா, 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை 6 வேளையா சாப்பிடுறேன், நடைப்பயிற்சி கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, சிம்மு கிடையாது, என்ன சும்மா தேவையில்லாத பாஸ்டிங் கிடையாது, ஓட்டம் கிடையாது, நடை கிடையாது, வாக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் வாக்கிங் பண்ற நேரத்துல 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேவனை துதிக்கிறது, செபிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது பெஸ்ட். கரங்களை தட்டி கத்திரப்படுத்துறாங்க, அதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன். அல்ல இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், பிற எப்படியா குறைச்ச, 3 வேளை சாப்பிடுற சாப்பாடை கரெக்டா சாப்பிடுறேன், பத்தி கிடக்கல, 3 வேளை சாப்பிடுற சாப்பிட கரெக்டா சாப்பிடுறேன், அதை 6 வேளையா சாப்பிடுறேன், 3-6 வெட்டி 6 வேளை சாப்பிடுறேன், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறேன், தண்ணி நல்லா குடிக்கிறேன். அல்ல இல்லையா, இதுதான் அதனுடைய ரகசியம். இன்னொருத்தர் கேட்டார் மதுரையில நடந்து போகும்போது, என்ன ஆளு ரொம்ப வத்திட்டீங்க, எது சுகம் இல்லையா, இப்ப உடம்பு குறைச்ச என்ன சொல்றேன், என்ன சொல்றாங்க, சுகராண்டு கேட்கிறான், என்ன சுகர் முத்தி போச்சான்னு கேட்கிறான், எனக்கு சுகரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அல்ல இல்லையா, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கு உடம்ப கர்த்தர் உடம்ப குறைச்சு, நான் குறைச்சிட்டேன்னு சொல்ல, கர்த்தர் என் உடம்ப குறைச்சிட்டார் அவருடைய மகிமைக்கான்னு சொன்ன, கரங்களை கட்டி கர்த்தர் போடுவேன். அல்ல இல்லையா, துண்டு ஆறாதீங்க, ஆபத்து உடம்ப கர்த்தர் மேல எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அதன் மேல கர்த்தர் தங்குற ஆலயம் உங்க சரீரத்தின் மேல கவனம் செலுத்துங்க. தொண்டையில கத்தி வையி, கண்டதை திங்காத, கலர் கலரா சாப்பிட்டா நீ கலர் கலரா மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும். அல்ல இல்லையா, எச்சரிக்கிறேன், இந்த ஆடியோவில் இந்த செய்தியை கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், நீ கலர் கலரா சாப்பிட்ட நூடுல்ஸ், நூடுல்ஸ்ல எத்தனை வகை, புரட்டாவில 13 வகை எழுதி போட்டிருக்கானியா, அந்த புரட்டா, இந்த புரட்டா, இந்த புரட்டா, நூல் புரட்டா, செட்டு புரட்டா, இலை புரட்டா, கொத்து புரட்டா, வறுவல் புரட்டா, முட்டை புரட்டா சொல்லி புரட்டாவில 13 வகை வச்சிருக்கிறான். நூல் டிஸ்ல ஒரு எலட்ட வச்சிருக்கிறான். எல்லாமே மாய்மலம், எல்லாமே அசுத்தமான ஆயுள்கள். இப்ப பல விதமான ஆயுள்களை பாருங்க, பாட்டுல ஊத்தி வைங்க உறைஞ்சி போகுது, நல்லா கவனிங்க. சட்டியை சூடாக்கிட்டு அந்த அந்த எண்ணெயை அதுல ஊத்தினா தெளிவா வந்துருது. அதுலதான் சமைக்கிறான், அதுலதான் வடை சுடுறான், அதெல்லாம் பிரியாணி பண்றான். அந்த அதை சாப்பிட்டா உள்ள போய் அந்த எண்ணெய் ஊற கொழுப்பு மாதிரி உறைஞ்சி வரும் கட்டியா, அதான் கொழுப்பு கட்டி. கவனிக்கிறீங்களா? கண்ட எண்ணெயை வாங்கி சாப்பிடாத, நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடு, கடல் எண்ணெயை வாங்கி சாப்பிடு, சுத்தமான எண்ணெயை வாங்கி சாப்பிடு. அல்லலியா கவனம், ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனம், உடம்ப குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, வேதத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். நீதிபதிகள் 28:7 என்ன சொல்லுகிறது? 7, வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன். போசன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துவான், தன் தாயை அவமானப்படுத்துவான். நீ கண்டதெல்லாம் திண்டு நோய் வந்து கிடந்தேன்னு சொன்னா உன் தகப்பனுக்கு அவமானம், உன் தாய்க்கு அவமானம். என்ன புள்ள பத்து வச்சிருக்காடு பாரு, எனக்கு திண்டுச்சோ, ஆனா குட்டியாட்டா பருத்து இருக்கு அப்படின்வான். என்ன தாய் தாப்ப, நீ உன் தொண்டையில என்ன கத்திய வையே. ஆமா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன், ஞானம் உள்ளவன். போசன பிரியனாய்க்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகப்பனை தாயை அவமானப்படுத்துவான். என்னையா புள்ள பத்து வச்சிருக்க, ஆன குட்டியாட்டா நடந்து போறத பாரு, ஆன குட்டின்னு பேர் வச்சிருவான். ஆமா, அவன் திரும்பும் போதெல்லாம் ஆன குஞ்சி மாதிரியே இருக்கும். ஆமா, பிரசரணம் பண்ணும் போது சில ஊழியக்காரன பாருங்க, ஆன மாதிரியே இருப்பான் குறிப்பிட்டு முன்னால. அவன் திரும்பும் போது மைக்க பிடிக்கும் போல ஆன துமிச்சங்கையை தூக்கிட்டு இப்படி திரும்புறது மாதிரியே இருக்கும். ஆன குண்டி, ஆன குண்டி பாஸ்தர்கள் இன்னைக்கு நிறைய பெருகிருக்கான். கண்டதை திங்கிறது, உடல் எடுத்து திங்கிறது, கறி எடுத்து திங்கிறது, வருத்தம் திங்கிறது, இஷ்டத்துக்கு திங்கிறது. அல்ல இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத யாரா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வேதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்ல இல்லையா? வேதத்தை நேசிக்கிறவன், வேதத்தை பிரமாணம், வேத பிரமாணத்துல பிரியமா இருக்கிறவன் விவேகம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். விவேகம் எனத்தை சாப்பிடணும், எனத்தை சாப்பிடக்கூடாது, எதை விடணும், எதை விடக்கூடாது. கற்றுக்கொள்ளுகிறவன், வேத வசனத்தின்படி கற்றுக்கொள்ளுகிறவன். அல்ல இல்லையா? இதெல்லாம் உடனே கத்துக்கிற முடியாது. அப்ப நீ இந்த 10 வருஷம் என்ன, நீ இந்த 20 வருஷம் கிடையாது. முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படவன் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற காலங்களில் சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, சத்தியத்துக்கு கீழ்படியும் போது பல மடங்காய் கர்த்தரவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்கும். சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்ல இல்லையா? வேதையை ஞானம் உள்ளவனாக்குறது. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நீ வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உன் சரீரத்துல மாற்ற வரும், உன் வாயில மாற்ற வரும், உன் பேச்சுல மாற்ற வரும், உன் சிந்தையில மாற்ற வரும், இருதயத்துல மாற்ற வரும், உன் ஆவியாத்மா சரீரத்துல மாற்ற வரும். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்கி உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல அந்த மாதிரி இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும். அப்படி பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை பண்ணுவார். நாலாவது காரியம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள், பாக்கியவான்கள். 119 சங்கீதத்தோடு, சங்கீதம் 119 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119 சீக்கிரம் எடுப்போம். 119:1 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க பிரயாசப்படும் போது அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், நீதிமன்களாக இருப்பார்கள், உத்தமர்களாக இருப்பார்கள். பழைய பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதும். சரீரத்தை மறுரூபப்படுத்துவார், கண்களை மறுரூபப்படுத்துவார், இருதயத்தை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. வேதத்துல யார் பாவம் செய்யல? ஆபிரகாம் பாவம் செஞ்சாரு, மோசை பாவம் செஞ்சாரு, ஊழியத்துக்கு வந்த பிறகு, விசுவாசியான பிறகு, எல்லாரும் தாவீது பாவம் செஞ்சான், எல்லாருமே பாவம் செஞ்சாரு, தீர்க்கதரிசிகள் பாவம் செஞ்சாங்க, எல்லாருமே பாவம் செஞ்சாங்க. அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமையே செய்யறேன், அது காரணம் என்ன, எனக்குள்ள இருக்கிற பாவம்ன்றாரு. ஆனா ரோமர் ஏழுல, ஆனா ரோமர் எட்டுல பரிசுத்தாவில் அதிகமாய் நிரம்பி அந்நிய பாஷை பேசும்போது, வேதத்தை அதிகமா நேசிக்கும் போது, அதிகமாய் கீழ்ப்படியும் போது, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம் அப்படின்றாரு. அப்ப மாம்ச சிந்தைய ஆவியினால ஒழிக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் முடியுமா, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க, பரிசுத்தாவியானவர் சேர்ந்து வாழுங்க. நீங்க பரிசுத்தாவில நிறைஞ்சி அந்நிய பாஷையில பேசலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை சீர்படாது, உங்க ஐஸ்வர்யத்தை பெற முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, விடுதலையை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. அல்லேலூயா. ஆவியினாலே நுகங்கள் முறிக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு. அல்லேலூயா. சகல சத்தியத்துகள் நடத்துகிற ஆவியானவர், சகலத்தை குறித்து போதிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷையில பேசணும், நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படாது, குற்றப்படக்கூடாது. சார் மன்னிச்சு கழுத, அவ்வளவுதான் வயசு, அவ்வளவுதானா, மன்னிச்சு விட்டுட்டு தேவனோட ஆவியில நிரப்பி அவரை துதிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் நம்மளுக்கு தீர்க்காய்ச்ச பொருக பண்ணுவார், நம்மளை உயர்த்துவார். ஆமா ஆமா, ரொம்ப மகிமைப்படுத்துவார். யாரையும் ஆளுகை செய்யக்கூடாது. ஆளுகை செஞ்சா கடைசியில் ரொம்ப சீக்கிரட் ஆகி போவோம், குடும்பத்துல, வாழ்க்கையில, ஊழியத்துல. அப்படித்தான் நிறைய ஊழியக்காரன் பாருங்க. ஆமா, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை, போராட்டம். நமக்கு தெரியல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்மளை விட மோசமா இருக்கான். நான் சொல்லுவேன், என்ன விட மோசமா இருக்கிற ஊழியக்காரர்கள் 1000 பேர் உண்டு, என்ன விட கஷ்டப்படுற ஊழியக்காரர் 1000 பேர் உண்டு, என்ன விட என்ன மாதிரி பிள்ளை இல்லாத ஊழியக்காரர் 100,000 பேர் உண்டு. தெரியுது, தெரியும், எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அரவையர் கஞ்சி குடிச்சாலும் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் மேம்படுத்துங்க. காவையர் கஞ்சி குடிச்சாலும் நல்லா வச்சிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லாட்டாலும் சமாதானமா வச்சிருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காத, இயேசுவை பாரு. இப்ப வாசித்த சங்கீதம் 27 என்ன சொல்றாரு, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே, நான் உம்முடைய முகத்தையே தேடுகிறேன் தாவீது சொல்றான். ஆண்டவரே, நான் உங்க முகத்தை பார்க்க விரும்புகிறேன், அவனை பார்க்கறேன், இவனை பார்க்கறேன், கேட்டுட்டுங்கய்யா. நல்லா எவன்கிட்ட உதவி கேட்கறத நிறுத்தி 6 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. எவன்கிட்ட உதவி கேட்கறது கிடையாது, உதவி கூட என் உதவி கேட்டா இயேசு என்ன ஊழியத்தை கலத்தது நீதானே, என்னை கொண்டு வந்தது நீதானே, எனக்கு உதவி செய்யு, இல்லைன்னா வேலைக்கு போடு. இதுதான் என் ஜபம். ஏசிக்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, எனக்கு உதவி செய்யறியா இல்லையா, நீதானே ஊழியத்தை கலந்துட்டு வந்த, பிறகு என்ன பிச்சை எடுக்க விடுற, எந்த ஊழிய கரண்ட் எதுக்கு என்ன போய் கேட்க விடுற, எந்த ஸ்தாபனத்திலும் போய் என்ன நிக்க வைக்கிற, எவன்ட்டையும் கையில நிக்க வைக்கிற, எவனுக்கு முன்னா கீழ்படி வைக்கிற, என்னை அழைச்சது ஏசு, எனக்காக மறிச்சது நீயே, என்னை அழைச்சது நீயே, எனக்காக ரத்தம் சித்தது நீயே, எனக்காக தரித்திரப்பட்டது நீயே, எனக்காக உயிர் தெழுந்தது நீயே, எனக்காக புதாமிடத்துல இப்பொழுது பரிந்து பேசி கொண்டு இருக்கிற, எனக்கு எந்த எவன்ட்டையும் எனக்கு குச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புற, குச்சை எடுக்க அனுமதிக்கிற, எவன்ட்டையும் போக மாட்டேன், எவன்ட்டையும் கேட்க மாட்டேன், என்னை அழைச்சது உண்மையானால் தேவைய நீதான் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வேலைக்கு போதும், ஊழியத்தை செய்ய மாட்டேன். இதுதான் சபம். என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். செத்து போன 28 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில் ஸ்மித் ஊழியக்காரருடைய சபம் தான். ஆண்டவரே, நான் எவன்ட்டையும் போய் கேட்க மாட்டேன், என் உதவிக்காக, என் ஷூக்காக, என் டவுசருக்காக, என் சர்ட்டுக்காக, என் சாப்பாட்டுக்காக, என் குடும்பத்துக்காக எவன்ட்டையும் போய் நான் கேட்க மாட்டேன், என் உதவியை நீதான் செய்யணும். செய்யலைன்னு சொன்னா நான் மறுபடியும் அந்த ஃபிட்டிங், கார் ஃபிட்டிங் வேலைக்கு போயிருந்தேன், பைப்பு லைன் வேலைக்கு போயிருந்தேன். அதான் அவர தொழில். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, செத்து போனவனை 28 பேரை எழுப்பினாரு, கடைசி வரைக்கும் போச்சாரு. 96 வயசு வரைக்கும் அறுவை சிகிச்சை என்று சுகத்தோடு பலத்தோடு மறித்தார். அல்லேலூயா. தேவன் வந்து உயிரோடு இருக்கிறார், ஏசு உயிரோடு இருக்கிறார். கீழ்ப்படிகள் மட்டும்தாங்க நம்ம வேலை, ரெண்டே வேலை தான், ஒண்ணு கீழ்ப்படியணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும். நீ போய் கஷ்டப்பட்டு வேற செஞ்சு உழைச்சு எவனை ஏமாத்தி பொய்க்கணை கேட்கி பொய்ச்சாச்சு சொல்லி சம்பாரிச்சு சாப்பிட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, தெரிஞ்ச நண்பர்கள், நம்ம ஒரு செபக்குறிப்பு சொன்னோம்டா, அந்த செபக்குறிப்ப வெளியே சொல்லாத ஒரு நண்பர், ஒரு ஊழியக்காரர் இருந்தா அவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க, ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க, முடிஞ்சா எனக்காக உதவிங்க. பண்டமெண்ட்லாம் சொல்லாதீங்க, ஊரெல்லாம் பீத்தி உன்னையும் கடத்து, உன் குடும்பத்தை கடத்து, உன் ஊழியத்தையும் கடத்து போடுவான், உன் சாட்சியை கடத்து போடுவான். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் எனக்கு கத்துக் கொடுக்கிறாரு. என் தேவைக்காக ஒரு சிலர்கிட்ட சொல்ல இப்படி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிதான் சொல்லுவேன். 5வது காரியம், கர்த்தருடைய வேதம் கண்களை திறக்கும். சங்கீதம் 119:18 கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கர்த்தருடைய வேதம் நம்முடைய கண்களை திறக்கும். செபிக்கணும் எப்படி செபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி உம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாரலும். சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் சொன்னா எவனுக்குமே நம்ம அடிமை கிடையாது. சொல்லுங்க, நான் சத்தியத்தை அறிந்து கொண்டால் ஒருபோதும் எவனுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, ஸ்தாபனத்துக்கு அடிமை கிடையாது, மனுஷனுக்கு அதிக அடிமை கிடையாது, அதிகாரத்துக்கு அடிமை கிடையாது, நான் இயேசுவுக்கு மட்டுமே அடிமை. சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் ஒருவனுக்கும் அடிமை இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்ல இல்லையா, அப்படி ஜெபம் பண்ணணும். கர்த்தாவினுடைய வேதத்தை அறிந்து கொள்ளணும், இந்த வேதத்தை கேட்கணும். நான் இப்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு கிருபை தரும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க எனக்கு கிருபை அளிக்கிறது. எனக்கு என்ன பணம் கேட்கறது இல்ல, இப்ப எல்லாம் ஜெபத்துல பணம் கேட்கறது இல்ல, இடம் கிடைக்கிறது இடம் கேட்கறது இல்ல, கட்டடம் கேட்கறது இல்ல, எதுவுமே கேட்கறது இல்ல. என் பிள்ளைகளை ஆசீர்வதி கூட நான் ஜெபம் பண்றது இல்ல. காரணம் என்ன, உடைய வேதத்தை அறிந்து கொள்ள செய்யுங்க, உடைய வேதத்தின்படி வாழ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா வேதத்தை அறிஞ்சு கொண்டு வேதத்தின்படி வாழ்ந்துட்டா நமக்கு இடம் கிடைச்சிரும், கட்டடம் கிடைச்சிரும், பணம் கிடைச்சிரும், நகை கிடைச்சிரும், ஆட்கள் கிடைச்சிருவாங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, மனைவி நல்லா இருக்கும். இதுதான் ரகசியம். வேற எனக்கு அதை தாரு இதை தாரு நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் 10 பைசா கர்த்தர் உங்களுக்கு தரமாட்டார், எவனுக்கும் தரமாட்டார். இப்படி ஜெபம் பண்ண தெரியாம தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரன் பிளாட் படத்துல அறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போன சோறு கிடைக்குமா, அவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்குமா, இவன்கிட்ட போனா 100 ரூபா கிடைக்கும், அலையில் இருக்காருன்னு சத்தியம் இல்ல. அதனால ஆசீர்வாதம் இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சத்தியத்தை இரவும் போல வாசிங்க. பசிய சாப்பாடு இல்லையா, சத்தியத்தை வாசி. மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் பிழைப்பான் பிழைப்பான். அல்லேலூயா, அதான் ரகசியம். சின்ன பைய கைதட்டான், பெரிய ஆளுக கைதட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன பைய கைதட்டான் ஜபையில, அவனுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல, சின்ன பிள்ளைகளுக்கு புரியுது, கைதட்டாங்க அவருக்கு சின்ன ஒண்ணு. அல்ல இல்லையா. அடுத்து 6வது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் பொய் வழியை வெறுக்க செய்யும். பொய் வழியை வெறுக்க செய்யும். 119 செஞ்சு தரத்துக் கொள்ளலாம். 119 மறுபடியும் எடுத்து வச்சுக்கணும். பொய் பேசுவோம், பொய் கணக்கு எழுதுவோம், பொய் சாட்சி எழுதுவோம், பொய் அறிக்கைகளை எழுதுவோம், பொய் ரிப்போர்ட் எல்லாம் எழுதுவோம். ஆனா கர்த்தர் வெறுக்க செய்யும். அதுக்கு நான் ஜெபம் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யறது உங்க சித்தம் என தடுத்து நிறுத்தும், இந்த இடத்துல அந்த வெளியேற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரச்சாகணும். 119 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 28:29 வாசிப்போம். 28:29 சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லையா, சஞ்சலங்கள் தவிப்பெல்லாம் மறைஞ்சு போகும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை தியானிக்க தியானிக்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படிய. அல்லையா, தயவு செய்து போன் அதிகமா பேசாதீங்க. நான் பொதுப்படையா சொல்றேன், ஓன் அதிகமா பேசினவங்க வேதத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுவாங்க. பிசாசு துன்மார்க்க ஆதி அவங்களை வெளியே கொண்டு போய் உங்களை சின்ன உண்ணமாக்கி உங்களை வெறுமையாக்கி என் மனுஷனும் கை விட்டான், இந்த இயேசுவும் சரியில்லைன்னு சொல்ல வச்சிருவான் பிசாசு. இந்த இயேசுவும் சரியில்லை, ஏன்னா இயேசு சரியில்லை. சத்தியத்தை அறியாம இயேசு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சவன் இயேசு சரியில்லைன்னு சொல்ல மாட்டான். கரங்களை தட்டி கத்தரங்க போட்டுருவான். அல்ல இல்லையா, வேதம் கர்த்தருடைய வேதம் பொய் வழிகளை வெறுக்க செய்யும். பொய் வச்சுற பிதாவுக்கு ஐக்கியமா இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொல்லப்படும். பொய்யை வெறுக்கிறதுக்கான வழி சத்தியத்தை. ஆண்டவர் பொய் பேசாம இருக்க உதவி செய்யும். செவம் பண்ண செவம் செவம் பண்ண முடியாது, செவம் பண்றேன் தோத்து போவேன். ஆனா வேதத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது பொய்யின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், தரித்திரத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடிப்போம், கடன்கார ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், பாவத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போவோம், இச்சையின் ஆவி நம்மளை விட்டு போவோம். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு, வார்த்தைக்குள்ள புதஞ்சு கிடக்கு. இந்த இரவும் பகலும் இரவும் பகலும் தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கண்களை பரிசுத்தமாக்குவார், நாவ பரிசுத்தமாக்குவார், இருதயத்தை பரிசுத்தமாக்குவார். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும், பயங்கரமான போராட்டம் நடக்கும். அதான் நீதிமொழிகள் 8:4. வேத பிரமாணத்தை வெறுக்கிறவர்களோ அவர்களை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை நேசிக்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். வசனத்தை கேட்டாச்சு, ஆண்டவரே நான் 10 வருஷம் ஆச்சு, வேஸ்டா போச்சு, 20 வருஷம் வேஸ்டா போச்சு, 25 வருஷம் வேஸ்டா போச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், அதனாலதான் வருமானம் இல்ல, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல, இப்ப இப்படி வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன், நான் உண்மையா வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், நீதியா வாழ விரும்புகிறேன், பொய் வேசமா வாழ விரும்புன்னு சொல்லி நம்ம அப்படி செதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் குடும்பத்துல சுத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பயங்கரமான எதிர்ப்பு எழும்பு பாருங்க. அல்லேலூயா. சத்தியத்தின்படியிலடா வாழ போறான், இது சத்தியத்தின்படி மாறிட்டா எல்லாரையும் மாத்திருவானே, இவன் பணக்காரன் ஆயிட்டா எல்லாருக்கும் உதவி செஞ்சு தன் பக்கம் இழுத்துருவானே, ஏசுவின் பக்கம் இழுத்துறேன். புரிஞ்சு எங்க, இதுதான் ரகசியம். பரிசுத்தத்துக்காக ஜோம் பண்ணுங்க, நீதிக்காக ஜோம் பண்ணுங்க, உண்மைக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த மாதிரி சத்தியம் வரும்போது என் பொய் பேச்சை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க, தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லுங்க. போராட்டம் வரும், பொறுமையா இருக்க, போராட்டம் வரும், பொறுமையா இருக்க. யாரு கடிச்சு குதறது மாதிரி சண்டை போடுறது மாதிரி பிசாசு இறங்குவேன் பாருங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க, ஆண்டவரை ஜெபிக்கிறவங்க, தசமம் கொடுக்கறவங்க, காணிக்கையா கொடுக்கறவங்க, சாட்சியா வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை ஊற்றுவான் பிசாசு. எப்ப நான் சத்தியத்தின்படி வாழ போறேன், 100க்கு 100 சத்தியத்தை பேச போறேன்னு அர்ப்பணிச்சு பாருங்க, மரண போராட்டமே நடக்கும். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கு வர, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ண புறம் வரைக்கிறோம். அப்ப போராட்டத்தை பார்த்து பயந்து, சரி 10:1-11 அந்த ஊழியக்கார மாதிரி நம்மள இருந்து போயிருவோம், இந்த விசுவாசி மாதிரி நம்மள இருந்து போயிருவான். கடைசி வரைக்கும் அந்த வேலை வேர்வை தரித்திரம் கடன் வியாதி உபத்திரமா இதுக்கு இயேசுநாதத்தை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எந்த தயவு செய்து எந்த ஊழியக்காரன் தொடர வைக்காதீங்க, எந்த ஊழியக்காரன் ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி பேசுற ஊழியக்காரன் நீங்க ஐக்கிய வைக்காதீங்க. பரலோகத்தை பத்தி கடைசியா தான் பேசணும், முதல்ல எனத்தை பத்தி பேசணும், பூலோகத்தை பத்தி பேசணும். பூலோகத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையாரு, தாழ்மையாரு, அன்பாரு, பணக்காரனாரு, ஐஸ்வர்யம் உனக்கு, செல்வ செழிப்பாரு, நல்ல வீட்டை கட்டு, நல்ல கார் வாங்கு, நல்ல நிலத்தை வாங்கு, உன் பிள்ளைகளை உயர்த்து, உன் பிள்ளைகளை நல்லா படி. இந்த ஆசீர்வாதத்தை முதல் சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரனோட நீங்க ஐக்கியப்படுங்க. அதுக்கு பிறகு மறிக்கிறவன் தான் சாட்சியா பரலோகத்துக்கு போக முடியும். இவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை பத்தி பேசுறான், அப்ப உடனே சாக சொல்றான், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானசரன் எடுத்தோடனே இன்னைக்கே சா, இன்னைக்கே பரலோகத்துக்கு போயிடு. அல்லேலூயா. பரலோகத்துல இந்த கஷ்டம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, இங்கதான் பாடு கஷ்டம். அப்ப உடனே சாகிறதுக்கா ஞானத்தினானோ, உடனே சாகிறதுக்கா பரிசுத்தாவியானவரு, உடனே சாகிறதுக்கா அந்நியபாச, உடனே சாகிறதுக்கா ஆராதனை, அப்படியாப்பட்ட ஊழியக்காரனை தூக்கி விளச்சி விடுங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் சாங்க வைக்காதீங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஐக்கியத்தில் இருக்காதீங்க, அப்படியாப்பட்ட ஸ்தாபனத்தில் இருக்காத, வெளியேறு. கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார், கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உலகத்தை பத்தி பேசணும், நல்வாழ்வை பத்தி பேசணும், ஆரோக்கியத்தை பத்தி பேசணும், சுகத்தை பத்தி பேசணும், செழிப்பை பத்தி பேசணும், ஐஸ்வர்யத்தை பத்தி பேசணும். இப்படி எல்லாம் வாழ்ந்தா, நீ நல்லா வாழ்ந்தா நீ பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லணும். அதான் சார். அல்லேலூயா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இருக்கிறத பூரம் கொண்டு வா, இருக்கிறத பூரம் கொடு, இப்ப செத்தா அங்க போயிருவோம். இப்ப இப்ப எதுக்கு இப்ப சாகிறதுக்கு நீ ஞானத்தை எடுக்கிற, நீ ஞானத்தினா எடுக்காமே சாகலாம்ல. இப்ப சாகிறதுக்கு நீ எதுக்கடா ஏசுகிட்ட வர, நீ அப்படியே சாக வேண்டியதான். நீ வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா, 120 வயசு வரைக்கும் நல்ல தீர்க்காய்ச்சோடு வாழணுண்டா ஏசிக்கிட்ட வா, பணக்காரனா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, ஆரோக்கியமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, சுகமா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல செல்வ செழிப்பா வாழணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல வீட்டை கட்டி குடியிருக்கணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல பிள்ளை பட்டு பழி பெருகணுமா ஏசிக்கிட்ட வா, நல்ல தீர்க்காய் சோடு வாழணுமா ஏசிக்கிட்ட வா. இந்த எண்ணம் இல்லாதவே ஏசிக்கிட்ட வராத துன்மார்க்கனோட எழுந்து செத்து மடி. அல்லேலூயா. அப்படி வாழ முடியலடா, இயேசுவை விட்டு துன்மார்க்கனோடு போராடக்கூடாது. இயேசுக்காக போராடுங்க, இயேசுவின் வார்த்தைக்காக போராடுங்க. உங்களையும் உங்க பிள்ளைகளையும் சந்ததி சந்தையா கர்த்தர் 2, 3, 4 தலைமுறை மட்டும் விசாரித்து 1000 தலைமுறையை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. கடைசியாக கர்த்தருடைய வேதம் உணர்வை தரும், உணர்வை தரும், உள்ளத்தை தரும். 119 சங்கீதம் 34. 34 வசனம் வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைகொள்ளுவேன். வேத வசனம் உள்ள போகும்போது பாவத்தை சுற்றி காண்பிக்கும், இருதயத்திலிருந்து சீவ ஊற்று உருப்படும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். ஆமா, பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், வசனத்துல நிரம்பினவன், அந்நிய பாஷையில பேசுறவன், உண்மையானவனா இருந்தா, மனஸ்தாபப்படணும்னா, ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உடனே மன்னிப்பு காப்பான். கடவுள்கிட்ட மன்னிப்பு காப்பான், மனிதர்கிட்டையும் மன்னிப்பு காப்பான். சின்ன பொய் பேசினாலும் மன்னிப்பு காப்பான். உணர்வடவான், பலனடைவான், எழும்பி நிற்பான், சோர்ந்து போக மாட்டான், விழுந்து போக மாட்டான், இயேசுவை கேவலப்படுத்த மாட்டான். ஆனா நீ பாருங்க, அந்நிய பாஷை பேசுறான், வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை போதிக்கிறான், எல்லாமே பொய் தான். எப்ப பார்த்தாலும் பொய். அவனுடைய குறிக்கோள் பணம் மட்டுமே அவனுடைய குறிக்கோள். இப்படியாப்பட்ட கூட்டத்தை விட்டு கண்டிப்பா விலகி இருக்க. அல்லேலூயா. உணர்வடையும் போது ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை ஒண்ணு சேருங்க, எங்களை வாழ வைங்க, நாங்க எல்லாரும் வாழ விரும்புறோம் சொல்லி நீங்க அப்படிங்க. சில பேரு வேத பிரமாணத்துல நீ அதுல போய் அனத்தை கண்டுட்ட, அதுல போய் அனத்தை உயர்த்திட்டு சொல்லி துன்மார்க்கர்கள், சொந்தக்காரங்கள், அந்நியர்கள், சுற்றுல இருக்கிற பேசுங்கன்னா, அவங்களை விட்டு கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, அவங்க பிற ரசிக்கப்படுவாங்க உங்க வளர்ச்சியை பார்த்து. அல்லேலூயா. இது ரொம்ப ரகசியமான ஒரு காரியம். கடைசியாக ஏழாவது காரியம், கர்த்துடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். வசனத்தை கேட்கும் போது நடுக்கம் உண்டாகும். ஐயோ, இப்படியாப்பட்ட தண்டனை இருக்கா, இப்படியாப்பட்ட பெரிய காரியம் இருக்கா. இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறவன் மட்டுமில்ல, தண்டிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், பாவிகள் மேலே சினம் கொள்ளுகிற தேவன் இயேசு. அவர் செழிப்பு மட்டும் கொடுக்கிறவர் இல்ல. அல்லேலூயா. 119 சங்கீதத்துல 51 அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலக. பரியாசம் எதை பரியாசம் பண்ணாலும் சரி, நான் உன் வேதத்தை விட்டு விலக மாட்டேன்ற சங்கீதக்காரன். 53 உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நடுக்கம், இப்படி விலகி போறாங்களே, இப்படி கேவலமா பேசுறாங்களேன்னு சொல்லி. 55 கர்த்தாவே, இரா காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைகொள. இரா காலம் நடிச்சாமத்துல வேதத்தை திறந்து வச்சு வாசிக்கிற நடிச்சாமோ நடிச்சாம இன்னைக்கு பாரு, ஊழியக்காரனும் விசுவாசிகள் நடிச்சாமத்து வரைக்கும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறான், சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கிறான், வேதத்தை நோண்டிட்டு இருக்கிறான். மயிரா அவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உணர்வை தாரும், உணர்வடையும் போது மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், பலனடைவார்கள். அடுத்து 8 கர்த்துடைய வேதத்தை கை கொள்ளும் போது நடுக்கம் உண்டாகும். ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி 66:2 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 9 எந்த சூழ்நிலையிலும் வேதத்தை மறக்க கூடாது. 119:6 நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசு என் கூட இருக்கிறாரு, உடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, நான் விழுந்து போக மாட்டேன், அவர் என்னை தூக்குவார், என்னை நிறுத்துவார், என்னை உயர்த்துவார் சொல்லி தைரியமாய் முன்னேறிட்டே இருக்கணும். சோர்ந்து வச்சு சில நாள் நல்லா இருக்கும்போது வேத வாசிக்கிறது, நல்லா இருக்கும்போது பாடுறது, நல்லா இருக்கும்போது ஆராதனைக்கு போறது, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா வேத வாசிக்கிறது நிக்கிறது, செபத்தை நிக்கிறது, உபவாசம் பண்ணி நிறுத்துறது, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு பொருத்தமானது கிடையாது. கடைசியாக 10 கர்த்தருடைய வேதம் மகிழ்ச்சியை தரும். 119:70 அவர்கள் இருதயம் 119:92 93 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. எந்த வேலையிலும் நம்ம துன்பமான நேரத்துல நம்மளை மரணத்துக்கு தப்பி வைக்கிறது, பாதுகாக்கிறது, தூக்குறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. வேத பிரமாணங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிறீர் அதற்காக நன்றி. எங்கள் மேல் அன்பா இருக்கிறீர் உமக்கு நன்றி. எங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிற உமக்கு நன்றி. தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்கிறது நன்மையா இருக்கிறது ஆண்டவரே, கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மக்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயங்களின் தேவன் நமக்கு நன்றி. உடைய வேதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரோட, வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி. எங்கள் குறைகளை எடுத்து போடுங்க, குற்றங்களை எடுத்து போடுங்க, கசப்பு வைராக்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. பகை உணர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். உடைய கர்த்தருடைய பந்தி எங்களை ஆசீர்வதித்து, உடைய ரத்தத்தினாங்களை கழுவி சுத்திகரித்து, ஆண்டவன் சரீரத்தை பிசிக்கும் போது அவங்க ரத்தத்துல பானம் பண்ணும்போது எங்களை தீர்க்காய்ச்சிய பண்ணுகிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், விடுதலையை கொடுக்கிறீர், உயர்வை கொடுக்கிறீர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, வாழையடி வாழையாக வாழ்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்கிறீர். இந்த வேதத்தின் பிரமாணங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த வேதத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவினர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்தாவுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவினர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்பல் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக கர்த்தருடைய பந்திக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்.
1: ஹல்லேலூயா. நாங்க ஒரு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதத்தை குறித்து பாஸ்டர் அழகாக வெளிப்படுத்தி இருந்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜை நாங்கள் அழைப்போம். வந்து தேவனுடைய வார்த்தையை சங்கம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு கூடாக இந்த இடத்துல கொண்டு வருவார். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் சாமுவேல் ராஜை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி
3: லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க
4: பாஸ்டர். நல்லது சங்கமும் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். யோவேல் புஸ்தகம் 2 அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். யோவேல் 2:17-18. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு போடாதீர். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்றார் என்பார்களாக. 18 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இன்றைய நாளிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து 2 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்துட்டு, பிறகு நாம் அந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆழமாய் இந்த வசனங்களை கவனிப்போம். குறிப்பாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கவனிங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம் மீது அவர் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை தூக்கி எடுக்கிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை உயர்த்துகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. நம்மை திருத பண்ணுகிறதுல அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. இந்த உலகத்துல நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறதுல தேவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. தேவன் உங்களை கட்டாட்சிப்பார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக உங்களை நிறுத்துகிறதுல தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சத்தியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அவருடைய ஜனங்களும் அவர் மேல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் நம்மை கவி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. நமக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எழும்பும் பொழுது நாமும் அவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். வேதாகமத்தை ஆதி ஆமதொடக்கம் வெளிப்படுத்தல் வரை திறந்த மனதோடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்றால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவர்களுடைய பெயர் பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சாட்சிகளை தேவன் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீங்க வாசிக்க முடியுமோ எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட ஜனத்துக்குள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில அநேக காரியங்கள் இதுல சொல்ல முடியும், ஆனால் மிக வேகமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து தந்து, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற மனுஷர்கள் ஒரு நான்கு பேரை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். வேதத்தில் நாம வாசிப்போம், வைராக்கியம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிக வேகமாக ஒரு சில காரியங்களை நாம கவனிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்துல வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறதுல முதலாவது சொல்லப்படுகிற வைராக்கியம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு எழுதின நிருபம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுவதுமாய் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌலிக சம்பந்தமான ஜென்ம சுபாவத்துக்குரிய பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்கே ஒரு வைராக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், கசப்பான ஒரு வைராக்கியம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்துல நாம் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் அறிய வேண்டும். கசப்பான ஒரு வைராக்கியம் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. அந்த யாக்கோபு அதை பற்றி தான் அங்கு நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது இன்னொரு வைராக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம், கலாத்தியர் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான், அதை நான் உங்களுக்கு இருக்கும் பொழுதை மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல், நல்ல விஷயங்களும் இருக்கிறது, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். மூன்றாவதாக இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தல நடபடிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்துல பிறந்து அந்த நகரத்திலே கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீயையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். பாரம்பரியமான ஒரு வைராக்கியம் அல்லவா. நீங்க நாலாவது இன்னொரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், யோவானுக்கு நிருபம் இரண்டாவது சுவிசேஷம் ரோமன் யோவான் 2:17 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 4 வகையான வைராக்கியத்தை குறித்து நாம் வேதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்து தருகிறேன். நிறைய சொல்ல முடியும், ஒரு 4 குறிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பான வைராக்கியம் இருக்கிறது, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற விஷயம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது, அதே நேரத்துல கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல வருகிற காரியம் என்றால், 4வது சொன்ன காரியம் கர்த்தருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம வாசிப்போம் ஒரு வசனத்துல, இப்படி வாசிக்கிறோம் சங்கீத புத்தகம் 69வது அதிகாரம். சங்கீத புத்தகம் 69வது அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் அங்க வாசிக்கிறோம். இந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்க, நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமா? தாவீது இப்படி சொல்லுகிறார், இந்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பட்சித்தது என்றால் என்ன? நீங்க நல்லா கவனிங்க, வேதாகமத்துல பலிபீடங்களுக்கு மேல பலிகளை வைத்து அவர்கள் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிற பொழுது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது என்று சொல்லி நாம வேதத்துல வாசிக்கிறோம். எலியா கூட ஒரு பெரிய

சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி வைராக்கியமானது அக்னியை போல தாவி பரவ வேண்டிய ஒன்றாயிருக்கிறது, அக்னியை போல கவ்வி பிடிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. இதுல நான் எதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. வீடு என்று அவர் அன்றைக்கு எழுத்தின்படியே சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலயத்தை பற்றி பேசுகிறார். யோவான் 2:17 ஆண்டவர் ஒரு பெரிய சுத்திகரிப்பை அந்த ஆலயத்தில ஏற்படுத்தும் பொழுது அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், இதோ வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் இவரை பட்சித்தது. எழுத்தின்படியே அன்றைக்கு அவர்களுக்கு ஆலயம் அவருடைய வீடாக கருதப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பக்தி வைராக்கியத்தை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாய் சொல்ல வேண்டும். பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். நீங்க 1 Corinthians 3:17 வரும் பொழுது நீங்களே அந்த ஆலயம், இன்றைக்கு நடமாடுகிற ஆலயம், அங்கும் இங்கும் எழுந்து வேலைகளை செய்து ஆண் வீடுகளில இருந்து இப்படி எல்லா இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஒரு ஆலயம், உயிருள்ள ஒரு ஆலயம். அன்னைக்கு அவர்கள் ஒரு கல்லினால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து பேசியிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஆலயத்தை சத்துரு தனக்கு இஷ்டமானபடி அவன் அங்கும் மீண்டும் ஜனங்களை அலக்கழித்துக் கொண்டு, ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு, ஜனங்களை சூறையாடி கொண்டு திரிகிற பொழுது, இதை பார்க்கும் பொழுது உங்களையும் என்னையும் இந்த பக்தி வைராக்கியமானது ஒரு அக்னியை போல கவ்வி பிடிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்களா? ஆண்டவர் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களா? ஆண்டவருடைய ஜனங்கள் எல்லா இடங்களிலும் கஷ்டப்படுகிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள், அவமானத்தை அனுபவிக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படியாய் கொண்டு போகப்படுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பக்தி வைராக்கியம் வர வேண்டும். எப்படி அந்த பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு காட்டு தீயை போல பற்றி எரிகிற ஒரு வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டும். ஒரு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை உயர்த்துகிறதுக்கு வைராக்கியம் கொள்வாரானால், தேவன் உங்களை மீட்டு ரட்சிப்பதற்கு வைராக்கியம் கொள்வாரானால், நீங்களும் நானும் ஒரு போல வீட்டை குறித்த, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில நம்மை கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்கள் எவ்வளவோ பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல என்னென்னவோ காரியங்களுக்கெல்லாம் பக்தியாய் வைராக்கியம் பாராட்டி தெரிகிறார்கள். அது அல்ல இன்றைக்கு நமக்கு தேவன். இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன, என் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு மனுஷன் எழும்பி தன்னுடைய ஊழிய பாதையில, தன்னுடைய ஜெப வாழ்க்கையில, தன்னுடைய ஆராதனை காரியங்கள்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஜீவியத்துல பக்தி வைராக்கியம் பாராட்ட மாட்டார்களா அப்படின்னு தேவனுடைய கண்கள் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டே இருக்கிறது. இந்த கோணத்துல நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவை அதுதான், மாமிசத்துக்கு மேல, பாரம்பரியத்துக்கு மேல பக்தி வைராக்கியம் பாராட்டின நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி தேவனுக்காக நீங்களும் நானும் எழும்பி தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உங்களையும் என்னையும் கவ்வி பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. இன்னொரு இடத்துல நான் இப்படி வாசிக்கிறேன், வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இந்த வைராக்கியம் இருந்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிகள் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 18:18 அப்போஸ்தல நடவடிகள் 17:17 பாருங்க, 17:17 இப்படி வாசிக்கிறோம், 17:16, 17 இப்படி வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 17:16-17 அத்தனை பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே
வைராக்கியம் கொண்டு. நல்லாக்கவே நீங்க இன்றைக்கு தேவை இதுதான். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் விக்கிரகங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு விக்கிரகங்களுக்கு பின்னால் அலைந்து திரிகிறதை பார்க்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம்

முக்கியம். அவன் அத்தனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறான், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்கு பார்த்தாலும் விக்கிரக கோயில்கள், விக்கிரக சனங்கள். இப்படி அவர்கள் சாத்தானுக்கு பின்னால அட்டிமைப்பட்டு கிடக்கிறது. அவனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் எழுப்பினது. ஐயோ, இந்த ஜனங்கள் அடிமையா இருளிலே வாழ்கிறார்களே, இந்த ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களே, மெய்யான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு காரியங்களில் ஈடுபடுகிறார்களே, இவர்களுக்கு எப்படியாகிலும் அந்த உயிருள்ள தேவனத்தை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அந்த காட்டு தீயை போல அவனை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. வசனத்தை பாருங்க, கீழ் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வகையான வைராக்கியம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வானாம். வசனம் சொல்லுகிறது 17வது வசனம் சொல்லுகிறது, 17:17, ஜெப ஆலயத்திலும் யூதரோடும் அந்த பகுதியில் இருந்த மக்களோடும் சந்த வெளியிலும் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி புதித்த பொழுது அவர்களுக்குள்ளே போய் பாருங்க, அவர்களுடைய அந்த தெய்வங்களை குறித்து அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அது பேய், பிசாஸ், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். யூதருக்குள்ள கடந்து போகிறான், ஜெப ஆலயத்துக்குள்ள கடந்து போகிறான், பக்தி உள்ள மனுஷர்களுக்கு மத்தியில கடந்து போகிறான், சந்தை வெளிகளுக்குள்ள கடந்து போகிறான். ஒரு பக்தி வைராக்கியம் ஒரு மனுஷனை கவ்வி புட்டிக்கும் பொழுது அவனால சும்மா இருக்க முடியாது. அது என்ன செய்யும் என்றால், தன்னால இயன்ற அளவு மற்ற மனுஷர்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை காண்பித்துக் கொடுக்க, ஜீவனுள்ள தேவனை சொல்லிக் கொடுக்க அவனை ஊந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும், நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். இவ்வகையான பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்துல தேடிக் கொண்டிருக்கிறார். நாம் எவைகள் மேல வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலை நோக்கி பாருங்கள், பவுல் மேல இருந்த அந்த அபிஷேகம், பவுல் மேல இருந்த அந்த ஆத்தும பாரம், பவுல் மேல இருந்ததான அந்த வைராக்கியம் பிற ஜாதிகளுக்குள்ள, ஜனங்களுக்குள்ள, ஜூதர்களுக்குள்ள அவனை இழுத்து கொண்டு போனது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தேடுகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் யாருக்காகிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல முயற்சி எடுக்கிறோமா? யாருக்காவது சொல்லுவதற்கு புறப்பட்டு போகிறோமா? எங்கேயாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் உற்சாகமும் காணப்படும் படுகிறோமா? வேறன் சொல்லுகிறது, அவன் எல்லா இடங்களுக்குள்ளும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே 18வது அதிகாரத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது, 18வது அதிகாரம் 5வது வசனத்தை கவனித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்து என்று யூதருக்கு சுஸ்தாந்தப்படுத்தினான் என்று நாம வாசிக்கிறோம். இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, பவுலை அந்த அந்த சீலாவையும் தீமோத்தேயுவையும் பார்த்த போது பவுலுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் வர ஆரம்பித்தது. வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய வைராக்கியம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த பவுல் அந்த சீலாவையும் தீமோத்தேயுவையும் பார்த்த பொழுது அவர்களுக்குள்ள வந்த வைராக்கியத்தை பாருங்க, இவர்களைப் போல நாமும் கர்த்தருக்கு நிக்க வேண்டும். என்ன காரியம் செய்தார்கள் அவர்கள்? நல்ல கவனிங்க, 17வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், 17வது அதிகாரத்துல 11வது 12வது வசனங்கள் இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் நட்புலசாலிகளாய் இருந்தார்கள். 12வது வசனம், அதனால் அவர்கள் அநேகம் பேர் கனம் பொருந்திய இறைக்கரிலும் அநேக ஸ்திரீகள் புருஷனும் விசுவாசித்தார்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, பெரியாவிலும் தேவ வசனம் பரவினா அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார். பவுல் அந்த இடத்துல இருந்து பாருங்க, 14வது வசனம், உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய்
போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமத்தையும் அங்கே தங்கியிருந்தார்கள். இந்த இடத்துல என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், பவுல் வழியாக தெசலோனிக்க பட்டணத்திலும் சரி, கிரேக்க பட்டணத்திலும் சரி, அந்த எல்லா இடங்களிலும் அந்த ஆண்டவுட வார்த்தை சொல்லப்பட்டது. ஜனங்கள் நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள், வசனங்களை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல ஒரு பெரிய எதிர்ப்பும் பவுலுக்கு இருந்தது. ஒரு கூட்டத்தார் பவுல் போகிற இடங்கள் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறதும், பவுல் போகிற இடங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதும், பவுலை எப்படியாவதும் கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட இன்னொரு பக்கம் ஜனங்கள் அவனை தேடிக்கொண்டே வருகிறார்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் பவுல் அந்த இடத்துல இருந்து சமுத்திர வழியாய் அனுப்பப்படுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தீமத்தையும் இந்த சீலாவும் செய்த வேலை என்னவென்றால், பவுல் இன்னும் நமக்கு தேவை, பவுல் போன்றவர்கள் இன்னும் தேசத்துக்கு தேவை, பட்டணங்களுக்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. ஆகவே இந்த பவுல் உயிர் வாழ வேண்டும், இந்த பவுல் இந்த இடத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலும் இந்த தீமத்தையும் சீலாவும் பவுலை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கொல்லப்படுவோம் என்று அறிந்தும் ஆண்டவருக்காக நின்றவர்கள், பவுல் கொல்லப்பட வேண்டிய இடத்துல தாங்கள் செத்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்துக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள், ஜீவனை கொடுத்தவர்கள், வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்றவர்கள். இப்ப நல்ல கவனிங்க, 18:5 நான் அதை தான் வாசிக்கிறோம். மறுபடியும் பவுல் அந்த ரெண்டு பேரை பார்க்கும் பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய வைராக்கியம், அவர்களை பார்த்த பொழுது அவன் ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்து, வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும், வாழ்ந்தால் இவர்களைப் போல நாம் ஊழிய செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மனுஷர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலை கவ்வி பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ நல்ல மனுஷர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு ரெனால்ட் போங்கே போன்ற மனுஷர்கள் நீங்க பார்க்கும் பொழுது, பிலிகிரம் போன்ற மனுஷர்களை நீங்க பார்க்கும் பொழுது, உங்க கண்கள் முன்னதாக வாழ்கிற நல்ல தேவ மனுஷர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வைராக்கியம் வர வேண்டும். ஐயோ, இவர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும், இவர்களைப் போல கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், இவர்களுக்காக புறப்பட்டு போக வேண்டும், இவர்களைப் போல சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவர் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியம் நம்முடைய இருதயத்தை கவ்வி பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்ல விஷயங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், நல்ல ஆவிக்குரிய காரியங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம், மாம்சத்துக்குரிய காரியங்கள்ல, பேய்த்தனத்துக்குரிய காரியங்கள்ல, மனுஷ கட்டுப்பாடுகளுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் மேல நாம் வைராக்கியம் கொள்வோம். இன்னொரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்கிறோம், வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 11:1 இப்படி வாசிக்கிறோம். அங்கு ஒரு வைராக்கியத்தை குறித்து பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். வசனத்தை பாருங்க, 11:1 வேதம் சொல்லுகிறது 11:1 இப்படி வாசிக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லுகிறது 11:2 2 கொரிந்தியர் புத்தகம் 11:2.

0: 11 அதிகாரம் 2 கொரிந்தியர் 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்க, ஒரு பெரிய பாரம் இருந்தது, ஒரு பெரிய தாபம் இருந்தது. திருச்சபையை எப்படி ஆகிலும் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆனாலும் அதே நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய பயமும் இருந்தது. என்ன அந்த பயம் என்றால், கொள்ளாத சாத்தான் அவர்களை வஞ்சித்து விடுவானோ, ஏமாற்றி விடுவானோ, திசை கெட்டு போக செய்து விடுவானோ, கெடுத்து விடுவானோ, அவர்களை வேறு திசைக்கு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்ற ஒரு பெரிய பயமும் அவரை கவி பிடித்தது. வசனம் சொல்லுகிறது 3 வசனம் பாருங்க, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை விலகும்படி கெடுக்கப்பட்டு விடுமோ என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜன கூட்டம் எழும்பும் பொழுது இன்னொரு காரியம், ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு வருகிற நீங்க பார்க்க முடியும். உபதேசம் போன்ற காரியங்கள் இன்றைக்கு மனுஷருடைய ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தை அப்படியே தனி விடக்கூடிய அளவுக்கு நெருப்பை போல பற்றி எரிகிற வைராக்கியம். ஆரம்ப நாட்களில உங்களுக்கும் எனக்கும் இருந்த இந்த வைராக்கியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, அதுபோல கொஞ்சம் பின்னிட்டு நோக்கி பாருங்க. ஜெபிக்கிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், பரிசுத்தத்துல வைராக்கியமா இருந்திருப்போம், அந்நிய பாஷை பேசுகிறதுல வைராக்கியமா இருந்திருப்போம், ஊழிய செய்யறதுல வைராக்கியமா இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த எரிகிற நெருப்புக்கு மேல ஏதோ தண்ணியை ஊற்றி அணைத்து விட்டது போல எல்லாம் இந்த இன்றைக்கு செய்து வருகிற தந்திரமான ஒரு வேலை என்னன்னா, துருபதேசமாகிய உபதேசத்தை ஜனங்களுக்குள்ள ஆழமாய் அவர்களுக்குள்ளே ஊற்றி விடுகிறான். எல்லா வைராக்கியம் இன்றைக்கு தனிந்து போய்விட்டது. பவுலுக்கு இருந்த பெரிய பயம் அதுதான், ஐயோ இன்றைக்கு பற்றி எரிகிற வைராக்கியமானது அணிந்து போய்விடுமோ, சத்துரு இவர்களை ஏமாற்றி விடுவானோ, சத்துரு இவர்களை கொள்ளை கொண்டு போய் விடுவானோ, சத்துரு இவர்களை அவருடைய நிலைமை மாற்றி விடுவானோங்கிற ஒரு பெரிய பயம் இன்றைக்கு காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வகையான சத்துருடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, இவ்வகையான மோசமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. பற்றி எரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம், வைராக்கியத்துல இன்னும் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்புள்ள கன்னிகையை எதிர்பார்த்துத்தான் மனவாளனாகி கிறிஸ்து வருகிறார். நாம் கெடுக்கப்பட்டு விட்டுடக்கூடாது, திட்டுப்பட்டு விட்டக்கூடாது, இந்த உலகத்தோடு ஒத்து போய்விடக்கூடாது, இந்த காரியங்கள்ல நாம் சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில இன்னொரு மனுஷனை நான் காட்சி தந்து நான் நிறைவு செய்யலாம். வசனத்தை பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனுஷனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவன் பேர் பினேகாஸ். வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 25 அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 25:13 வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையே உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்றா, ஒரு மனுஷன் பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பரிசுத்தத்துக்காக ஒரு மனுஷன் எழுப்பினான். அவன் பேர் தான் பினகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன். நல்ல கவனிங்க, இவனுடைய காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் பெருகி விட்டது, எங்கு பார்த்தாலும் துணிகரமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்து நியாய பிரமாணத்தை பிரசங்கித்த மோசே ஆரோன் போன்றவர்கள் அந்த அதிகாரத்துல வாசித்து பாருங்க, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எல்லை மீறி போய்விட்டது, கை மீறி போய்விட்டது, ஜனங்கள் எங்கும் துணிகரமாக பாவம் செய்கிறார்களே, பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது ஒழியே அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆற்றலும் முயற்சியும் எடுக்க முடியாத நிலையில அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனுஷன் பிணைகார் அவன் பார்க்கிறான் அந்த அந்த அந்த பாவ செய்கிறவர்கள் துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளேயே வந்து பாவம் செய்கிறதை அவன் பார்த்த பொழுது நான் அதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கிறேன். நல்ல கவனிங்க, பிணைகா தீட்டுப்பட்டு விட்டால் தொடர்ந்து ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. கொலை குற்றத்தை சுமந்தவனாக தெரிய வேண்டும். அவனோட மனசாட்சியில இவ்வகையான போராட்டம் இருந்திருக்க வேண்டும். எல்லா பிரபுக்களும் தலைவர்களும் மத தலைவர்களும் இராணுவ தலைவர்களும் பிரபுக்களும் மோசே போன்ற ஆரோன் போன்ற மனுஷர்களாம் அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு பின்னால ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது, ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை மிக அழகாக நாம ஆரோனுக்கு பின்பு செய்து கொண்டு போகலாமே. இந்த மாதிரி நேரத்துல நாம் நம்மை கரைப்படுத்தி விட்டுடக் கூடாதுங்கிற காரியத்தில் அவர்கள் தேங்கி தங்கி இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை. தேவ சமூகத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்களே, தேவ ஜனங்கள் தீட்டுப்படுகிறதுக்கு இவர்கள் காரணமாகி விட்டார்களே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே இந்த வகையான பாவங்களை செய்கிறது துணிகரம் கொண்டார்களே என்று சொல்லி ஒரு ஈட்டியும் எடுத்து அந்த இடத்துல அவர்களை ஒரே குத்தாக குத்தி அவர்களை கொலை செய்து போட்டு விடுகிறான். என் வேதம் சொல்லு, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பாதையும் நின்று போனது, பாவம் செய்கிறவர்களும் பாவம் செய்தவர்கள் நிறுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி துணிகரமாக பாவத்துக்கு எதிராக எழும்பி வந்த அந்த பிணைகாசை தேவன் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், பிணைகாசுக்கு நித்திய நித்திய நித்திய காலமாய் இந்த ஆசாரிய ஊழிய செய்கிற பாக்கியத்தை தான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய சனமே, எபிரேயர் ஆக்கியம் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நாம் இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லையே. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், ஆண்டவருக்காக எழுந்திருப்போம், பாவத்துக்கு எதிராக எழுந்திருப்போம். பாவம் பூமியை நிரப்பியிருந்தாலும் பிணைகாசை போல ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவர்களாய் நாம் எழுப்ப வேண்டும். தேவன் இன்னைக்கு நம்மை நோக்கி பார்க்கிறார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே இல்லையா? இந்த ஜனங்களுக்குள்ளே இல்லையா? இந்த சபைகளுக்குள்ளே இல்லையா? இந்த குடும்பங்களுக்குள்ளே இல்லையா? ஒரு பிணைகாசை போல எழும்பவில்லையே, ஒரு பவுலை போல எழும்பவில்லையே, ஒரு தாவிதை போல எழும்பவில்லையே, ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எழும்பவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மளை கவி பிடிக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல வைராக்கியம், வேதம் வாசிக்கிறதுல வைராக்கியம், ஆலயத்துல போய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம், ஆத்தும ஆதாயம் செய்கிறதுல வைராக்கியம், அபிஷேகத்துல நிரம்பி காரியங்களை செய்கிறதுல ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்கு எழும்ப வேண்டிய ஒரு காலத்துல நேரத்துல நாம் வந்து நிற்கிறோம். தேவனுடைய கண்கள் யாருக்காவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு வரங்களை கொடுக்கிறதுக்கு அவர் இன்றைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புகிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம ஜெபம் செய்ய போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? என் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இன்றைக்கு நாம் எழும்ப முடியாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை என்ன தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 21 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் இந்த ஆண்டவர் எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் போகிற சம்பவம் எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்துல இதை வாசிக்கலாம். ஆனா மத்திய சுவிசேஷத்துல மாத்திரம் ஒரு விசேஷித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறது நீங்க கவனிக்க முடியும். மற்ற சுவிசேஷத்துல இல்லாத ஒரு குறிப்பை மத்திய சுவிசேஷத்துல நீங்க பார்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார், புறாவிக்கிறவர்களை காசு பலகையை வைத்திருக்கிறவர்கள் ஆடு மாடுகள் எல்லாம் திரட்டி எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு கசைய பின்னி அடிக்கிற சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மத்திய சுவிசேஷத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்துல இருந்த இன்னொரு காரியத்தை மத்திய அதை குறிப்பிடுகிறது நீங்க பார்க்கலாம். 21வது அதிகாரம் 14வது வசனம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். மேல் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிற 12வது வசனத்திலிருந்து, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களை கொள்ளுருமாக யாவரையும் வெளியே திரட்டி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிற ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு செப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துல வந்தார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். சிலரை திருத்தி அடிக்கிறார், நல்லா கவனிங்க, நீங்க அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால் புறா விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை, காசு அந்த விக்கிறது தவறுண்டு ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் இது விக்க வேண்டிய இடத்துல அது இல்லை, அதாவது வெளியே இருக்க வேண்டியது இப்ப ஆலயத்துக்குள்ள வந்துட்டு, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆண்டவர் விரும்பல, அதுல திறத்துனா அவைகள் தேவையான ஒன்று. வெளி தேசத்திலிருந்து ஒரு மனுஷன் ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது, வெளி தேசத்தினுடைய காசுகளை கொண்டு வந்து இந்த தேசத்துல அவன் பரிமாற்றம் செய்ய முடியாது. அவங்க இப்படிப்பட்ட மனுஷர்கள் தேவை, ஆனால் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் உள்ளே வந்து விட்டதுனால ஆண்டவர் அவளை திரத்தி அடிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆலயத்தை நிரப்பியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, தரிசனத்தை இழந்தவர்களும் ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட முடியாதவர்களும் ஆலயத்தை இன்றைக்கு நிரப்பியிருக்கிறார்கள். ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு தாவிதை போல கர்த்தருக்காக எழும்ப முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து விட்டோம். வசனம் சொல்லுகிறது, சப்பானிகள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத மனுஷர்கள் சப்பானிகள், ஒரே இடத்துல உட்கார்ந்து காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுந்து போக முடியவில்லை, அவர்கள் சப்பானிகளாய் இருக்கிறார்கள். கண்கள் குருடானவர்கள் என்று சொல்லுகிறதை நான் கவனிக்கிறேன். தரிசனத்தை இழந்தவர்கள், ஏன் நாம வாழ்கிறோம், ஏன் நாம இந்த பூமியில இருக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த இருளிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டார், ஏன் ஆண்டவருக்காக நாம சாட்சியாய் வைராக்கியமா நிக்க வேண்டும், எந்த விதமான கரிசனையும் இல்லாம ஏதோ புற ஜாதிகளைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிற தரிசனத்தை இழந்தவர்களை தேவன் சுகமாக்கினார், சப்பானிகளை தேவன் சுகமாக்கினார், அவர்களை திரத்தி விடல, ஆடு மாடுகளை திரத்தி விட்ட தேவன் அந்த சப்பானிகளை திரத்தி விடல, அந்த குருடர்களை திரத்தி விடல. காரணம் என்னவென்றால், அவர்களை தேவன் சுகமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோடு கர்த்தர் பேசுகிற நேரமாயிருக்கலாம், தரிசனத்தை இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எழுந்து காரியங்களை செய்த நீங்க இன்றைக்கு எல்லாம் மங்கி போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார், நீங்க மறுபடியும் தரிசனம் உள்ளவர்களாய் ஓட முடியும். சப்பானிகளைப் போல ஒன்றும் செய்ய முடியாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்த நிலையிலே இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறுபடியும் தொடுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சுகம் தருகிறார். நீங்க எழுந்து புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும் ஆண்டவரோட வேலையை செய்கிறதுக்கு மான் கால்களை உங்களுக்கு தந்து அவர் அனுப்ப அவர் சித்தமாயிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவோட ஜனமே, இன்னைக்கு நமக்கு ஒரு வைராக்கிய தேவை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமாயிருக்கிறார், தேவன் உங்களை உயர்த்துகிறதுல வைராக்கியமாயிருக்கிறார், தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிறதுல அவர் வைராக்கியமாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாயிருக்க வேண்டும் என்று என் வேதம் ஒரு அறைகூவல் விடுகிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையில கேட்கிறவர்கள் மேல ஒரு அக்கினி இறங்கி வரட்டும் இயேசப்பா. அந்த அக்கினி என்னவென்றால், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கினி அவர்களை கவ்வி புட்டிக்கட்டும், அவர்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடுவது போல, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். அவள் தங்கியிருக்கிற வீட்டுல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, போகிற திருச்சபையில, தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் உமக்காக பற்றி எரிகிறவர்களாய் ஒரு ஆவி அன்புக்குரிய வைராக்கியம் அவர்களை பற்றிக்கட்டும், அவர்களை பற்றி பிடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல ஒரு தாவிதை போல, ஒரு பவுலை போல, ஒரு பினகாசை போல, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வல்லமையாய் பற்றி எரியும்படி ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: தேங்க்யூ பாஸ்டர், மிகவும் அழகாக தெளிவாக வசனத்தை சொன்னீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை தேவன் இன்னும் இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருக்குள்ள நீங்க செய்யற ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்துவாராக. என்ன வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கன பண்ணுவார் என்று. அநேக காரியங்கள்ல தேவன் உங்களை உயர்த்துவாராக. நீங்க சொல்லியிருந்தீங்க பாஸ்டர், நம்முடைய நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர். நாங்க தேவனுக்குள்ள பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். கசப்பு எங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்க கூடாது. கசப்பு இருந்தால் நாங்க தேவனுக்கு தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியாதுங்க. தேவனுக்குரிய தேவன்ற வீட்டை குறித்த வைராக்கியம் நாங்க பாராட்ட வேணும். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து வைராக்கியம் பாராட்ட வேணும். மிகவும் தெளிவாக அழகாக சொல்லியிருந்தீங்க. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக, வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். விழுந்து போய் சோர்ந்து போய் இருந்தவர்கள் கூட இந்த நாட்கள்ல நாங்கள் தேவனுக்கு என்று எழும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்துக்கூடாக எழும்பத்தக்கதாக கிருபை பாராட்டினபடினால் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிற. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் பிரதர் மரியதாசை, நாங்கள் அழைப்போம். அவர் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஊழியம் செய்வார், தேவனுடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். பிரதர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் விலங்கலங்க பாஸ்டர்.
3: 30 நிமிடங்கள் இருங்கள், 30 நிமிடங்கள்.
2: ஓகேங்க பாஸ்டர். இப்ப 8:47 ஆகுது. அப்ப 9:10 மட்டும், 9:10 மட்டும் எடுக்கட்டாங்க பாஸ்டர்.
1: 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
2: ஓகே சிஸ்டர், ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர்.

நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த சங்கமம் வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை தகப்பனே ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி அப்பா எங்களை இந்த வானொலிக்கு எங்களை ஒன்று சேர்த்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த இந்த சங்கமம் வானொலியிலே ஊழியம் செய்கிற சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மகேந்திரன், சகோதரி ராஜனே, சகோதரி டோலி மற்றும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர்களையும், சங்கமம் ரேடியோவை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேவாவியானோரே இந்த நேரத்திலே தகப்பனே உங்க கிருபை எங்களை தாங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வானொலியை தகப்பனே ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்க கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். ஜீவாதிபதி திருச்சபை மிடில் பீலன் பிஞ்சுக்கு அருகாமையிலே இருக்கிறது. அது 595 மிடில் பீல் ரோடு அந்த அட்ரஸ்ல இருக்கிறது. இதை நடத்துகிற சகோதரன் பேர் பஞ்சிதன். அவருடைய டெலிஃபோன் நம்பர் 4372201508 0. இந்த நேரத்திலும் ஜீவாதிபதி திருச்சபைக்கு இந்த வானொலி கூடாக இந்த நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வானொலியை ஆசீர்வதிக்கிறோம். உலகம் எங்கும் பரவி பாய்கிற ஆறாக இதை எடுத்து தேவன் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது நாங்கள் எனக்கு கொடுத்த காரியத்தில் நாங்கள் பார்த்தோம் மண்ணான மனிதனை குறித்து நாங்கள் முன்னாக இதுக்கு முன்னாக எடுத்தோம். இன்றைக்கு நாங்கள் போகிறோம் பார்க்க போகிற காரியம் வந்து எங்கள் கருவை கண்ட தேவனை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களை கருவிலேயே காண்கிற தேவன். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை முன்குறித்து தேவனுடைய கிருபையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை தாயின் கருவிலே உருவாக்கி இம்மட்டும் காக்கிற தேவன். அவருடைய அந்த செயலை நாங்கள் வேதத்தின் ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாசிப்போம் சங்கீதம் 139வது சங்கீதத்திலே 13-16 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. பிரதர் மகேந்திரன் அதை வாசிப்பீங்களா?

0: அந்த வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன்.
1: சங்கீதம் 139 14 வசனங்கள், 13 வசனம். நீ என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உமை துதிப்பேன். உமது கிரியர் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறவாயிருக்கவில்லை. வசனம் 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாயிலும் இல்லாத போது அவை அனைத்தும் அவள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன்,
0: ஆமேன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அமைப்பை. தேவன் எவ்வாறு ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார், எப்படி தேவனுடைய கரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்குறது என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனை குறித்து அவர் தியானிக்கிற தியானம், அதாவது தேவனை பெற்று அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் அவருக்குள்ளே கொடுத்த தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியங்களைத்தான் சங்கீத புத்தகத்தில் சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய உருவாக்குதலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதத்திலே நாங்கள் ஆதியாமம் 2 7 வசனத்தை வாசிக்கிறது வேலை வசனத்தை பார்த்தோம் என்றால், மண்ணினாலே தேவன் ஆதாமை உருவாக்கினார். நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அந்த 16 மூலக்கூறுகளாலே தேவன் மனிதனை ஆதாமை உருவாக்கினார் என்று. ஆதாமுடைய பேரு மண்ணான மனிதன். அப்ப மண்ணான மனிதனுக்குள்ளே அந்த பூமியிலிருந்து ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினாலும் ஆதாமுடைய சந்ததிகளை உருவாக்குறதுக்கு தேவன் அவருக்கு அவருடைய விழா எலும்பிலே எடுத்த ஏவாளை கொண்டு மனுக்குலத்தை பெருக பண்ணி இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் ஆசீர்வாதம் ஒரு கரு ஒன்று தேவனுடைய ஒரு கரு ஒன்று ஒரு தாயின் கருவிலே உருவாகிற விதத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அந்த கரு ஒன்று தேவனுடைய கரத்திலிருந்து எந்த ஒரு தாய் இந்த பூமியில இருக்கிற எந்த தேசத்துல எந்த இடத்துல இருக்கிற ஒரு தாய் ஒரு கருத்தரிச்சாலும் அந்த கரு தேவனால் உருவாக்கப்படுறதை இந்த வேதத்திலே நாங்கள் காண்கிறோம். அந்த வேதத்திலே தேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்க முழுமையான காரியம் வந்து அவருடைய தாயின் கருவிலே அவருடைய கண்கள் எங்கட கருவை கண்டதென்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல 14 வசனத்தை பார்த்தோம்னா, நான் திறமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகளை அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். எங்களோட ஆத்மாவுக்கு தேவனை பற்றி எங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்றதுக்கு ஒரு மனிதனுடைய ஆத்மாவும் ஆவியும் தான் தேவைப்படுகிறது. அந்த ஆவி தேவனை குறித்து தேவனோடு நாங்கள் ஒப்புரவாகிறதுக்கு எங்களோட சரீர அளவில் எங்களோட சரீரத்திலேயோ எங்களோட அவயவங்களில் தேவனை அறிந்து கொள்ளலாது. தேவனை அறிந்து கொள்றதுக்கு எங்களோட ஆத்மாவும் எங்களோட ஆவியும் ஒன்றாக இணைந்தால்தான் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வல்லமைகளையும் ஆவியானுடைய வழிநடத்தலையும் எங்களுக்கு காண முடியும். இந்த 15 வசனத்தில் பார்த்தோம்னா, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியிலே தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் அவயவங்கள் ஒன்றும் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. எப்படி நாங்கள் ஆண்டவர் எங்களை ஒரு மனிதனை உருவாக்குறார் என்றால், அவர் எப்படி உருவாக்குறாருன்னு ஒளிப்பீடத்திலே உன்னதத்திலே ஒளிப்பீடத்திலே அவரை ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை இந்த பூமியிலே விசித்திர வினோதமாக ஒரு தாயின் கருவிலே வைக்கிறார். அந்த கருவிலே வைத்து அந்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு கருவையும் தேவன் காப்பாற்றி இந்த பூமியிலே ஒரு குழந்தையாக உருவேற்படும் காரியங்களை இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதில் பார்க்கிற 16 வசனத்தை நாங்கள் பார்க்குறேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுறதுக்கு உருவேற்பட்டுவதை அவர் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களை அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தொடங்கிய முடிவு அந்த மட்டும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வைத்திருக்க திட்டங்களை தேவன் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா, அவர் எங்களுடைய தாயின் கருவிலே உருவாக்குறார், அந்த உருவாக்குற நாளை குறித்து வச்சிருக்கிறார். அந்த எங்களோட கரு எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் கரு ஒரு நீர்த்துளியாக இருக்கிறது. அந்த நீர்த்துளியாக இருக்கிற இடத்துல அந்த கரு தாயின் கருவில தங்கும் போது அது உருவேற்படுற நாளையும் அந்த எலும்புகள் உருவாகிற நாளையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம் இந்த புத்தகம். இது ஒரு விசேஷித்தமான வசனம், உம்முடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறீர். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. இந்த பூமியிலே ஒவ்வொரு தனி மனிதனுடையும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அப்ப அந்த எழுதப்படுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல ஒரு மனிதன் கரு உருவாகி அந்த கருவிலே ஒரு நீர் துளியை போல உருவாகிற கருவிலே எலும்புகள் நரம்புகள் தசைகள் கண்கள் காதுகள் மூக்கு வாய் விரல்கள் நெகம் தலைமயிர் இதெல்லாம் உருவேற்படுறதை நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா அது அதிசயமான காரியம். தேவன் நாங்கள் இயற்கையாக ஏதோ ஒரு நாங்கள் இப்படி மனிதனாக பிறந்துட்டோம் இப்படி வாழுகிறோம்னு நாங்கள் நினைத்தோம் என்றால் அந்த ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை எங்களுக்கு காண இயலாது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதன் அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். மண்ணினால மண்ணை பிசைந்து ஆதாமை உருவாக்கின தேவன் அவருக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட இந்த மனித உடலிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அதிசயமாக இருக்கும். அதில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு மனிதன் சரீரத்திலே ஒரு குழந்தை பிறக்கும் போது 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தை 270 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த எலும்புகள் அந்த வளர்ந்து வருகிற நேரத்தில் ஒரு சில எலும்புகள் ஒன்றோட ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய வளர்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புகள் 206 எலும்புகள் இருக்கிறதாம். அந்த 206 எலும்புகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் எங்களோட சரீரம். அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது அதிசயமாக விவரிக்க முடியாத, நாங்கள் எண்ணி பார்க்க இல்லாத அளவுக்கு இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் இயங்குகிற விதம். எங்களோட கண்கள் முதலாவது நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட கண்கள் இந்த கண்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு திரையை வைத்து அதுக்குள்ளே இரு விழிகளை வைத்து அந்த விழிகளுக்குள்ளே தண்ணீர் சுரக்க நீர் சுரக்க வைத்து அந்த நீருக்குள்ளே எங்களோட கண்கள் மிதக்கிறது போல ஒரு டிவியில் இருக்கிற ஒரு ஸ்கிரீனை போல எங்களோட கண்களை உருவாக்கியிருக்கார். அதே போல் எங்களோட காதுகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த காதுகளுக்குள்ளே கேட்கக்கூடிய தன்மையை அந்த கேட்கக்கூடிய உணரக்கூடிய தன்மையை ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மியூசிக்கை ரசிக்க ஒரு வார்த்தை ஒரு இனிமையான குரலை இனிமையான குரலை உள்வாங்க அதே போல கூடாத சத்தங்களை எங்கள் காதுகளுக்கு அருவறுப்பாக இருக்கிற சத்தங்களை கேட்காம இருக்கிறதுக்கு தக்கதான அந்த அந்த காரியங்களை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கார். எங்கள் மூக்கை எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விதமான சுவாசங்களை அந்த அந்த அந்த மனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே போல எங்களோட சுவாசம் வந்து எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை அதாவது பிராண வாயு தமிழ்ல சொன்னோம்னா பிராண வாயுவை சுவாசித்து அது நுரையீரலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த நுரையீரலுக்குள்ளே இருக்கிற அவயவங்களை பார்த்தோம்னா 5,000,000-5,000,000 மேலாக அந்த நுரையீரல அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கென்று ஒவ்வொரு செல்லுகள் அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த அந்த அந்த 5,000,000,000 மேலாக ஒரு எங்களோட 2 லன்ஸ்லையும் இருக்கிறதாம் அந்த சுவாசத்தை சுத்திகரிக்கிறதுக்கு. அதே போல எங்களோட இருதயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இருதய 4 பங்காக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் உடலில் இருக்கிற இரத்த சுத்திகரிப்பை அந்த இரத்தத்துக்குள்ளே தேவையான அந்த ஆக்சிஜனை போக பண்றதுக்கு அந்த நுரையிலிருந்து தொடர்புகளை எடுத்து அதுகளை வைத்திருக்கிற அந்த நரம்புகளை இரத்தத்தை கொண்டு போற நரம்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நரம்புகள் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் தூரத்தை எங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற நரம்புகளை நாங்கள் எடுத்து நீட்டி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றாக ஒன்று வைத்து பார்த்தோம்னு சொன்னால் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலாக நீளமான நரம்புகளை எங்கட இரத்த நாளங்கள் இருக்கிறதா, அந்த இரத்த நாளங்களை விட மற்ற அசுத்த இரத்தத்தை சேர்க்கிறது, மற்ற ஒவ்வொரு நுண்ணியமான காரியங்களை எங்கள் சரீரத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், எங்கள் சரீரத்தை எங்கள் மூளைக்கும் எங்கள் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துகளையும் டெலிபோன் போல, டெலிபோன் வயரை, டெலிபோன் சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதாவது ஒரு சத்தம் கேட்கிற ஒரு நெருப்பில் எங்கள் கையை கொண்டு போயிட்டு நாங்கள் அறியாமலே நாங்கள் தொட்ட போது நாங்கள் கையை எடுக்கிறோம், அந்த கையை எடுக்கிறதுக்குள்ள அந்த கையில சுடுபடுற அந்த நொடி பொழுதுலே எங்கட தலைக்கு மூளைக்கு அந்த சிக்னலை கொண்டு போயிட்டு கையை எடுக்க வைக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டு. கடுமையான குளிர், கடுமையான வெயிலை உணர்றோம் எங்கட சரீரத்தில். இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு சென்டிமீட்டர் அளவுல எங்கட தோலில் எடுத்தோம்னு சொன்னால் 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு சதையில ஒரு துண்டில நாங்கள் அளந்து பார்த்து அந்த குள்ள எடுத்தோம் சொன்னால் அதுல 500 வேர்வை நாளங்கள் இருக்கிறதா. அதே போல மனிதனுடைய அமைப்பு, எங்களோட சரீரத்தில் இருக்கிற குடல் எடுத்துக்கொண்டோம்னால் அதுல பெருங்குடல் 5 அடி நீளமாக இருக்கிறதாம், அடுத்த குடல் வந்து சிறுங்குடல் 20 அடி நீளமாக இருக்கிறது. அதுக்குள்ளே அந்த இருக்கிற செல்லுகளுக்குள்ள நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை ஜீர்ணிச்சு அந்த ஜீர்ணிக்கிற அதுக்குள்ளே இருக்கிற போஷிய பதார்த்தங்களை எங்களோட சரீரம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு தேவையான நாளங்களை எடுத்துக்கொண்டோம்னா தேவனுடைய அமைப்பு அளவற்ற அமைப்பு. அந்த அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தேவனை நாங்கள் துதிக்காமல் இருக்க இயலாது. ஒரு மனிதனுக்கு தேவனை துதிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளே நாங்களே தியானித்தோம்னு சொன்னால், எங்களை குறித்து நாங்களே தியானித்தோம், எங்களோட கண்ணை ஒரு சிறிய அவயவமாக இருக்கிற ஒரு நகத்தை ஒரு தலைமயிரை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது உருவாக்குற விதம், அது ஒவ்வொரு உடம்புக்குள்ளே இருக்கிற எத்தனையோ ஆயிரமான சிறப்புகள் சரீரத்துக்குள்ளே சிறக்கிறது. அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் அற்புதமாக எங்களோட சரீரத்தை உருவாக்கி எங்களை சரீரத்திலே படைத்திருக்கிறார். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சங்கீதம் 90வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிப்போம்.
1: சங்கீதம் 90:19 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பிறத்தின் மீதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அது மேன்மையான வர்த்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
0: பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் இவ்வளவு வல்லமையாக ஆண்டவோட சாயலாக அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலாக எங்களை தாயின் கருவிலே உருவாக்குற தேவன், அந்த தாயின் கருவிலே உருவாக்குற போது இவ்வளவு அவயவங்களையும் வைத்து எங்களோட சரீரம் வந்து மரணத்துக்கு, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மோசையை கொண்டு தேவன் எழுதுகிறார், ஒரு மனிதன் ஆயுசு காலத்தை எழுதுகிறார். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மரணம் எதனாலே எங்களுக்கு வந்தது என்று. தேவன் எங்களுக்கு மரிக்கிற ஒரு உடலை கொடுக்கறதுக்கு தேவன் சித்தமாக இருக்கல, எங்களை தேவனோடு என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாக வாழ வேணுங்கிற அந்த நோக்கத்தோடு தான் தேவன் எங்களை உருவாக்கினார். ஆனாலும் ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மரணம் உண்டாகினதை நாங்கள் பார்க்குறோம். அந்த மரணத்துக்கு ஏதுவான காரியம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மோசையுடைய காலத்திலே மோசே எழுதுகிறார் 70 வயது. ஆனாலும் ஆதாமுடைய தொடக்க காலத்தை நாங்கள் பார்த்தோம்னா ஆதாம் வந்து 930 வருஷம், அதே போல சேத்தை எடுத்துக்கொண்டா 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மோசையுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் மோசைக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த காலத்தில் இருக்கும் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு போன ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து 70 வயசு. அந்த 70 வயசுக்கு மிஞ்சி போனால் 80 வயசு, அதுக்கு மேலே சஞ்சலமும் தவிப்பும் சொல்றார். ஆனால் அப்படியா கொண்ட மனுஷனை தேவன் உருவாக்கின தேவன் அவர் அந்த உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் வந்து தேவன் எங்களை எதற்காக அவர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் வந்து அவருடைய நாங்கள் இந்த பூமியிலே தனிமையாக எங்களை விட்டுட்டு போறதுக்கு அல்ல. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஒரு தாயின் ஒரு கருவை குறித்து தேவன் நியாய பிரமாணத்துல ஒரு ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் அதை வாசிப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கருவை எவ்வளவு தூரத்துக்கு தேவன் பெருமைப்படுத்திருக்காரு. யாத்திராகம 21 யாத்திராகமம் 21:22-25 மட்டும் வாசிப்போம். 21:22-25 மட்டும்.
1: யாத்திராம் 21:22 வசனம். மனிதர் சண்டை பண்ணி கற்பதியான ஸ்துதி அடித்ததினால் அவருக்கு வேறு சேதம் இல்லாமல் கற்பம் விழுந்து போனால் அப்படிப்பட்ட ஸ்ரீயின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துவதற்கு தக்கதாக நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டனை கொடுக்க வேண்டும். வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன்.
0: 25 மட்டும் பாஸ்டர்.
1: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கல், காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும்.
0: இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் தேவன் நியாய ஆண்டோட திட்டத்திலே நியாய பிரமாண புத்தகத்திலே எங்களுக்கு தெரியும் நியாய பிரமாணத்திலே யாத்திராகாமம், லேவியராகாமம், உபாகாமம் இது மூன்று புத்தகத்திலே நாங்க பார்த்தோம்னா இது மூன்றுக்கும் நாங்க சொல்றோம் சட்ட புத்தகம். அப்ப இஸ்ரேவேலிலே தேவன் இஸ்ரேவேல்களை மத்தியிலே நடக்கிற எந்த ஒரு அநீதிக்கும் தேவன் நியாய எங்கட தேவனுக்கு நாங்க சொல்றது நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப ஒரு மனிதனுக்குள்ள எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ரெண்டு உடன்படிக்கைகளை கொடுத்திருந்தது, ஒன்று கிரியையின் உடன்படிக்கை, ஒன்று கிருபையின் உடன்படிக்கை. நாங்க இன்றைக்கு கிருபையின் உடன்படிக்கையில இருக்கிறோம். ஆனாலும் கிரியையின் உடன்படிக்கையில இருந்த மனிதர்களை சரியான பாதையிலே சரியான தேவன் திட்டமிட்ட பாதையிலே வழி நடத்துறதுக்கு தேவன் சட்ட திட்டங்களை கொடுத்திருந்தார். அந்த சட்ட திட்டங்களின் புத்தகம் தான் இந்த யாத்திராகாமத்திலிருந்து இந்த புத்தகங்கள். இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திலே அந்த இடத்துல இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே சண்டை போடும் போது ஒரு அவருடைய மனைவி வந்து அந்த இடத்துல நின்று அந்த மனைவிக்கு உயிர் சேதம் இல்லாமல் ஏதாகிலும் அடித்ததினாலே அந்த கற்பம் விழுந்தால் அந்த கற்பத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ண்டு அதை செய்தவனுக்கு மேல தண்டனை கொடுக்கணும்ண்டு தேவன் தண்டனையை நியமித்திருக்கார். அந்த ஒரு கரு ஒரு பிறக்கிறதுக்கு முன்பே இருக்கிற ஒரு குழந்தையிட கருவுக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு எங்களுடைய தேவன். அப்ப மனிதருக்கு தேவன் கொடுத்திருக்க முக்கியத்துவம் இவ்வளவு வந்து எங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த சொல்ல முடியாத அதிசயமான தேவன் மனிதனுக்குள்ள இவ்வளவு ஒரு பாசத்தையும் இவ்வளவு ஒரு அன்பையும் இவ்வளவு ஒரு கரிசனையும் வைத்திருக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. அந்த முக்கியமான காரியம் தான் தேவன் அவர் மனிதனை உருவாக்கின நோக்கமே எங்களோட தேவன் உறவாட வேணும் என்றார். எங்களோட நாங்கள் பார்க்கிறோம் ஆதாமோட அந்த பாவத்துக்கு முன்பாக அந்த குளிர்ச்சியான வேலையிலே தேவன் அவரோட உலாவி அவரோட பேசி சுத்தி திறந்தார் என்று நாங்கள் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். அந்த குளிர்ச்சியான வேலையிலே ஆதாமோட உறவாடுறதுக்கு வந்த தேவன் இன்றைக்கும் அவர் அந்த ஆவலோட தான் இருக்காரு. அந்த ஆவலோட இருக்கிற தேவன் என்றென்றைக்கும் மனுக்குலத்தை அவரோட கூட வைத்திருக்க வேணும் என்று அவருடைய உண்மையான பாசம் அதுதான். மனுஷனுக்கு இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா இந்த இடத்துல மனிதர்களுக்கு இருவருக்கு இடையிலே அந்த அன்பு எப்படி நிலைத்திருக்கணும். ஒரு மனிதனுக்கு விரோதமாக இன்னொரு மனிதன் எழும்பக்கூடாது. அந்த எலும்புனால் இந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேணும். அந்த தண்டனை கொடுக்கறதன் நிமித்தம் தேவன் அந்த அந்த அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் ஒரு குலை ஒரு இரத்த சிந்துதல் இல்லாமல் ஒரு சமாதானத்தின் கட்டளை தேவன் அவர்கள் மத்தியிலே வைத்திருந்தார். அந்த சமாதானத்தை காக்கும்படியாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஜெயிலில் போலீஸ் எடுத்துக்கொண்டால் இராணுவத்தை எடுத்துக்கொண்டோம்னா காவல்துறை எடுத்துக்கொண்டோம்னால் அவர்கள் செய்யற காரியம் வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற சீர்கெட்ட சமுதாயத்திலே சீர்கேடான இடங்களில் இருக்கிற சீர்கெட்ட காரியங்களை சீர்திருத்தும்படியாகத்தான் சட்டத்தை வைத்திருக்கார். அதே போல அந்த நேரத்தில் தேவன் வைத்திருந்த காரியம் வந்து சட்ட திட்டத்தை வைத்து அந்த இஸ்ரவேலின் ஜனங்களை அதாவது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் அவர்கள் வாழ்கிற விதத்தில் அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. எந்த ரீதியிலும் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. ஒரு மனிதனாக பிறந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது, அவனுக்கு ரத்தம் வர அடிக்கக்கூடாது, அவனுக்கு பல்லை விழ அடிக்கக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க வேணுங்கிற தண்டனை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னா இது நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் வந்து இப்படி இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் பிரமாணத்திலே எங்களுக்கு கொடுத்திருக்காரு, தேவன் நீ ஒரு கன்னத்தை உனக்கு அடித்தால் மறு கன்னத்தை நீ திரும்பி கொடு என்று சொல்றார். அவர் சொல்றாரு பழிவாங்குதல் என்னுடையது, என்னிடத்துல நீங்க விட்டு விடுங்கன்னு சொல்லுகிறார். தேவன் ஒரு மனிதனுக்கும் விரோதமாக மனிதன் செயல்படுறதுக்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை இன்னொரு மனிதன் சிந்துவதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கிற தேவன் அல்ல. அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்கு இருக்கிறார். அந்த தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டம், அதை எவ்வளவு வேண்டும் எங்களை மனசுல எங்களை மாம்ச கண்களாலோ எங்கட மனித மூளையாலோ மனித சிந்தையாலோ சிந்திக்க இயலாத அளவுக்கு தேவன் மனிதர்களை குறித்து உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிற விசேஷித்தமான காரியம்தான் நாங்கள் பார்த்தோம், பார்க்க போகிறோம் இன்றைக்கு. நாங்கள் எடுத்துக்கோம் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுப்போம் பாஸ்டர்.

0: வெளிப்படுத்தல் 20:20
1: 11 பதினஞ்சு மட்டும் வாசிப்போம்.
0: வெளிப்படுத்தல் 20:11
1: பக்கம் 20
0: பாஸ்டர். பின்பு நான் பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மருத்துவராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மருத்துவர் தங்கள் தங்கள் கீழே தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிடம் மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மருத்துவரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள்.
1: ஆமென். இந்த இடத்துல இதுதான் தேவன் வைத்திருக்க உன்னதமான திட்டம். இது இந்த திட்டத்தை ஆதியாகமத்தில் ஆதாமை உருவாக்கின போது தேவன் வைத்திருந்த திட்டம் தான் இது. ஆனால் அந்த தேவனுடைய திட்டத்தை கெடுக்கும்படியாக சாத்தான் வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பாவத்தை உள்ளே பிரவேசித்து படியினால்தான் இன்றைய வரைக்கும் மனுக்குலம் இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு கண்ணீர்களும். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் காலையில் எலும்பினிலிருந்து இரவு படுக்க போக மாட்டோம். இரவு படுத்தாலும் அவனுக்கு நிம்மதியான நித்திரை இல்லை. ஒரு சில இடங்களில் ஒரு சில தேசங்களை நாங்களும் யுத்தங்களை சந்தித்து வந்த தேசத்திலிருந்து வந்திருக்கோம். ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இந்த பூமியில இல்லை. ஆனாலும் தேவன் அதுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்காது. அந்த திட்டத்தின் கடைசியான பகுதி தான் ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்க கடைசியான திட்டத்தின் இதுதான். தேவன் இந்த பூமியை பாவம் நிறைந்த இந்த பூமியை அழிவுக்குரிய இந்த பூமியை அக்கிரமமும் பாவமும் நிறைந்து மனிதரை மனிதர் மணிக்க இயலாதபடி தேவனை தேடாதபடிக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாத்தான் ஆனவன் போட்டிருக்க தீமையான விதை அதான் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிற ஏதேனிலே வைத்தார் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் ஆதாம் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை புசித்ததின் நிமித்தம் முழு மனுக்குலமும் இவ்வளவு ஒரு வேதனைக்குள்ள இவ்வளவு அழிவுக்குள்ள போனாலும் தேவன் கடைசி திட்டத்தை வைத்திருக்கார். அந்த கடைசி திட்டத்தில் தேவன் மறுசுழற்சியாக இந்த உலகத்தை சீரமைக்க போகிறார். அந்த போகிற காரியத்திலே வருகிற காரியம்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். பின்பும் நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். இதே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். வெள்ளை சிங்க நியாய தீர்ப்புகள் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் வேதத்திலே இருக்கிறது. அந்த இருக்கிற நியாய தீர்ப்புகள்ல இருக்கிற கடைசி நியாய தீர்ப்பு தான் இது. இந்த நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல எப்படி நாங்கள் தாயின் கருவிலே உருவாக்குற நேரத்தில் தேவன் எங்களுடைய எலும்புகள் உருவேற்படுறது அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ அதே போல இன்றைய வரைக்கும் ஒரு மனிதன் பிறந்து மறிக்கும் வரைக்கும் அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு இடத்துல எழுதப்படுகிறது. அந்த எழுதப்படுகிற வித தேவன் எழுத்துக்குரியவர். ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் உறுதிப்படுத்தி அதுக்கு ஏற்ற நியாயத்தை செய்கிறார். அதுதான் எங்களை தேவனுக்கு சொல்ற நீதி உள்ள நியாயாதிபதினு நாங்கள் சொல்றோம். அந்த நீதி உள்ள நியாயாதிபதியிட கடைசி நியாய தீர்ப்பு மனிதனுக்கு வந்து கொடுக்கறது தான் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் அதில் சொல்லப்படுகிறது. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டு

0: காணப்போகிறதை, நாங்கள் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் அந்த நியாய பிரமாணத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்று இதே ஒரு சாட்சிகளாக இருக்கிறது. இவ்வளவு காலத்தும் இல்லாத காரியங்களை நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம், நாங்கள் சிறு வயதில் இருந்தபோது இருந்த உலகம் இல்லை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து அழிவுக்குரிய உலகமாக, அந்த அழிவுக்குரிய உலகத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்கிறதை இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இந்த சாட்சியாக இருக்கிற இந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த காலத்திலே வாழ்கிற மனிதர்களுக்கு தேவன் வைத்திருக்க நோக்கம் தான் இந்த 12வது பாருங்க, முருக்க வாசிங்க பாஸ்டர், 12வது வசனத்தை.
1: மரித்தவராய சிறுவோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிக்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
0: வாசிங்க பாஸ்டர்.
1: ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
0: பாருங்க, இதுதான் தேவன் எங்களை குறித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சரித்திரமும் அவனுடைய நினைவுகள் அவனுடைய சிந்தைகள் எங்கள் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பே நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்து வைத்த தேவன் அவர்களுடைய கிரியையின்படி, இதை நாங்கள் நல்ல எங்களுடைய ஞாபகத்திலே வைத்த ஒவ்வொரு அவரவர்களுடைய கிரியையின்படி தேவன் நியாயம் தீர்ப்பாராம். அப்ப நாங்கள் நன்மையான காரியங்களை செய்திருந்தால் நன்மையான தீர்ப்பு அடைவோம், தீமையான காரியங்களை செய்திருந்தால் தீமையான தீர்ப்பை நாங்கள் அடைவோம். 13வது வசனத்தை வாசிப்போம் பாஸ்பர். சமுத்திரமும்
1: தன்னுள்ள மருத்துவரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மருத்துவரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள்.
0: இந்த இடத்துல பாக்குறோம், ஒவ்வொரு இந்த பூமியிலே நாங்கள் தண்ணீரிலே, இல்லாவிட்டால் பூமியிலே நாங்கள் மறித்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயோ, இல்லாவிட்டால் எரிந்தோ, இல்லாவிட்டால் தண்ணீரில் முழுகியோ, எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் மறித்திருக்கானோ அந்த முழு மனுக்குலமும் இந்த பூமியிலே மறுபடி அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் கடைசி நியாய தீர்ப்படைய போகிற நியாய தீர்ப்படைகிற அந்த நேரம். அந்த நேரத்திலே சமுத்திரத்திலே மறித்தவர்கள், பூமியிலே மறித்தவர்கள், பாதாளத்திலே உள்ளவர்கள் எல்லோரையும் தேவன் கொண்டு வருவாராம். ஆனா இதுக்கு முன்பாக இன்னொன்று நடக்கிறது. தேவன் சபைக்காக வைத்திருக்க திட்டம், அவருடைய ரகசிய வருகையிலே எங்களை தேவனுக்குரிய ஒவ்வொரு மனிதனையும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்த எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக எங்களுக்கு ஆண்டவர் தகுதியை கொடுத்திருக்காராம். அப்படி ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிறவர்களை தேவன் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்வார். இது கடைசி நியாய தீர்ப்பிலே அவர்கள் இந்த பூமியிலே, அதுதான் முதலாவது மரணம்ங்கிறது. இரண்டாவது மரணம் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது மரணம் அடைகிறவர்களை ஒருபோதும் அவர்கள் இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வைத்திருக்க திட்டம் தான் இந்த 15வது வசனம். வாசிப்போம் பாஸ்டர், 15வது.
1: ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டத காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்.
0: பாருங்க, தேவனுடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவர்களுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு நோக்கி பார்த்திருக்க பிள்ளைகள், தேவனுடைய சபையிலே மறுபிறப்படைந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சபையிலே வாரம் தோறும் நாங்கள் போகிறோம், போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எங்களோட கிரியைகள் எப்படி இருக்குது, எங்களோட சிந்தைகள் எப்படி இருக்கு, நாங்கள் எவ்வாறு எங்களோட வாழ்க்கையை வாழ்கிறோம், எங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயம் அவருடைய புத்தகங்களில் எழுதி கொண்டிருக்காரு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு விசேஷித்த புத்தகம் தான் இந்த தேவனுடைய ஜீவ புத்தகம். இந்த எங்களுக்கு கொடுத்திருக்க ஜீவ புத்தகம் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும், ஒவ்வொரு உறுப்புகளும், அந்த எழுத்துகளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இது. இந்த வார்த்தைகள் நிமித்தம் இதை வைத்து தான் தேவன் எங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப எங்களுடைய கடைசி முடிவு எங்க இருக்க போகுது? இந்த 13வது வசனம், 13வதுல இருக்கதா, 15வதுல இருக்கதா? நாங்களே எங்களுக்கு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதிருக்கிற அத்தனை பேரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அப்ப எங்களை குறித்து தேவன் இந்த புத்தகங்களை நான் தான் வாசித்தேன். சங்கீதம் 130 சங்கீதத்திலே 139 சங்கீதத்திலே எங்களுடைய எலும்புகள்

0: உருவேற்படுகிற நாட்களை தேவன் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்த தேவன். எங்களை குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கார். ஜீவ புத்தகங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஜீவ புத்தகம் மட்டும் இல்ல, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்கள்ங்கிற நேரத்துல ஒருமை இல்ல, அது பன்மை. இத்தனை புத்தகங்கள் இந்த இடத்துல சொல்றது, புத்தகங்கள் திறக்கப்பட்டது. அதிலே பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே பிரவேசிப்போம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். தேவனுடைய கருத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். கேட்ட ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அந்த ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படத்தக்கதாக கர்த்தாவே உங்களது கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிற நாங்கள், இதை அறிவிக்கிற நாங்கள், ஆண்டவரே இதை கேட்க போகிற எத்தனையோ கோடான கோடி மக்கள், தகப்பனே அவர்களை உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நான் எத்தனை பேருக்கு அந்த வாசலை திறந்து வைத்திருக்கேன், எத்தனை பேருக்கு அந்த ஜீவ புத்தகத்துல பேர் எழுதுறதுக்கு நான் காரண காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேவனே எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ற பெயர் மாத்திரம் ஜீவ புத்தகத்துல இல்ல. மோசே சொல்லுகிறது போல, ஆண்டவரே அவர்களை இந்த இடத்துல இருந்து அவர்களை அழிக்காத படிக்கு, அவர்களை அழிக்கிறதுக்கு முன்பாக அழித்தீங்கன்றால் என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்ற மோசே சொன்னது போல, இந்த உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்க ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படத்தக்கதாக கிரியை செய்ய எங்களுக்கு கிருபையை தந்து எங்களை வழி நடத்தும்படியாக உங்க உன்னத கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலியை ஆசீர்வதிங்கப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எங்கும் தகப்பனே அப்பா உங்களோட சுவிசேஷத்தை பரப்புறதுக்கு இது ஒரு கருவியாக நீங்க எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஜீவ ஒளியாக இதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே இதில் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தாவே உமது வார்த்தைகளை நீ சத்தியத்தை சத்தியமாக பேசி உமது ராஜ்யத்தையும் உமது நீதிக்குட்படுத்தி தகப்பன உமது உன்னத ராஜ்யத்தை கட்டுறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ பிரதர். அழகாக மனிதனை உருவாக்கிய விதத்தை அழகாக விளக்கி காண்பித்தீர்கள். அதே நேரத்தில் தேவன் இந்த மனிதனை என்னத்துக்காக உருவாக்கினார் என்று நீங்க அழகாக வெளிப்படுத்தினீங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. துதிக்கிற ஜனங்களாக தேவன் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் உறவாடுகிற ஜனங்களை எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மாத்திரம் எங்களுக்கென்று நாங்கள் ஏற்படுத்தாதபடி வைத்துக் கொண்டிருக்காதபடி மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை தேவனுடைய பக்கம் இழுக்கிற ஒரு கருவியாகத்தான் எங்களை படைத்திருக்கிறார். மிச்சம் அழகாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க பிரதர், தேங்க்யூ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு தேவடைய வார்த்தைக்கு நடுங்கி தேவடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தருணத்தை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வசனம் கொடுத்திருக்கிறது. அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ பிரதர்.
0: வெல்கம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சியின் முடிவு பகுதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபிப்போம். எத்தனை ஊழியக்காரர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் துதி மூலம், பாடல்கள் மூலம், தியானம் மூலம், ஜெபம் மூலமாக அநேக சகோதரிகள் இந்த இடத்துல வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது போல பாஸ்டர் விக்டர் பால், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், பிரதர் மரியதாஸ் என்று ஒவ்வொருவரும் வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த வானொலி நிகழ்ச்சியை நடத்தும்படியான ஒரு இதயத்தில் ஒரு எண்ணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பிரதர் மகேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறார், பிரதர் ஸ்டான்லிக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மனைவி ரீட்டா அவர்களுக்கு கொடுத்திருக்கார். அது போல சகோதரன் பந்துஜனை கூட இந்த இடத்துல இதற்கு உதவியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வது தேவனுடைய கிருபை. தேவனை குறித்து ஒரு அன்பு இருந்தால்தான் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு நாங்கள் செய்ய முடியும். அதற்காக தேவனுக்கு நன்றி. இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் உலகம் அங்கு பரப்பி கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின் ஆழத்திலும் இது பதிந்து அநேகர் ஆண்டவரே விழிப்படையவும் விழுந்தவர்கள் எழுந்திருக்கவும் ஆண்டவரே அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்ளவும் தக்கதாக நீர் வழி நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சமானது கெத்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பதிகிறபடினாலே ஸ்தோத்திரம். இதுல வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் நேர்த்தியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நீங்க காண்கிறீங்க அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே வேதனைகளோ கவலைகளோ துக்கங்களோ ஆண்டவரே நோய்களோ டிப்ரெஷன் எந்த காரியங்கள் இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாள்ல அகன்று போனபடினாலும் ஸ்தோத்திரம். புதிதான ஒரு வெளிச்சம் அவர்களுக்குள்ள உதித்தபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே நித்திய வெளிச்சத்தை சங்கமம் வானொலி கொண்டு போகிறது கேத்தாவே ஆண்டவரே சங்கமம் வானொலி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதுல எந்த பிழைகேடுகளும் வராதபடிக்கு நேர்த்தியாய் ஆண்டவரே அந்த வசனங்கள் வார்த்தைகள் செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்தவர்களுக்காக நன்றி ஆண்டவர், வார்த்தை கொடுத்தவர்களுக்காக நன்றி, வர்ஷிப் செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் விசேஷமாய் பாஸ்டர் ஞான பிரகாசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுக இனங்கள் வெளி இனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல வந்து வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரன் ஆண்டவரே நீர் அவரை பொறுப்படுத்தீராக ஆசிர்வதிப்பீராக. சுகத்தோடு பெலத்தோடு ஆண்டவரே அடுத்த முறை வந்து இந்த இடத்துல வார்த்தை கொடுக்கும்படியாக அவரை நீர் ஆண்டவரே பலப்படுத்துகிறபடி நாளே உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல அருமை தகப்ப
2: தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அப்பா இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்க ஏழைகள் விதவைகள்
5: திக்கவைகள்
3: திக்கவர்களுக்காக
5: நீங்க
4: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தான் அப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அனாதைகள் திக்கெட்டவர்கள் பிள்ளைகள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் தந்தையப்பா. அப்படி இல்லாமல் அப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மையை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாக தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா. அப்பா நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா, அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் மனசர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையின் படியப்பா ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களைப் போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா தந்தை, மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவன் அப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னான இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா, கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரன் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்.
5: அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ள இரவு நள்ளிரவு என இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் அதிகாலை வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிக்கரை

0: குட் மார்னிங். இந்த ஆண்டவரும் பிரம்மாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் இன்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய ராட்சசனுக்கு முன் நின்ற போது அவன் பயப்படவில்லை. மற்றவர்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள், ஆனால் தாவீது தேவனை நம்பினான். எந்த ராட்சசனையும் விட தேவன் பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான். தாவீது தேவனை மிகவும் நேசித்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதுவே அவனை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ, வேலையிடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, சக ஊழியர்களிடத்திலோ, வீட்டிலோ, அயலார்களிடத்திலோ, எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்காக தனித்து நிற்க பயப்படாதீர்கள். தைரியமாக தேவனை நேசியுங்கள், அவருக்காக வாழுங்கள். நீங்கள் அவ்வாறு வாழும் போது நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றுமொரு வசனத்தை பார்ப்போம். இது தீத்து 2 வசனம். ஏ, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள், நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய கிழமையை தந்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. இன்றைய வசனத்துக்காக சொல்கிறோம் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் என் அன்பு ராஜாவே, உங்கள் பிரசன்னம் தொடட்டும் அப்பா. அவர்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்காக எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக திகழ, இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே ராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமா இப்போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து அப்பா. இந்த நாள் முழுவதும், இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உங்கள் தேவ தூதர்கள் அனுப்பி அப்பா அவர்கள் கால்கள் இதெல்லாம் காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 6th of July 2026, and the topic for today is Stand Out for God. The opening scripture is taken from John 5 verse 35. He was the burning and shining lamp. Hallelujah. When we read further, 1 Samuel 7, David was a young boy when he stood before the giant Goliath. Yet he was not afraid. While others were frightened, David trusted God. He believed that God was greater than any giant. David loved God deeply and wanted his name to be honored. That was what made him different. You are a child of God, and that makes you different too. Whether at school, work, at home, in business, in the bus, or with friends, colleagues, family, neighbors, choose to think and act as God's child. So don't be afraid to stand out. Love God boldly and live for Him. As you do, your life will show His glory everywhere you go. Let's look at another scripture from Titus 2 verse 7. In all showing thyself pattern of good work, in doctrine showing uncorruptness, gravity, sincerity, sound speech that cannot be condemned, that he that is of the contrary part may be ashamed, having no evil thing to say of you. Hallelujah. Praise God. Please repeat after me. I am standing strong for the Lord. Therefore, I am a burning and shining light for Him. Hallelujah. Let's pray. Thank you, Lord Jesus. Thank you for this new day, for this new word that you have shared with us, Lord. Help us, Holy Spirit, to stand out for you. Stand out for God in everywhere you go, to be a burning and shining light for you. Give us that boldness, that courage. In the name of Jesus we pray. Amen. God bless you all. See you tomorrow.
1: Recording stopped.

0: இதழையின் வெளிச்சத்தில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. ஒரு விசேட ஜபமாக ரொமானா என்ற சகோதரிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த என்னென்ன சொல்ற இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்கள் கூட வழி நடத்துங்களா. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிருந்த மாற்றி மிருந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போற்ற, உங்களை பாட, உங்களண்டில் ஓடி வந்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளண்ட உரிமைய தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்துட்டுவனே. தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில்வியசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை தெரிவிக்கிறோம். எங்கள் மீட்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேய்ப்பரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்களை ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்ச ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி மனோக்கி வெற்றி பண்ண நடப்போடத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்களை சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில் கூடி கோணல் மாறமாக பாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளாக நாங்கள் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா எங்களுடைய ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருதரையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி ஜீவிக்கோ அதை போல் ஜீவிக்கத்தக்கதாக கடற்கரை மணல் விளவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி ஆண்டு மின்னிக் கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனை உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக கூட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் கூட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களின் வரையோம் ராஜா கைவிடாதீங்கோ. அவர்களுடைய ஒளி மங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களை தான் மக்கள் உண்மையுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களை பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின் தேவனே உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொரு தரையும் வழிநடத்த முடியுமையா? வழிநடத்த கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா? ஆண்டவரே அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரை நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கரத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களுடன் ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்கட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று வாஞ்சி உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாஞ்சி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதுல இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில எந்த இடத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கூடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீ பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால்தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களுடைய அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனை எங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும், வயலார் அறிய வேணும், எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கு மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்களோட ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரியும் கைகோத்தமனம் இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாரும் மத்திய சகோதரங்கள் மத்தியில் சம மத்தியில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி வண்ண பாதுகாத்து வண்ணட்டு கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுத விடாதவரை காத்து அவர்களால் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்க திராட்ச செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்ச செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்ச செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாரீங்க, செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அந்த ஒரு விசேஷமாக இந்த விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் அலுவல் நடத்த முடியும். சில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்துற தேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதுக்கதாக வழிநடத்துற தேவனே, காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கம் உங்க சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா, பிசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, பிசாச அவன் அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ இந்த சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் உரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சவரன் சவரன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு ஒத்துழைப்புக்கு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ, துதி கூடாகவோ, பாடலுக்கூடாகவோ, நன்றியறுதலுக்கூடாகவோ உங்க ஆண்டு உங்களை மகிமைப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திரை போட்டு காத்து கொண்டு வாரீங்களே. எல்லாவற்றுக்கும் மேலாகும் உறவரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடகட்டி பெருசுத்தாவியானவரே, நீங்க வழி நடத்தி நீங்க மகமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே, பாவிக்கிறீங்களே, பாவிக்க வல்லவரே, விடிவெளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கல்விக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை வரும் அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது, அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்க கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்க கேட்க முதல என்னத்தை கேட்க போறோம் என்று அந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க வந்ததில் இடத்தில் என்னென்ன தேவை இருந்தோ என்னையோ உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ என்ன உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களை எதிலும் எதுவும் கொல்ல கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவங்களுக்குடாக உங்களை அவன் அம்மாட்ட மகமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அது போல் தகப்பனே, இந்த வாலிப சந்ததிகள் ஐயா இவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தெரிஞ்சிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா, எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் உங்களுக்கு தகுதியுள்ள வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அதன் மனச்சோர்வினாலும் உங்களுடைய அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் ஏதோ ஒரு வெள்ளமையாக ஆண்டவர் ஒரு வழியை திறந்து அடைப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வகுத்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பரவத்தக்கதாக செய்த அந்த நடத்தலுக்காக நன்றி. படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்தது அவனே. வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கு பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள், எப்படி பெற்றார்க்கு கீழ்ப்படிந்து, எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும் அப்பா. எப்பொழுது மனச செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம். ஆண்டவரே அன்பின் தேவனே, ஆண்டவரே மனச செய்ய வேண்டிய வேலைகளை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பேசாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தானே இதற்கு அடிமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்து கொண்டு வார தேவனே, உயிருள்ள உன்மூல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்ய பிள்ளைகள் மத்தியில் இருக்கும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில், உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வழுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனா மன்னியுங்கும், மன்னித்து தின்போம் அவர்களை. ஆண்டவரே, உலகத்தில் எழுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்து கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே, நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கு நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களை வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்னதுவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்கள் அண்டை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்ததுவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துறதுக்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்கதாக கிருபையை ஊற்றி வழி நடத்துங்க ராஜா. அவரோடு ஒத்துழைத்து 22 மந்திரி மாறியும் புறப்படுங்க. அவர்களும் ஒத்துழைத்து இந்த தேசத்தை ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒத்துழை ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கும் என்று தேவனை. விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்க ஆண்டவரே, நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்ட் டிரம்பை வழி நடத்த வேணும். வழி நடத்த வல்லவரே, வழி நடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி, இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிஷரி மாறி எழுப்பி உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா. அதே போல் சந்தோஷந்தையாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொறுப்படுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாகிய இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருகிறோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அது எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளாகி ஒளியின் பிள்ளைகளாகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களுடைய அன்பை அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளாகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டவர் ஆத்மாக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசுற தேவன் உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏது விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி பின்மாறிய ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். என் மயிலாடு ஆகி இந்திய தேசத்துக்காக உங்களுடைய வருகோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோதுமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாகத்தினை வேறு தொட்டு குணமாக்கினதேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறமையா சேர்த்திருக்கும். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷரத்தின் கொண்டிருந்த மக்களை தொட்டனிங்கள் அல்லவாரா. அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காண விட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்க மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோமையா சோதரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மிரத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஓட்டு போறோம் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா, வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவே அழிக்காத அறியாமல் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீதி ஆனந்த சங்கம மொழியலையும் ஆண்டு வரையும் உடவெல்லம் உள்ள கிணத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போறோம். ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு கூட அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு இருந்து இறந்து பேசிக்கொண்டிருக்கிறேங்க இயேசுவே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஜபித்தோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
1: ஆமென். God bless you, Amen. ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஓகே.

கனடாவில் இருந்து இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைந்த பொழுது ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். கத்தரை கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இருக்கும். என்னதாக ஒரு பாடல்களோடு இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஓரிரு பாடல்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவராமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழிநடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம். வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளெஸ்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரமல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் எபேசியர் 6:10 இருந்து. அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமேன். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை, இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரிகையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகி விட்டோம். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விசுவாசித்து அதிகமா ஜெபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள், இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கு மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவர்கள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனே நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும். நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும். எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார். நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர் தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால். ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை நாங்கள் விசுவாசித்தால். அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தால், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தால், சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினால், நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவைகள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா? ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமா. அப்ப ஆரோக்கியத்தை கொடுப்பது தேவ சித்தம். அங்கே தேவன் எப்பேற்பட்ட ஒரு ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்து பாவ மன்னிப்பு கேட்டாயா, பாவ அறிக்கை பண்ணினாயா, மனம் திரும்பினாயா என்று பேசவில்லை. ஆனால் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவினால அந்த காரியங்களை பேசக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு இருக்கிறார். ஆனால் அப்படி அவர் பேசவில்லை, மாறாக விசுவாசித்தால் ஈவன் உங்களுக்கு தேவையான பரிசுத்தம், உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான தேவனோடு உள்ள இணைப்பு எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்கிறது. விடுதலை விசுவாசத்தில் இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை விசுவாசத்தில் தான் இருக்கிறது. என்னை புதிதாக உருவாக்குற தேவன் அவர். ஆமென். ஆகவே உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுது. ஆண்டவர் சொல்லல, நீ பாவி, படும்பெரும் பாவி, நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்காது, நான் உன்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய செவியை அடைத்து விட்டது என்று அங்கே சொல்லல. இப்படியாக அநேக வழிகளிலே தவறாய் தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லா சத்தத்தையும் தேவனால் கேட்க முடியுமல்ல, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு தடையாக எந்த சத்தமும் இல்லை. எந்த பாவியனுடைய சத்தமும் என்ன செய்ய முடியாது, அவருடைய செவிகள் கேட்க முடியாதபடிக்கு அடைக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் வல்லமை இல்லை அவருடைய கிரியையை தடுத்து நிறுத்துவது. ஆனால் அவர் எதிர்பார்ப்பது என்ன, அவரிடத்தில் வருகிறவர்கள் அவர் இருக்கிறவர் என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் என்றும் அறிய வேண்டும், அறிந்து அவரிடத்தில் வர வேண்டும். யாக்கோபிலே வாசிக்கிறோம். ஆமென். அதுதான் விசுவாசம். கவனியுங்கள், மத்தேயு 8:29 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ? ஆறு பேசுறது பிசாசு என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், கவனிங்கள், பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன, ஜபம் பண்ணின, வேண்டிக் கொண்டன. பாருங்க, பாவத்துக்கு பாவத்தினுடைய ஒரு யாரு கிரியேட்டரே, யாரு பிசாசு தான். வஞ்சித்து பாவத்தில் ஆதாம் அவளை விழுத்தி இவ்வளவு ஜெனரேஷனையும் இவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்களையும் உலகத்தையும் பாவத்துக்குள்ள விழுத்தினவன் பிசாசானான். ஆனால் அவன் ஜபிக்கிறான். எப்படி ஜபிக்கிறான்? விசுவாசித்து ஜபிக்கிறான். என்னண்டு, எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும். அவன் சொல்லல, நான் படும்பெரும் பாவி, ஆகவே நான் சொல்லுகிறதை, நான் ஜபிக்கிறதை நீர் கேட்க மாட்டீர், எனக்கு செய்ய மாட்டீர் என்றா பிசாசே சொல்லல. பிசாசு விசுவாசிக்குது. என்னத்தை விசுவாசிக்குது? எங்களை பன்றிக்குள்ளே அனுப்பும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டால் அவர் செய்வார் என்று விசுவாசிக்குது. பிசாசே விசுவாசிக்கு. அவர்களுடைய ஜபத்தை அவர் என்ன சொல்லல, இல்ல இல்ல பிசாசின் சத்தத்தை என்னால கேட்க முடியாது, நான் பிசாசின் சத்தத்தையே கேட்க மாட்டேன், ஜபத்தை கேட்க மாட்டேன், அது சொல்றபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லாதவர், பிசாசுக்கே சொல்லாதவர், அவரை நம்பி கேட்கிறவர்களுக்கு எப்படி சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. நாங்கள் பாவத்துக்கு அதிகமாக வல்லமையை கொடுக்கிறோம், தேவனுக்கு கம்மியாக மிகவும் குறைவான மரியாதையை கொடுக்கிறோம். பாவம் அதிக வல்லமை நிறைந்தது, அதனால் தேவனால் கிரியை நடப்பிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவ வல்லமை அதை விட மேலானது. அவருடைய அன்பு பாவம் எங்கே எவ்வளவு பெருகிட்டோ அதை விட அதிகமாய் அவருடைய கிருபை அன்பு பெருகி பாவத்தை நிர்மூலமாக்குகிறதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாவம் ஏன் செய்கிறோம்? அவவிசுவாசத்தினால் செய்கிறோம். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை நம்பி நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் வேண்டும் பொழுது தேவன் என்ன செய்வார்? எனக்கு அற்புதத்தை செய்து தேவன் தான் உயிரோடு இருக்கிறவர் என்பதை காண்பிப்பதனால் எனக்குள்ளே விசுவாசம் பெருகுகிறது. அப்படி விசுவாசம் பெருகும் பொழுது நான் தேவனை நம்புகிறவனாய், தேவனை சார்ந்திருக்கிறவன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார் என்று நம்பக்கூடியதா இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்க தேவன் துடியாய் துடிக்கிறார். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் அல்லது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தடுத்து நிறுத்தி வைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை கேட்டேன், அவருடைய பாடுகளை பார்த்தேன், அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே மோசே, நீ போய் அவர்களை விடுதலையாக என்று தேவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு ஓடிப்போய் ஒழியவில்லை. நாங்கள் தான் தேவனை விட்டு ஓடி போகிறோம். நாங்கள் தான் நினைக்கிறோம் நாங்கள் ஜெபித்தால் நடக்காதான்டா. ஆனால் பாருங்கள், பிசாசே என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். தாங்கள் ஜெபிக்கிறதை தேவன் தங்களுக்கு கொடுப்பார் என்று பிசாசை விசுவாசிக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். நீர் செய்வீராண்டவரே, செய்வீராண்டவரே, செய்வாய், செய்யோம்மால் முடியும் ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை நம்ப ஆரம்பிக்கிறது, செய்து முடித்தார். ஆகவே இப்பொழுதே வந்து என்னை மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனா நாங்கள் அப்படி ஜெபிப்போமானா நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்போம். கவனிங்கள், அங்கே பார்க்கிறோம், மழை இல்லாதனால் ஜனங்கள் வேதனைக்குள்ளாக பஞ்சத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். தேவன் எலியாவை பார்த்து மழை வரக்கூடாது என்று சொன்னதே எலியாதான். எலியாவை பார்த்து என்ன செய்கிறார்? நீ போய் என்ன செய், ஜபம் பண்ணு மழை வரும்படி. அப்ப யார் ஜபிக்க வேண்டும்? எலியாதான். இந்த பூமியிலே என்ன நடக்க வேண்டுமோ அதற்காக நாங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தேவையானதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அழிவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறார்? எலியாவே, நீ போய் ஜெபி, மழை வரும்படி ஜெபி என்று சொல்லுகிறார். அப்ப யார் ஜெபிக்க வேண்டும்? நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வருவதாக என்று ஜெபிக்க வேண்டியது நாங்கள். மழையை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கு. நாங்கள் சொல்வது எதுவோ அது நிச்சயமாய் வரும். ஆனால் எலியா ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே மழையை பார்க்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. அதனால் மழை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம். அல்லது அங்கே எந்த ஒரு கருப்பான மேகமும், கருப்பு மேகம், கருமேகம் இல்லாதபடியினால் தேவனுக்கு சித்தம் இல்லை என்று எலியா என்ன செய்யவில்லை? தன்னுடைய சித்தத்தை மாற்றி கொள்ளவில்லை. அல்லது இப்பொழுது இது நடக்காது, இப்பொழுது இது கிடைக்காது, ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, கருமேகம் இல்லை. ஆகவே தேவனுக்காக, கருமேகத்துக்காக காத்திருக்கிறேன் என்று எலியா காத்திருக்கவில்லை. மாறாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறான், இப்பொழுதே வருவதாக. ஆனால் செய்திகள் வருகிறது, இல்லை, அங்கே கருமேகம் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லும் பொழுது இன்னும் ஏழு முறை நீ போய் பார், ஏனென்றால் நிச்சயமா வரும், வந்தே ஆகணும், ஏனென்றால் நான் ஜெபிக்கிறேன். இதுதான் ஜெபம். பிசாசு சொல்வதை நம்புவது அல்ல, பிசாசின் காரியங்களை நம்பி செயல்படுவது அல்ல ஜபம். ஜபீரு வந்து என்ன சொல்லுகிறான், மார்க் 5 வாசிக்கிறோம், ஜபீரு என்னுடைய வீட்டில் இருந்து சிலர் வருகிறார்கள், வந்து என்ன சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் மரித்து போனாள், இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி ஜபித்து பிரயோஜனம் இல்லை, இனி நீ போதகரை வருந்தி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மரித்து போய்விட்டது, இனி நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது என்று இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் இயேசுனுடைய வார்த்தை என்ன, விசுவாசம் உள்ளவங்க நீ ஜபித்த ஜபம் நிச்சயமா நிறைவேறும் என்பதிலே உறுதியாயிரு. எபிரேயர் 16:1 என்ன சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நான் நம்புகிறதிலே உறுதியா இருக்க வேண்டும், நான் உறுதியா இருக்காதபடிக்கு அக்கினி ஆஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும், பொல்லாங்கன் ஏவுகிற அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் என்னை நோக்கி வரும் அவவிசுவாசத்தை ஏற்படுத்தும்படிக்கு. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் செய்து முடித்தார் ஆகவே இப்பொழுதே அது மேற்கொள்ளும் என்பதிலே உறுதியா இருக்க வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயம், எலியாவால மலையை பார்க்கவே முடியல, ஆனா நிச்சயமாய் வரும், தேவன் செய்து முடித்தார் நிச்சயமாய் வரும். ஆமென். இப்படித்தான் என்ன செய்கிறது, விசுவாசம் கிரியை செய்கிறது. இரண்டாவது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இங்க இருக்கிறவைகள் உருவாக்கி தேவனால் தான் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகிறது என்ற விசுவாசத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த உறுதி அநேக வேளைகளிலே என்னவா இல்லை, நம்மிடத்தில் இல்லை, நாங்கள் என்ன செய்வோமா, இது தேவனுக்கு சித்தம் இல்லையாக்கும், அதனால் தான் நடக்கவில்லையாக்கும் என்று எங்களுடைய சிந்தையை மாற்றி கொள்ளுது. கவனியுங்கள், இயேசு மரித்து உயிரோடு எழும்பி விட்டார், ஆகவே எங்களால் உயிரோடு வாழ முடியும், நாங்கள் மரிப்பதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு இல்லை. ஆனால் கவனியுங்கள், விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். மரணம் என்ன தொட முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஏனோக்கு விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு மரித்து உயிரோடு எழும்பியும் நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வார்த்தையை இன்னும் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை. 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோமா என்பது மிகவும் அவசியம். கவனியுங்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:33 ஜெயிப்பதுதான் விசுவாசம், தோற்பது அல்ல, தோற்பது அவவிசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை, ஒன்றல்ல ரெண்டல்ல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார், நிர்மூலமாக்கினார். இதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ரொம்ப இலகுவாக நாங்கள் சுயநலத்தை அனுமதிக்கிறோம், பற்றாக்குறை அனுமதிக்கிறோம், ஏதோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் அவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகள் தான் அனுமதிக்கப்படும் பரலோகத்திலே. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்கள் அவைகள் தான் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆமே. அப்ப இதை அறியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்க. எபேசியர். அப்ப மிகவும் முக்கியம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசித்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம், சுகம் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்ளும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது முதலாவது அல்லது எதற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, என்னத்திற்காவது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனோடு யுனைட்டட் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தை இல்லாமல் நாங்கள் ஜெபிப்போமானால் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது, ஜெபிக்க வரும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எங்களுடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். நாங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டோம் என்ற சிந்தியோடு தான் நாங்கள் ஜெபிக்க வரோம். அப்படி இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து நாங்கள் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை அது மேற்கொள்ளும், அதை செய்து முடிக்காம அவர் செய்து முடித்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் அந்த வார்த்தையோடு அந்த சத்தியத்தோடு நாங்கள் இணைக்கப்படாமல் பேசுவோமா, நிச்சயமற்று பேசுவோமானா, எப்படி அந்த அந்த அந்த ஜபம் வேலை செய்யும், கிரிய செய்யும்? நாங்கள் அவருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டு சத்தியத்தோடு இணைக்கப்பட்டு நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எசேக்கியேல் 37 தயவு செய்து எல்லாரும் மறுபடியும் படியுங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்ப கூடுமா? எழும்ப வேண்டுமானால் மனுஷகுமாரனே நீ அழுது குளறி கண்ணீர் வடி என்று சொல்லாமல் மாறாக நீ தீக்க தரிசனம் உரை. அப்ப ஜபம் என்பது தீக்க தரிசனம் உரைப்பது, ஜீவன் உண்டாயிருப்பதாக, சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசுவது. மலைய பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் நடு சமுத்திரத்திலே நில்லண்டு பேசுவது, இதுதான் ஜபம். ஜபம் என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய வார்த்தையினால் பூமி நிறைந்திருப்பதாக. ஆமென். உம்முடைய மகிமையினால் இந்த பூமி நிறைக்கப்படுவதாக என்று பேசுவது ஜபம். ஆமென். ஆகவே விசுவாசித்து தேசத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கி, சரீரத்தை நோக்கி, பைனான்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் பேசுவோம். அதுதான் தேவ வல்லமை, அதுதான் சத்துருடைய கிரிகளை நிர்மூலமாக்கி சகல வெற்றியை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு சர்வாயுத வர்க்கம், தேவ வல்லமை. ஆகவே நாங்கள் விசுவாசித்து நீர் செய்து முடித்ததை பேசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தையும் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். நீர் செய்து முடித்தவைகளை அவர்கள் பேசட்டும் தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய சமூகத்திலே, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே, மனைவி ஹஸ்பண்ட் சபை இவர்களுடைய வாழ்க்கையிலே பேசுவார்களாக, தீக்க தரிசனமாய் உரைப்பார்களாக. அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே வந்து மேற்கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீ சொல்லுகிறீ, நீ தீக்க தரிசனம் உரை, அப்பொழுது இவைகள் சேனைகளா எழும்பும் என்று நீ சொல்லி சொன்னீர். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். அப்படியாய் நாங்கள் எத்தனை அற்புதங்களை கண்டிருக்கிறோம். அதே காரியம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளட்டும். குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், எழுந்து பிரகாசிக்கட்டும். அவர்களுடைய ஒளியாகிய நீர் அவரிடத்தில் வந்துவிட்டே வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய ராஜ்யம் அவர்களுக்குள் இருக்கிறது, நீர் அவர்களுக்குள் இருக்கிறேன். ஆகவே உம்மோடு கூட இணைந்து பேசுவார்களாக, கட்டளையிடுவார்களாக, தீக்க தரிசனம் உரைப்பார்களாக. அவருடைய வார்த்தையின்படி நீ கேட்டுக்கொண்டபடியே உனக்காக கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்டாயிருப்பதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தி உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளை பலருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க 100 மடங்காக 1000 மடங்காக அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட அறுவடை செய்யப்பட கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு கத்தரை சித்தமானால் நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் அண்டன் செல்லி அபிரகாம் அவர்கள் அண்டன் யுக்கையில் இணைந்து வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினார். தேவ நீதி, கத்தருடைய நீதி, அதன்படி கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசுவாசத்தோடு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய வாழ்த்துக்களையும் கோரி விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையில் நாங்கள் மீதியான ஊழியர்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
0: நீதியாய் நடத்துறதுக்காண்டி உமை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கமும் தயவும் எங்களுக்கு தருவதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இதக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட தெய்வம் கட்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் அப்பா. இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே அப்பா, உங்களோட கரத்துல தந்து

0: இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உன் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன்.
1: நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள்
2: திகழ்காக நீங்க
3: அன்பான பரலோக பிதாவையப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவையப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றியப்பா. இதில் இணைந்து ஏபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவையப்பா, ஏழைகள் திக்கற்றவர்கள் விதவைகளப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்களப்பா தந்தையப்பா. இன்னும் இன்னும் அவர்களப்பா வேதனைகளைத்தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களின் தந்தையப்பா. பிதாவையப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தந்தையப்பா. தந்தை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்களின் தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா எல்லாரிடம் அப்பா தந்தையை அவர்களுக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அறிந்தப்பா கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தருவப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவைன்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரேப்பா. உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே. இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா உண்மை முத்தமாக அவர்களின் கட்டமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா தகப்பனே. அப்பா தனிமையாக இருந்தப்பா என்ன நடக்குதென்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா. தாயாக தாயாகவும் அப்பா தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா அப்பா. நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருத்தரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேர் மனுஷர் நம்புவதை பார்க்கலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருத்தரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொறுப்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா, கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகளப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா தந்தையே. மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா நீங்கள் அப்பா. அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து எபிக்கிறேன் என்று இணைந்து எபிக்கிறேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்க எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா, எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு எவித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா நீங்கள் எபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.

ஆமென் ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.

ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும் இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவுறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம் மழை காரியங்கள் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள் அது மட்டுமல்ல பிரியாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையில் ஊறுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே ஒன்று கூடுவோம். திரும்பமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். கத்தரண்டு ஜெபங்களை ஒப்புவித்து அதற்கான காரியங்களை வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், இப்படியாக கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபங்களை ஒப்புக்கிற போது அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கத்தருடைய கரத்திலே

0: இடங்களிலும் தங்கியிருக்கிற இடங்களிலும் கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சௌரி தாயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்திட கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பை இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் தவ ஊழிய சோரி வாணி வெங்கட் அவர்கள் அனுப்பி தந்த ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்வோமா? ஆமேன்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் தேவன் ஒத்தாசைகளை அனுப்பி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்பில் பதில் கிடைக்காமல் சோர்வுற்று தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? பதிலேதும் வரவில்லையே. முயற்சி செய்த காரியங்கள் எல்லாம் முடியாமல் போனதே, அசைவற்று காணப்படுகிறதே என்றும், இனி வரும் நாட்களில் நாம் எப்படி சமாளிப்பது, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் காணப்படுகிறதே என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு ரட்சிப்பின் தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கான ஒரு நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒத்தாசை அனுப்புவேன் என்றும், சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், கடக்கவே முடியாததாக இருந்தாலும், அவைகளில் ஒத்தாசைகளை தயவுகளை பெற்றுக்கொள்ள செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவிடம் தான் விடுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டி விண்ணப்பிக்கின்றார். ராஜாவோ அவனுக்கு வேண்டிய நாட்கள் வரையில் விடுப்பையும், அதோடு கூட நதியை கடந்து செல்வதற்கு வேண்டிய கடிதங்களையும், நெகேமியா தங்க போகிற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் அலங்கத்தின் வேலைக்கான பொருட்களையும், அதை பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரபூர்வமான கடிதங்களையும் கொடுத்து அனுப்பி தயவு செய்து வழி அனுப்புகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக தேவைகள் இருக்கலாம். நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களான அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலையும், மேலும் சிலர் பணியிடங்களில் ஆலோசனைகள், தீர்க்க முடியாத பேச்சுவார்த்தைகள், கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களுக்காக தேவனிடத்தில் என் காரியங்கள் எப்பொழுது கைகூடி வரும், நல்ல பதிலை நான் எப்பொழுது பெற்றுக் கொள்வேன், காலதாமதமாகிற காரியங்களில் எப்பொழுது ஒரு நல்ல முடிவு உண்டாகும் என்றெல்லாம் பல கேள்விகளோடு விடாய்த்து போய் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காய் இன்றைக்கே ஒத்தாசைகளை அனுப்பி உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாய் உங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம், கையிட்டு செய்கிற காரியங்களிலெல்லாம் கர்த்தரின் கரம் அதிசயங்களை செய்தும் உங்களின் பிரயாசங்களில் பணிகளில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நன்மையானவைகளை காண செய்தும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தயவுள்ள வாசல்களையும் ராஜரீக பாதையையும் கனிவான உள்ளங்களையும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் கேட்கப்படுகிற நாளாயும் உங்கள் விருப்பங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாயும் இந்த நாளை ஆசீர்வதிக்கின்றார். கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். வார்த்தை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் என்பதை அடிக்கடி மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் உங்களுக்குள் வைத்தவராகிய கர்த்தர் அவைகளை நன்கு அறிவார் என்பதை ஏன் உணர மறுக்கின்றீர்கள்? உங்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த இடங்களில் நாம் ஏமாந்து போய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீரோடு போராடுகிறோம் என்பதும் நம் தேவனுக்கு நன்கு தெரியும். உங்களுடைய பலன் என்ன? உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களை குறித்து மற்ற எவரும் அறியாத அனைத்து உண்மைகளும் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தை பருவம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் கர்த்தர் அறிவார். அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கவே விரும்புகின்றார். அவர் உங்களை குறித்து அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ்வதே அவர் விரும்புகின்றார். தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருக்காகவே வாழ்வோம், ஊழியம் செய்வோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம். மிகுதியான காரியங்களை நம் வாழ்க்கையில் ஜெயமாய் அவர் மாற்றுவார். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6 ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:17 வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்று பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, சாலமோன் ஞானி ஆகிய ஞானி நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே அங்கே சொல்லி ஒரு எச்சரிக்கை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை பாவிகள் மேல் நாட்களிலே பொறாமை கொள்ள நாங்கள் விடுவோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் இந்த நாட்களிலே போகக்கூடியவர்களாய் அதே வேளையிலே தூரமாய் போகக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே ஞானி சொல்லுகிறார், நாள்தோறும் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரை பற்றும் பயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேதம் சொல்லுகிறது ஞானத்தை நமக்குள்ளே இந்த நாட்களை உருவாக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது நாங்கள் எதை விட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கு காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே அங்கு ஞானவானாகிய இந்த நாட்களிலே சலமோன் ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே திரும்பும்படியாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நீதிமொழி 23 அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அங்கே அந்த சாலமோன் ஞானி இந்த நாட்களிலே ஒரு விதமாக இந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் போஜனத்திலே பிரியமாயிருக்க கூடாது, எப்படியாக கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் இருக்க வேண்டும், ருசியான பதார்த்தங்களை இச்சியாதபடி இப்படியாக இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களாய் வர வேண்டும் என்று பிரியாசப்படாதபடிக்கும் எப்படி ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வன்கண்களை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த இடத்திலே வந்து இந்த பதினேழாவது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லுகிறார், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பின்பற்றும் பயத்தோடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டா இருக்கிறபடினால் நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் வீணாக போகாதபடி காத்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நம்முடைய மனதை நாங்கள் வீணாக பாவிகள் மேல் இந்த நாட்களிலே விட்டு அதை சிதறடிக்க பண்ணி கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஈவுகளையும் விளக்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுப்போம். நாங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை விடாதபடி நாங்கள் நம்முடைய மனதை தேவனுடைய பக்கமாகவும் பரலோர் ராஜ்யத்தின் பக்கமாகவும் அங்கே இந்த நாட்களில் நாங்கள் திருப்புவோமா இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களிலே திரும்புங்கள். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு தெளிந்த புத்தியையும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நாங்கள் வழி விலகாதபடி இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த வாக்குத்தத்தை அதாவது இந்த நாட்களில் இந்த நீதிமொழியை சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தின் படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே மற்றவர்கள் மேல் பாவிகள் மேலே இந்த நாட்களில் நாங்கள் பொறாமை கொள்ளாதபடி நம்முடைய மனதை தேவன் மீது தேவனை பற்றும் திருப்புகிற வழியிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
4: Recording stopped.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்தில், ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதர்ன சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாயிருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாற்ற முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாற்ற முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாற்ற முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்ற. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி. அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒன்னு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலையினம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையின எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டேன்னா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது நம்ம பழகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சேனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆணானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கும் முடியும், வாழ்ந்திருக்கும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுன. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதுருமே 8:16 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும் சொல்ற. அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம், ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது. அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சிட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புற, பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புற, அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே. அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா ரொம்ப நல்லவருங்க அவரு. நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம். அது அல்ல தகுதி, அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல் நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பயஹாட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா மூணு இடத்துல ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒண்ணு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 வருஷ அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 வருஷ அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்கள நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 வருஷ ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம். ரெண்டாவது 1000 வருஷ அரசாட்சி. மூன்றாவது புதிய வானம் புதிய பூமி.
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: சோத்திரம் இந்த காலை வேலைக்கா, சோத்திரம் சோத்திரம் இந்த நாளுக்கா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எவ்வளவு வேலைக்கா, சோத்திரம் எல்லாம் அவங்க கிருபை ஐயா, அவங்க கிருபை ஐயா, எல்லாம் அவங்களோட கிருபை அப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. அந்தவரே எங்களை தாழ்த்து வரும், எங்களை தாழ்த்து வரும், அந்த தரை மட்டும் தாழ்த்து வரும். அதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களும் விண்ணப்பங்களுக்கும் அவங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபை உள்ளவர் ஐயா, நீங்க கிருபை உள்ளவர், மகத்துவர், மகிமை உள்ளவர் அப்பா. ஆயிரம் கோடி நாவுகளும் போதாது ஆண்டவரே, உங்களோட கிருபைகளை சொல்ல முடியாது ஐயா, அவங்களை துதிக்கிறதுக்கு போதாதையா, போதாதையா, போதாதையா. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் காத்துறோம் சுவாமி. சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி, இவங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுக்கு கிருபைதானப்பா, எல்லாவற்றையும் தாங்குறது, எல்லாவற்றையும் நடத்துறது சுவாமி. கிருபை உள்ள தேவனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கூடான கோடி நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காணக்கூடாதவழியப்பா, செய்யக்கூடாதவழி மகிமை தேவன் அப்பா, அப்பா சினாய் மலையிலே ஆண்டவரே, எங்களோட மகிமையை சொல்ல முடியாத ஆண்டவர், அப்படியான மனித மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை ஆண்டவர், அப்படியான மகிமை. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் அப்பா, பிரசன்னம் பிரசன்னம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட திஜபங்களுக்காக வந்திருக்கோம், மன்னிப்புகளும் கிருபைகளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு சுவாமி. இன்றைய காலை என்ன ஒரு சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. காலங்களை காக்கிற தேவனே, சூழ்நிலைகளை பார்க்கிற தேவனே, குடையாந்திரங்களை பார்க்கிற தேவனே ஐயா, அந்த காலங்களுக்கு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பாவங்கள் கீழ்படியாமை நான் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே, எங்களை சமூகத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இரக்கங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே, எல்லாம் மன்னித்து இவர்களெல்லாம் மனம் திரும்புற மக்களாய் மாற வீடுமடிப்பிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் காலத்தில், உங்களுடைய கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு தங்களோட வாழ்க்கை சீராக்கி கொள்ள வேண்டும் மனித வைக்கிறோம் சுவாமி. ஜனங்களுடைய கண்ணீர் ஆண்டவரே, வேதனை ஆண்டவரே, தவிப்பு ஆண்டவரே, நிறைந்திருக்கிற காலமாயிருக்கும் பயங்கரம் ஆண்டவரே, அமைதி இல்லை சுவாமி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், உங்களால் தரப்பெல்லாம் முடியும். அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்கள் ஐயா, யுத்தத்தினாலே எத்தனையோ மக்கள் சீரடைந்து ஆண்டவரே அடங்கு வாழ்கிற காலம் ஆண்டவர் மக்களுக்கு ஆண்டவரே, தகப்பனே இரக்கத்தின் கண்கள் கிருபையின் கண்கள் செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா தேவனே, இருக்கவையின் தேவனே, உங்களை நோக்கி பார்த்து ஆறுதல் பெறட்டும் சுவாமி, சமாதானம் பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெறட்டும், வெற்றி பெறட்டும் சுவாமி. யுத்தத்திலே எங்கெல்லாம் ஆண்டவரே இல்லாமலந்து ஆண்டவரே தைக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா வேணும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கும் ஆண்டவரே வார்த்தை உண்டு சுவாமி ஆண்டவரே. ஞான அங்கு கேட்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவளாய், ஆசீர்வாதம் பெறுகிறவளாய் மாறட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். வியாதி அப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. சோகங்களுக்கு ஆண்டவரே வியாதிக்கு காரணமாயிருக்க சாபங்களும் பாவங்களும் ஆண்டவரங்கள் ஜனங்களை விட்டு நீங்க முடியாய் வேண்டிக்கும் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் சுவாமி. தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இந்த சாபத்தில் இருந்து விடுதலையாக வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கூப்பிடுகிற பிள்ளைகள் சோத்தை காட்டலிடுங்க சுவாமி, சோத்தை காட்டலிடுங்க சுவாமி. அப்பா நீங்க வியாதிகளை தொட்டு குணமாக்குறது சுவாமி. அந்நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்த வியாதி சில ஒருவர் தானும் பெருமையாய் போனதில்லை, சுகத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள் சுவாமி. அதே தேவன் என்றும் மாறாதவர்களுக்கு நீங்க தொடுங்க சுவாமி, வியாதியை தொடுங்க சுவாமி. கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி, கூப்பிடுகிறவர்களுக்கு இறக்கம் செய்யுங்க சுவாமி. இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை முகத்தை எங்களுடைய வழிகளில் இவர்கள் வளர்த்தும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் தகப்பனே. இவர்களுக்கான தேவைகளோடு இருப்பார்களானால் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா வியாதிய படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே வயது போன காலங்களில் ஐயா நாதுரவாய் கட்டுகளாய்ச்சனையோ முதியோர்கள் வியாதியை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. வைத்தியசாலை விளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. சகப்பனிகளுக்கெல்லாம் உதவி செய்யற கத்த நீங்க, இறக்கம் செய்யற கத்த அப்பா. அவர்களுக்கு ஆங்கிற கத்த நீங்க. இவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் சமாத்து தருகிறோம் சுவாமி. ஐயா இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வியாதி படுக்கையில் இருக்க மதியோர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. ஐயா தகுதியற்ற மக்களுக்கு கிடைக்கிற கிருபையப்பா அதுதான் கிருபை ஆண்டவரே. சரியா உங்களுக்கு கிருபையினால மாத்திரம் ஆண்டவரே இவர்கள் சுகம் பெறுவார்களா, சுகம் பெறுவார்களா, ஆசீர்வாதம் பெறுவார்களா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்வோம். தாப்பனே தேசத்தை இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், நீதி நியாயம் இவர்களுடைய ஆட்சியில் இருக்கட்டும் சுவாமி. நீதியற்ற காரணங்களா தேசத்தின் மக்களுடைய தவிப்பு கண்ணீர் ஆண்டவர். நீதிகள் எல்லாம் புரட்டப்பட்டது, அநீதிகள் எல்லாம் நிறைந்த மக்கள் ஆண்டவர். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த தலைவர்கள் தேவ பயம் தேவநீதி ஆண்டவரே இவர்களை நிரப்பட்ட சுவாமி. அழுகையெல்லாம் நீங்க கொடுத்தது சுவாமி. எப்போது அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரை அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவருடைய ஆட்சியில் ஆண்டவரே தகப்பன வேதம் ஆண்டவரே இவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம். கத்த நல்ல கிருபை என்று உள்ளது என்று சொல்லுவோம் சுவாமி. உங்களோட கிருபை தான் அப்ப உங்களோட கிருபைகளுக்காக வேண்டி தேசத்துக்காக வந்து தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் நீதி நியாயம் உள்ள சாட்சி வரட்டும் சுவாமி. அப்பா எல்லா பாவங்களையும் குறைகளையும் ஆண்டவரே தப்பனை மன்னித்து ஆண்டவரே நீதி நியாயம் ஜனங்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தப்பனை. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு.

உள்ளக்காரன் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக்கொள்வோம். இப்படி நான் அதிகாரத்தில் இருக்க ஒருவருக்காக வேண்டிக்கொள்வோம், ஒருவருக்காக வேண்டிக்கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நான் அப்பா தேசங்கள் எல்லாம் வறட்சி, அப்பா பொருளாதாரங்கள் எல்லாம் இருந்த நிறைய ஆண்டவரை, வேலை இல்லை ஆண்டவர், ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர். தகப்பனே இவர்கள் மணந்திருப்பட்டோம், இவர்கள் மணந்திருப்பது எங்களை சாத்தி ஆண்டவரே எங்களை மாற்றி தருவார்கள். ஆனா சமச்சி கொடுக்கிற தேவன் என்று நீங்க சொன்னுகள் ஆண்டவரை கீழ்பறியட்டும் சுவாமி. தகப்பனே தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவர், தங்களை முகத்தை திருப்பட்டும் சுவாமி. சிறப்பை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வாழ்வை கொடுக்கிற கர்த்தர் நீங்க, வறட்சியை நீக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. அதுதானப்பா ஜனங்களுக்கு வழி, உணர்வுகளாய் மாறட்டும். கூக்குரல் எல்லாம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள கூக்குரல் எல்லாம் உங்கள் பக்கமாய் திரும்பட்டு. தேவனை நோக்கி கூப்பிடுறவளாய் அந்த கூக்குரல் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டி கொள்வோம். அப்பா ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் தவிப்பை காண்கிற மாதிரி நீங்க பசி, அப்பா பசி பசியும் குடும்ப வயது வரம்பு தவிக்கிற மக்கள் அப்பா தகப்பன் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்க பசினால் வாடுகிற மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே காக்கைக்கும் ஆண்டவரே சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும் போது நீங்க அவர்களுக்காக ஆரம் கொடுக்கிற தேவன் அன்று சுவாமி. அதே தேவன் ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க ஆரம் கொடுக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். பசினால் வாடுகிற மக்கள் ஆண்டவரே ஐயா, சகப்பன் எல்லாவற்றுக்கும் நீங்களே ஆசீர்வாதம், நீங்களே தேவன் என்று உங்களை நோக்கி பார்த்து தங்களை வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தாப்பனியர்களுக்காக வேண்டி கொள்வோம், இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், தாப்பனிய வேண்டி கொள்வோம், வேண்டி கொள்வோம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுக்கு ஊழியர்களுக்காக வந்து தாப்பனே மகத்துவமான ஊழியத்தை பெற்றவர்கள் உங்களோடும் ஆவியோடும் ஆண்டவரே எங்களுக்கு உதாரத்துவம் உள்ளவராகும், ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளாயும் எந்த இடத்தில் நிற்கிறார் அந்த இடத்து நல்லூடியம் செய்யக்கூடிய வாஞ்சியை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி, பெள்ளத்தை குடும்ப சுவாமி. தகப்பனே இந்த கடைசி நாட்களில் நிற்கிறவர்கள் சுவாமி ஊழியர்காரர்கள் வெள்ளப்படுத்துங்கள் சுவாமி. ஊழியங்கள் எல்லாம் பெருகட்டும், பெருகட்டும், வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், வெள்ளத்தை குடும்ப சுவாமி, ஆசீர்வாதத்தை குடும்ப சுவாமி. தகப்பனே இவருடைய குடும்பங்கள் உள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம் எல்லாம் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே கட்டப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஊழியத்தின் மனமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. இவர்களெல்லாம் எந்த நிலையில் இருந்தார்களோ சுவாமி அந்த இடத்திலிருந்து ஆண்டவர்கள் விரும்பும்படியாய் தூக்கிவிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வஞ்சனையில் இருந்தும் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளையான ஊழியங்கள் நிமித்தமும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசங்கள் நிமித்தம் ஆண்டவரே இவர்கள் விழுந்து ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த காலமா இருக்கிற சுவாமி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இவர்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. இவர்கள் பழையபடி நம்ம நிலைமைக்கு வந்து இவட ஊழியத்தில் செயலாய் மாற்றுங்கள். மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. வளர்ந்து போன நிலையில் இருந்து தூக்கி விடுங்கப்பா, தூக்கி விடுங்க. ஆசீர்வாதத்தை கற்று விடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனி. எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அங்கே எங்களெல்லாம் காண்கிறது வந்து சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் சத்துருவான வஞ்சித்து போய் அழித்து விடாதவரை தகப்பனை காத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்வோம். அத்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அப்பா சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா சபைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே சபைகள் எல்லாம் செயல்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய மனம்பவன போக்கில் ஆண்டவரே சபைகளில் ஆண்டவரே ஒருவர் தானும் ஆண்டவரே உரியன் செய்து விடாதபடி ஆண்டவரே சபைகள் பரிசுத்த

0: ஆண்டவரே, அப்ப அவங்களோட வகைகளின் படி ஆண்டவரே ஐயா சபைகள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்படவேன் சுவாமி. அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக, மனகாட்சிகளாக, பரிசுத்தமுள்ள சபைகளாக எடுத்துக்கொள்கிற சபைகளாக இந்த நாட்கள் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இங்கெல்லாம் சபைகள் எல்லாம் ஆண்டவரை தாறுமாறாக தங்களுடைய போக்கின் பகுதி தகவல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு நடத்துகிற ஒவ்வொருவர்களுடைய சிந்தையை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். நீங்க தான் அப்ப அந்த சிந்தை, நீங்க தான் அப்ப அந்த சிந்தை. சபைகள் பரிசுத்தப்படுத்த நிற்கிற மக்கள் ஆண்டவர் வருவார், மனமும் அன்புமாய் சபையை கட்டுதல்வாய் நேசிக்கிறவாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிற்கட்டும். நடக்கிற ஊழியக்காரர்கள் போதவர் மாதிரி நடத்துங்க சுவாமி. சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஊழியக்காரர்களையும் போதவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பனே ஒரு சபை ஆண்டவரே, இவ்வளவு அருகையில் எடுத்துக்கொள்கிற சபையாக மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. அப்பனே இந்த சபையை எடுத்துக்கொள்ளத்தான் அப்பா நீங்க பாருங்க, இங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவருக்கு, எவ்வளவோ விலை ஆண்டவர். தகப்பனே கிரகிக்க முடியவில்லை பாடுகள் அப்பா. தகப்பனே இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம். சபைகளை ஒன்று நாட்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டவரே பிறந்த கிருபையின் காலத்து பரிசுத்தப்பட்டு கொண்டே வரவன சுவாமி. சபைகளை ஒன்றுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஜனங்கள் சபையில நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே வழியில் இருக்கிற ஜனங்களும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைக்குள் வந்து ஆண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். சபையில ஆண்டவரே வந்து ஆண்டவரே ரட்சிப்பை பெற்று வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாக்கி கொள்ள வேணும் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா அப்பா, கிருபை ஆண்டவரே, கிருபையப்பா அப்பா. தகுதி இல்லாத மக்கள் ஆண்டவரே அப்பா, தகுதியோடு ஆண்டவரே உங்களிடத்தில் வர வேணுமா? நாங்களுக்கு கிருபை வேணும் சுவாமி, இப்படி கிருபை வேணும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்ப்பா. சபைகளுக்காக வேண்டிக்கும் தகப்பனி. ராஜ்யத்தின் சுவிசேஷ ஜனங்களுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். மனுஷன் ஒருவளவு அன்புள்ள திருமண ஆண்டவரே, ஒருவர் தானும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது நான் நன்றி ஆண்டவரே, நன்றியான அதற்குரிய காலங்களெல்லாம் நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டிவிகள், ரேடியோக்கள் என்று இவ்வளவு வேகமா செல்லக்கூடிய காலமாயிருக்கிற சுவாமி, இவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, இவ்வளவு அன்பு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பிளப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உண்மையும் உதாரத்துவமா இந்த ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் படி நடத்துங்க சுவாமி. சாப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்கா நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இவர்களுக்கா வேண்டி வந்து அறிவிக்கப்படுகிறோம். நான் இந்த ஆண்டவரே அறிவிக்கப்படாத இருந்த தேசங்கள் உண்டு சுவாமி, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இவைகளுக்கெல்லாம் உடன் சேர ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கத்தா எங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறவளாய் உடன் சேரவளாய் ஆண்டவரே அந்த தாகம் உண்டாகும்படியாக கொள்கிறோம் ஆண்டவரே. வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரை காண்கிற மக்களிடத்திலும் உங்களுடைய அன்பை சொல்லக்கூடிய மக்களாய் நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நிரப்பும்படியாய் வண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இன்னுமா இன்னும் எத்தனையோ பிரதேசங்களில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்றோம். அந்த இடங்களில் நிற்கிற ஒவ்வொருக்காக வாங்கி பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகளோடு நிற்கிறார் சுவாமி, கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாவற்றையும் துடைத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் നിക്കറവുകളുടെ പാദയാത്രയോടെ നടത്തുന്ന സ്വാമി അപ്പാടുക്കാൻ വേണ്ടി കടവറും ഇരണ്ട മടങ്ങളിൽ ആമാണ്ടവർ കൂടിയ ചേരുകൂടിയവർ ആണ്ടവരെ പെരുകട്ടും പെരുകട്ടും പെരുകട്ടും പെരുകട്ടും സഭപനെ അറിയിക്കുമെന്താവ് ഇന്നും കൊഞ്ചക്കാണോ ആണ്ടവരെ അപ്പാ നിങ്ങൾ വരികറവേ എന്നുണ്ട് സ്വന്തം ഇന്നും കൊഞ്ചക്കാണോ ആണ്ടവരെ നിങ്ങള് വരുന്ന നാമതിപ്പതികളെ അപ്പാ കാലങ്ങളും നേരങ്ങളും സുന്ദരികളും ചൊല്ലിക്കൊണ്ടേരുക്കുള്ളതൊക്കെ എല്ലാ മക്കളും വിവാഹത്തെ കേട്ട് രക്ഷിക്കപ്പെടുകയാണ് സ്വാമി അവൻ്റെ എല്ലാ വഴികളെയും തുറന്ന് തന്നിരിക്കുന്നതിൽ നാം നന്ദിയാം നന്ദിയാണ്ട് വിളവ് വല്ലമയുള്ളവരപ്പാണെങ്കിൽ ഒരു വരാനും കിട്ടിപ്പോകൂടാതെ എപ്പോഴും ആണ്ടവരെ അയ്യാ നിങ്ങൾ ദാഹത്തോടെ ഇരിക്കുന്നു സ്വാമികളെടുക്കാൻ വേണ്ടി കൊള്ളും എല്ലായിടങ്ങളിലെല്ലാം ആണ്ടവരെ ഞങ്ങൾ ആണ്ടവർ രക്ഷിക്കപ്പെട്ട് മണഞ്ഞു കൊണ്ട് വെളിച്ചത്തേക്കാനും ജീവിക്കണം ചെറുകളോട് നിപ്പാറുകളാണ് ആ ചെറുകളെ സന്ധിക്കണം ഞങ്ങൾ എളിപ്പിക്കൊടുങ്ങപ്പ അപ്പാദ്വാരത്തുമുള്ള മക്കൾ എളിപ്പിക്കൊടുങ്ങും സകലമെല്ലാം ആണ്ടവരെ ഞങ്ങൾ ആണ്ടവരെ കൊടുക്കുറവളായി മാറട്ടെ സ്വാമി മാർക്ക് കൊടുക്കുറവളായി മാറട്ടെ സ്വാമി തവപ്പനെ എടുക്കാൻ വേണ്ടി കളോറും തവപ്പനെ വേണ്ടി കളോറും നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും നന്ദി ചൊല്ലൂറും പെരുകെട്ടും അപ്പാ ഒരു വെറുതാനും ആണ്ടവരെ കെട്ടുപോകാമല്ല വാർത്തകളെ ആണ്ടവരെ കേട്ട് കീഴ്പ്പെടുന്നവരായി മാറിട്ട സ്വാമി അപ്പാ അവരുകൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും കിരുപയപ്പാ സാപ്പനെ നന്ദിശോപ്പാ എന്റെ നാക്കളുള്ള ജനങ്ങൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളും സാപ്പനെ കടശിനാക്കൾ കടുമയാന കാലം അൻപ് കണിഞ്ഞു പോന കാലം അപ്പാ ആണ്ടവരെ എന്റെ ദേശത്തിൽ ഇന്ന കാലങ്ങളിലാണ്ടവർ വാഗ്രമക്കളപ്പാ കണ്ണീരപ്പാ വേദനയപ്പാ പിരിവുകളപ്പാ സഭപ്പനീകൾക്കാ വേണ്ടി അൻപതാനപ്പാ എല്ലാവറ്റും നിരപ്പ മടിയും എല്ലാവറ്റും ആശീർവദിക്ക മടിയും അയ്യാ പെരിന്തിരിക്കുന്ന കുടുംബങ്ങളാണ്ടവരെ കഴിയിക്കൊണ്ടേ പൗരാണ് കുടുംബങ്ങളെ വിട്ട് പിള്ളേകളെ വിട്ട് കണവനെ വിട്ട് മനവി വിട്ട് പെറ്റൂരെ വിട്ട് ആണ്ടവരെ ണ്ടവരെ മക്കൾക്ക് ഇരക്കം ചെയ്യുങ്കപ്പാണ്ടവരെങ്കിലും ഒരു വിഷയം ആണ്ടവരെ എന്തിനാണ് ഇരപ്പം അൻപതാണപ്പോ സകലത്തെയും താങ്ങ മുടിയും സകലത്തെയും സഹിക്ക മുടിയും എല്ലാവറ്റേയും നിരപ്പുരണ്ടു ആണ്ടവരെ നീങ്കതാണപ്പോ ആണ്ടവരെ നിരപ്പുങ്കപ്പാ കടശിനാക്കൾ ഒരു വിഷയം ആണ്ടവരെ ജനങ്ങളെ മണ്ണീറ്റ് ഇറക്കം ചെയ്യുങ്കപ്പാ മണ്ണീറ്റ് ഇറക്കം ചെയ്യപ്പോ ആണ്ടവരെ ജനങ്ങൾ കീഴ്പ്പടിയുറവളെ വാർത്തകളിലേക്ക് കീഴ്പ്പടിയുറവളെ തങ്ങളെ ചാർത്തുറവളായി ആണ്ടവരെ ഒരുവരെയും മാറ്റുങ്കപ്പാ അന്നിനാ നിരപ്പുങ്കപ്പാ പിന്നാലിയാകെ ആണ്ടവരും ഗ്രാമീൺ അഭിഷേകമാകെ പിന്നാലിയാകെ അന്യൻ അഭിഷേകമാണ്ട് ഓർമ്മയെ മൂച്ചപ്പെടുമ്പടിയായി വേണ്ടിക്കൊള്ളൂ സ്വാമി ആലിയപ്പിള്ളകൾ ആണ്ടവരെ ആലിയപ്പിള്ളികളുടെ വാക്കി ആണ്ടവരെ ശത്രുവാനോ തനക്ക് കൊഞ്ച കാലം ഉണ്ടെന്ന് ചൊല്ലി ആണ്ടവർ ആലിയപ്പിള്ളികളെ തന്നലയിലെടുത്ത് ആണ്ടവരെ ചേർത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ആലിയപ്പിള്ളികൾക്ക് ഇരിക്കും ചെയ്യുങ്കപ്പാ ആലിയപ്പിള്ളിയുടെ തവയിപ്പ് കണ്ണീർ പാവം അക്രമം അനുയായം ആണ്ടവരെ ിയപ്പുള്ളിയുടെ പടം കാര്യങ്ങൾ ഒവ്വൊണ്ടേയും തകർപ്പനെ ഇറക്കം ചെയ്യുങ്കപ്പാ നിങ്ങ ഇറങ്ങാവിട്ടയ്യാറപ്പാ ഇറങ്ങാൻ മുടിയും കൊള്ളാതെ ശത്രുവൻ കയ്യിൽ നിന്ന് നിൽക്കുള്ളവൻ നീങ്കതാണപ്പാ അയ്യാറക്കാൻ വേണ്ടി കൂറും ഇറക്കം ചെയ്യുങ്കപ്പാ വാലിയ പുള്ളികൾ വാലിപ്പ വയത് ആണ്ടവരെ നിങ്ങളുടെ പുള്ളികളാ നിങ്ങളുടെ കുളിയും ചേരവളാ വാർത്തയെ കൊണ്ടുപോകുന്നവളായി മാറ്റുന്ന സ്വാമി ഇവരുടെ സന്തോഷമും സമാധാനം ഉണ്ടാകട്ടെ സ്വാമി ഇവരുടെ പെറ്റോളുകൾക്കാ വേണ്ടി കൊള്ളൂ ആണ്ടവരെ എന്റെ പുള്ളികൾക്കാകെ ഇത് പെറ്റോളാണ്ടവരെ ഞങ്ങളുടെ സമൂഹത്തിലെ ആണ്ടവരെ കണ്ണീരോട് വേണ്ടി കൊള്ളുമ്പോ നിങ്ങൾ ഇറക്കം ചെയ്ത ദേവൻ സ്വാമി ഇറക്കം ചെയ്ത ദേവൻ സ്വാമി ഇറക്കം ചെയ്ത ദേവൻ സ്വാമി കണ്ണീരിൽ പതിൽ കൊടുക്കുക ദേവൻ സ്വാമി അപ്പൊ അപ്പടിയാണ് ഇറക്കമുള്ള ദേവൻ സ്വാമി പെറ്റോറുകളാണ്ടവരും പിള്ളേരുടെ കാണാണ്ടവരെയും കൂടെ മാറി സാന്ത്വനിക്കട്ടെ സ്വാമി இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுங்க, வாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, வெற்றி கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க. பகப்பனே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல். ஐயா இந்த நாக்குள் காடா தேசத்துக்காக வேண்டி தேசத்தை விஷயமாக நீங்கப்பா, மற்றப்பா பாவங்களும் அக்கிரமங்களும் நீங்களும் தேசத்தை விட்டு நீங்கட்டு நீங்கட்டு நீங்க. பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி அஷ்டேசம் உங்களுடைய ஆதிகிறாண்டவர் மிஷனரிகள் நான் ஊழிய காரணம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே. இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிறான் ஆராதனைகள் அறிஞர்கள் இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி, நீங்கும்படியாக எல்லா மக்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகுமாப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான். எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் நினைப்பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும்ீர்கட்டு அணிந்து போய்விடாதே. விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாது படி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை தங்க தேசத்தின் மீட்டப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்க. இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இறந்து அந்த காலையில் சில ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர்கள் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். இரண்ட தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்ட தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா சீர தேவன். நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக் கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவனுள்ள வார்த்தை அப்பா மாறுவதில்லை அப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர். சோழருடைய முழங்காலும் நான் உங்களை யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், நேசிக்கிறோம் அப்பா, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே, இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் மறந்து கொண்டு இருக்கக்கூடாது. சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி இந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடிய வந்து தேசத்தை ஆளவேன்னு மனுஜபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம், எல்லா ஆசீர்வாதங்களுக்காம், எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அடசராசுரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. பணி சங்கடியக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நடத்துகிற பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பங்களோ ஒன்றை முனைந்திருக்கிற ஊழியக்காக ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அவர்களுக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துறது சுவாமி, அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஏமாற்றமா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர், கிருவைக்கா சத்துருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா சூத்திரம், கிருவைக்கா சூத்திரம், இவ்வளவு கிருவையான பாருங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, தகுதி இல்லாதவர்கள் ஆண்டாரம் உங்களுடைய கிருவை உண்டு, கிருவை உண்டு, கிருவை உண்டு, உங்களுடைய கிருவைகளினால் எங்களை மட்டுமாய் காத்த கிருவை ஆண்டவர் ஒன்று கா நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். தகப்பனே இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா, எங்களை சமாதானத்தோடு காத்து கொடுக்கப்படி நான் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கா சோத்திரம், எல்லா மகிமைக்கா
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே அந்த ஜபங்களையோ புதுப்போம். கத்திர தாம் எங்களுடன் கூட இன்னு வழி நடத்துவாராக. கத்திர கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையுமோ புதித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போமா. அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, கோட் பிளஸ். ஆமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும் வயது

கணித ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தினின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லகேமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே, தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தில் நின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பது போல தெரியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேராக அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போகிறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமாக பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் கடைசியாக மாலையில் நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்போ வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்ணுறோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடலை. அந்த வீடு நீங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா, அதை யாராவது சொல்கிறாங்களா? இப்போ என்ன தான் கூப்பிடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுறேன், சரி நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்கள் வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென்.

நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடு தான். ரொம்ப முக்கியம், வீடு தான் முக்கியம். இப்போ வந்திருக்கீங்க, உதாரணமா உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க, என்ன கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேன்னா பரவாயில்ல இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிற போதே தெரியுது வீட்டில் என்ன இல்லை, வீட்டில் அவங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டில் தங்க போகிறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா, அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அது போன உடனே எத்தனை நாள் தங்க போற கேட்டா அந்த வீட்டில் தங்க முடியுமா? ஆனால் அதை மறைமுகமாக கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில் சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடித்த காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேரில் இருக்கிறது தெரியும், அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா அவங்களுக்கு? அந்த டவலில் அந்த மூலையில் போட்டிருக்கு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் க்ளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி, ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்போ யாராவது வந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மற்ற நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கனால அவங்க அது விசேஷமாக தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டில் தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டில் தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புறார். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையாலும் ஆசீர்வதிக்க மாட்டாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய்

0: இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க, ஆமேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார்? எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டில் இருக்கிற ஃபேனையும் டியூப்லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க. நீங்க புரிதா, கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாதான் வீட்டுல சந்தோஷமா இருக்கும். உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர்

I'm gonna be

I'm not going to do that.

I'm going to go to the hospital.

I'm not going to be able to do it.

Para lograr a gente

I'm going to go to the hospital.

I'm not going to be able to do that.

I'm not going to be able to do it.